கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் காலை 5:38. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருள் மாலை. அறிவும் அனுபவமும் இருந்தால் போதிக்கலாம், தைரியம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம்.

கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, இன்று காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில், 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிரித்திவி விமன் சேனர் வரின் இன்று அன்று இடம்பெறும். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ஆர்கேஜினேயின் மனதோடு ராகம் என்று தூரத்து சொந்தங்களுக்காக. நிகழ்ச்சியில் 8:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். இன்று காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள், முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை, நண்பகல் 12 மணிக்கு நேயர்களின் கவிதை தொகுப்புகளோடு பண்பலை படிப்பாளிகள், நிகழ்ச்சியில் 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை விளம்பரதார நிகழ்ச்சி, நண்பகல் 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி விழிப்புணர்வு நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று பிற்பகல் 1 மணிக்கு காலத்தை வென்ற காவிய கானங்களாய் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக, 2:15 பொன்னியின் செல்வங்கள் நாவல் தொடரின் வாசிப்பு, 2:30 மேற்கத்திய இசையில் அமைந்த பாடல்களோடு டோல் தமாக்கா தோல், பிற்பகல் 3 மணிக்கு விருதுநகர் மாவட்டம் லிங்க் ரோடு ஜெயசேகர் அவர்களின் தெரிவில் வலம் வர காத்திருக்கிறது உயிரெழுத்து, நிகழ்ச்சியில் 3:40 பாட்டும் பதமும் கேட்கலாம், மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ணத்துறிகையில் கலக்கல் கேள்வி, 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வண்ணத்துறிகையில் கலக்கல் கேள்வி, இன்று மாலை 5 மணிக்கு இடைக்கால இனிய மெட்டுக்களாய் சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், நிகழ்ச்சியில் 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும். இன்று மாலை 6 மணிக்கு திரு இசைப்பாடல்களோடு பயணிக்க காத்திருக்கிறது கதம்ப மலர்கள், 6:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை,

6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 6:40 பண்ணையும் பசுமையும் கேட்கலாம். இன்றிரவு 7 மணிக்கு நேயர்களின் விமர்சன கடிதங்களோடு வலம் வரும். தங்கள் அன்புடன். நிகழ்ச்சி 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். இன்றிரவு 8:05 இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளுக்காக இரவின் தாலாட்டாய் வலம்பெற காத்திருக்கிறது. 100.5 கொடைத்தேன்றல் இன்றிரவு 9 மணிக்கு. தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக தொலைபேசி வழி நேரடி நேரலை நிகழ்ச்சியாக நினைவே சுகம் இன்றிரவு 10 மணிக்கு. இடைவிடாத பாடல்களின் அரங்கேற்றமாய் இரவு சிறகு இன்றிரவு 11 மணிக்கு. இவையாவும் இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நேயர்களே. நள்ளிரவு 12 மணி வரை நம் கோடை பண்பலை 100.5 இசை பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது அருள்மாலை.

0: 里。நிகழ்ச்சி மீண்டும் மலரும் நாளை காலை 5 மணிக்கு. இனி கேட்கலாம் வசந்த விடியல் நிகழ்ச்சிக்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். தட்டம்மையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் நேற்று சென்னை மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் நல அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார் பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாத வரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே,

0: கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நேர்களே, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத தூய்மையான அன்பு எப்போதும் நிலையானது. எனவே எல்லோரிடமும் அன்பாய் பழகி மகிழ்ச்சியாய் வாழ்ந்திட வாழ்த்தி வரவிருக்கிறது 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியில் முதலாவதாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் கையாள்.

0: தாடையை உடைக்கும் கரங்களை உயர்த்துபவர்களுக்கு அன்றி மற்றவர்களுக்கு சாப்பிட்டு எச்சில் கையை கூட உதரமாட்டார்கள் கயவர்கள். குறள் எண் 1077, அதிகாரம் கயமை.
1: ஈர்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூண் கையர் அல்லாதவர்க்கு.
0: தாடையை உடைக்கும் கரங்களை உயர்த்துபவர்களுக்கு அன்றி மற்றவர்களுக்கு சாப்பிட்டு எச்சில் கையை கூட உதரமாட்டார்கள் கயவர்கள். குறள் எண் 1077, அதிகாரம் கயமை.

0: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
1: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், அன்னை JKK

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
3: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
2: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,

0: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
3: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
4: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக்
3: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30க்கும் கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ் ஆர்கேஜி இணையின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக.
1: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: இன்று திருச்சி துறையூர் பெருமாள் மலை பிரசன்ன வெங்கடாச்சலபதி ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

இங்கே உள்ள தசாவதார சப்த மண்டபம் சிற்ப நுட்பத்துடன் அழகாய் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு அவதார பெருமாள் திருக்காட்சி தருகிறார். நரசிம்மர் உக்ரமாக காட்சியளிக்கிறார். நரசிம்மரின் திருமுகமும் நகங்களும் திருக்கரங்களும் அப்படியே தத்ரூபமாக காட்சியளிக்கின்றது. பிரதோஷத்தின் போது நரசிம்மருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அனைத்து பௌர்ணமி நாட்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமாள் மலையை சுற்றி கிரிவலம் வருகின்றனர் என்பது சிறப்பு. இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் இலந்தை மரமாகும். மேலே சென்று பெருமாளை தரிசனம் செய்ய படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு உள்ளன. வாகனங்களில் செல்ல வசதியும் உள்ளது. இந்த கோயில் கரிகால சோழனின் பேரனால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. தன்னுடைய குருவின் ஆலோசனைப்படி சோழ தேசத்துக்கு உட்பட்ட இந்த பகுதியில் வேங்கடவனை நினைத்து ஒரு இலந்தை மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்தார். அதில் மகிழ்ந்த பெருமாள் மன்னனுக்கு திருமண கோலத்தில் திருக்காட்சி தந்து பிரசன்னம் ஆனதால் இந்த தலத்து பெருமாளுக்கு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி என்ற திருநாமம் வந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கேயும் துளசியும் தீர்த்தமும் தேங்காய் துருவலும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இங்கே இன்னொரு சிறப்பு, பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கப்படுவதுதான்.

திருச்சியிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது துறையூர் பெருமாள் மலை ஆலயம். மலையின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் பெருமாள். மலையின் அடிவாரத்தில் அமைந்து உள்ளது ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமியின் சன்னதி. திருப்பதிக்கு நிகரான க்ஷேத்திரம் என்றும் தென் திருப்பதி என்றும் கூறப்படுகிறது. ஆலய மண்டபத்தில் தட்டினால் 7 ஸ்வரங்களின் ஒளியை எழுப்பும் அதிசய கருங்கல் தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன.

0: ஸ்ரீ பத்மாவதி தாயார் தனிச்சன்னதியில் காட்சி தருகிறார். திருப்பதி மலையைப் போலவே இத்தலத்திலும் மூலவர் பிரசன்ன வெங்கடாச்சலபதிக்கு இணையாக அலைமேலு மங்கை தாயாருக்கு தனிச்சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்கும் கருணை முகத்துடன் மங்களகரமான தோற்றத்தில் வீற்றிருக்கிறார். இக்கோயிலின் பிரகாரத்தில் காவல் தெய்வமாக ஸ்ரீ கருப்பண்ணசாமி தனிச்சன்னதி கொண்டு எழுந்தருளியுள்ளார். இவர் க்ஷேத்திர பாலகர் என்றும் அழைக்கப்படுகிறார். எந்த தலத்திலும் இல்லாத வகையில் விஸ்வக்சேனருக்கு தனிச்சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. சோழனுக்கு அருள் வழங்கிய பிரசன்ன வெங்கடாச்சலபதி நம் சோதனைகளை போக்கட்டும். இன்று திருச்சி துறையூர் பெருமாள் மலை பிரசன்ன வெங்கடாச்சலபதி ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன்

0: சலுகை பெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
2: வழங்கும் வசந்த விடியல்.

கோடை பன்மலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: பாட்காஸ்ட்டில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான தம்பி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன?
1: வி. ஜோகித் கிருஷ்ணா.
0: ஜோகித் கிருஷ்ணா, உங்கள் பள்ளி என்ன கோணலும் ஆனலுமா இருக்குது வாய்க்குள்ள, என்னாச்சு?
1: இன்னும் ஒன்றும் ஆகலை.
0: இன்னும் ஒன்றும் ஆகலையா? அப்போ அந்த பல்லெல்லாம் இங்கே நேராக்கிடுவோமா, உடச்சி
1: வேண்டாம்,
0: வரிசையாக நட்டு வச்சுருவோமா?
1: வேண்டாம்.
0: ஏடாமா, சரி செல்லாம். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: தி சைல்ட் பிளான் அகாடமி.
0: அங்கே படிக்கிறீங்களா? அங்கே என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
0: உங்கள் வீடு எங்கே இருக்குது?
1: நாமக்கல்.
0: நாமக்கல்லேருந்து உங்கள் ஸ்கூலுக்கு எப்படி வருவீங்க?
1: பஸ்ஸில்.
0: ஸ்கூல் வேன்லையா இல்லை பஸ்லையா?
1: ஸ்கூல் வேனில் வருவேன்.
0: யாரெல்லாம் வருவாங்க உங்க கூட?
1: நான் மட்டும்தான் வருவேன்.
0: நீங்க மட்டும்தான் நாமக்கல்ல இருந்து வருவீங்களா? சரி, உங்களுக்காக மட்டும் உங்க ஸ்கூல்ல பஸ் விட்டுருக்காங்களா?
1: நிறைய பேருக்கு பஸ் விட்டுருக்காங்க.
0: அப்ப நிறைய பேர் வருவாங்கல்ல உங்க பஸ்ல, அவங்கெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா?
1: என் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
0: உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே? சாரி சொல்லாம். எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: கதை சொல்ல போறேன்.
0: கதையா? எங்க சொல்லுங்க கேப்போம்.
1: ஒரு ஊரில் ஒரு நரி இருந்துச்சா. அந்த நரி வந்து கரடி, நரியும் கரடியும் நண்பராக இருந்தாங்களாம். அன்றைக்கு நாள் காட்டிலேருந்து இங்கே போயிட்டாங்களாம். அந்த ஒரு சிங்கம் வந்து வயசான காலத்தில் இருந்துச்சான். அதனால் ஓடும் பொழுது முடியலையாம். அதனால் எந்த விலங்குகளும் வேட்டையாடு சாப்பிட முடியலையாம். அதனால் ஒரு கோகை இருந்துச்சான். அந்த கோகை போய் கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்கலான்னு போச்சான். அந்த கோகைக்குள்ளே போன உடனே சாயந்தரம் ஆனால் ஒரு விலங்கு வரும் அப்படின்னு சிங்கம் சொல்லித்தான். அதனால் சாயந்தரம் ஆன உடனே கரடியும் நரியும் அந்த கோகைக்கிட்ட போச்சான். நரி வந்து அந்த கீழே மண்ணில் வந்து பாதத்தை பார்த்து, நில்லு நண்பா, நீ கோகைக்குள்ளே போகாத, ஏதோ விலங்கு இருக்க மாதிரி தெரியுது, இது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லித்தான். கோகையே, காலையில் கூட நீ நல்லா பேசினியே, இப்பயா நீ பேச மாட்டேங்கிறன்னு சொல்லித்தான். அப்போ அந்த சிங்கம் வந்து நரி வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு அது மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிச்சான். அதனால் அந்த நரி சத்தமாக கத்துனோடனே சிங்கக்கு ஒன்றுமே புரியலையான். நரி சொல்லித்தான், என் கொகையே நல்லா இருக்கியான்னு கேட்டுச்சான் நரி. அதனால் சிங்கமும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லித்தான். இதனால் கரடியும் நரியும் புரிஞ்சுக்கிச்சான், ஏதோ ஒரு விலங்கு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சான். அதனால் நரி அந்த கரடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போச்சான். அதனால் என்னடா, யாருமே உள்ளே வரமாட்டேங்கிறாங்க. அந்த சிங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வெளியே போய் பார்த்துச்சான். அங்கே யாருமே இல்லையா அப்படின்னு, சரி நம்ம நாளைக்கு காலையில் எந்திரிச்சோடனே போகலாம், நாளைக்கு காலையில் ஏதாச்சும் விலங்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு.
0: அப்படியா? சரி சரி, ஒரு முடிவே இல்லாமல் கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: எங்கள் அம்மா சொல்லி.

0: கொடுத்தாங்க.
1: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி சரி, மேம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க?
0: மேம் வந்து நிறைய கதைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய பாடல்கள் சொல்லி தந்தாங்க.
1: சரி சரி, சொல்லாமல் நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க?
0: ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஓட்டுவேன்.
1: அப்பா பேர் என்ன?
0: விஜய் கார்த்திகேயன்.
1: அம்மா பேர்?
0: சரண்யா.
1: சரி, நீங்கள் படித்து மேலும் மேலும் சிறக்க. கோடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: கோடை பண்பலின் நறுபுள்ளியாய்தல் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965233999.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
5: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
6: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
7: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக்
6: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
8: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
11: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
12: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
13: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
5: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
6: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
7: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக்
6: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
14: நெல்லை இன்று பிறந்த

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
3: கோடை பண்பலை 100.5 இனி தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல்

0: அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஸ்லோவாக்கிய தலைநகரான பிரட்டிஸ்லவாவில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய பிரதமர் திரு ஃபிகோவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே புதிய துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த பயணத்தின் போது ஸ்லோவாக்கிய தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் திரு பெலிகிரினியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கவுள்ளார். இந்தியா ஸ்லோவாக்கிய இடையே இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 2024 1 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி கடந்த ஆண்டு 1.8 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது. ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ரயில்வே உயரதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய போது இதனை தெரிவித்த அமைச்சர், துறை ரீதியான தேர்வுகளை கணினி வழி தேர்வுகள் முறைக்கு மாற்றுவதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தேர்வு நடைமுறைகளை வேகமாகவும் திறமையாகவும் மாற்ற டேப்லெட் வாயிலாக தேர்வுகளை நடத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிலையில் கடந்த நிதியாண்டில் ரயில்வேயில் 47,000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளில் 43,000 மேற்பட்டோர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். போபால் விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 21 தேதி நடைபெறவுள்ள தேர்வு மிகவும் நேர்த்தியாக நடத்தப்படும் என்று அவர் மாணவர்களுக்கு உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் தேர்வை சந்திக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக நீட் மறுதேர்வு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு டி வி சோமநாதன் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநருடன் ஆலோசனை நடத்தினார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மறுதேர்வை எந்தவித குளிர் மறுபடியும் இன்றி வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் வினாத்தாள் கசிவு குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடைக்காலத்தில் மின் தேவை அதிகரிக்கும் என்று தெரிந்தும் அதற்கான முன்னேற்பாடுகளை கடந்த கால அரசு மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். மின் உற்பத்திக்காக 7,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்பட்டாலும் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த 627 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்குவாரிகளின் செயல்பாடுகள் தொடர்பாக சென்னையில் நேற்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், கல்குவாரிகள் மூலம் வருவாயை அதிகரிப்பதற்கான சாத்திய கூறுகளை கண்டறியுமாறு கேட்டுக்கொண்டார். சட்டவிதிகளுக்குட்பட்டு செயல்படும் குவாரி மற்றும் கல் உடைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் உரிமைதாரர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவித்தார்.

0: அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளிடம் நேற்று 2வது நாளாக விசாரணை நடைபெற்றது. சம்பவத்தின் போது காவல் ஆய்வாளராக இருந்தவர்கள் மற்றும் 3 உதவி ஆய்வாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளது. இன்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. தைவான் எல்லைக்குள் சீனாவின் ராணுவ விமானங்கள் மற்றும் சிறிய கப்பல்கள் அத்துமீறி நுழைந்துள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்திய மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் இடுகாட்டை பயன்படுத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பு நிதியாண்டில் திருச்சி ரயில்வே கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. குருவாயூரிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் வழங்கினார். பள்ளி குழந்தைகளுக்கான காலணிகளை தரமாக தயாரிப்பது குறித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்திய தர நிர்ணய அமைவனம் நேற்று கோவையில் நடத்தியது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகுமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்,
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
3: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
4: நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வசந்த வெடியல்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
0: வழங்கிய வசந்த விடியல்.
5: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது வசந்த விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் வலம் வரும் நாளை காலை 6 மணிக்கு. இனி கேட்கலாம் சுகமான காலை.

இனிய காலை பொழுதின் வணக்கம் நேயர்களே. ஈட்டி முனையால் சாதிக்க முடியாததை கூட இதய கனிவால் சாதிக்க முடியும். ஒரு சிறு புன்னகை, நம்பிக்கை நிறைந்த வார்த்தை, கருணை மிகுந்த பார்வை, அன்பு கலந்த உபசரிப்பு, இவைதான் நம்மை ஒரு சிறந்த மனிதராக மற்றவர் முன் அடையாளப்படுத்தும், பிறர் மனதில் இடமும் பிடிக்கும். அதனால்தான் ஈட்டி முனையால் சாதிக்க முடியாததை கூட இதயக்கனிவால் சாதிக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்பால் இணைவோம், அன்போடு வாழ்வோம் என கூறி இப்பொழுது தொடங்குகிறது சுகமான காலை நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
4: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய்.
5: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: வடவீரநாயக்கன்பட்டி சாலை தொழிலாளர் நலவாரிய அலுவலகம் அருகில் இயங்கி வரும் கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் காளான் வளர்ப்பு பற்றிய பயிற்சி வரும் 15ஆம் தேதி முதல் துவங்க உள்ளது. 18 வயது நிரம்பிய வேலையில்லா கிராமப்புற ஆண்கள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். தினமும் காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை 10 நாட்கள் பயிற்சி நடைபெறும். விருப்பமுள்ளோர் தங்களது புகைப்படம், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றோடு ஜூன் 15ஆம் தேதிக்கு முன்பாக நேரில் வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94-42-75-83-63. எண் மீண்டும் 94-42-75-83-63.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: நேரம் 7:10 இணைந்திருக்கிறோம் சுகமான காலையில்.

ஒரு 50 நிமிடத்தில் வர இருக்குதுங்க. மனதோடு ராகம் ஏற அழைக்குது நம்ம தூரத்து சொந்தங்களை தான். வாங்க, வழக்கமாக பேசுகிற மாவட்ட நேயர்களை தவிர்த்து தூரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நேயர்களும், அதுவும் நியூஸ் ஆன் இயர் வழியாக இணையத்தோடு இணைஞ்சிருக்கிற வெளிநாட்டு வெளி மாநில நேயர்களும் வாங்க. இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ரசிங்க.

அன்புடையர்களே, இன்று காலை 9 மணிக்கு வரவிருக்கிறது உஷா சன்ஃபிளோராயில் குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். 9:30க்கு மங்கள் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். வானவிலின் இன்றைய வண்ணம், குழந்தை தொழிலாளர்கள் வேலைக்கு

அமர்த்தப்படுவது வறுமையினாலா கட்டாயத்தினாலா? குழந்தை தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது வறுமையினாலா கட்டாயத்தினாலா? விவாதம் என்ற வானவிலாக.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
2: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
0: ஆர்கேஜி நெய்.

பண்பலை சொல்லும் நேரம் காலை 7:23. அன்பு நேர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு வரவிருக்கிறது சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்று ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் ஆலமரம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன்
4: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
5: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய்.
6: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
7: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
8: பண்பலை படைப்பாளிகள்.
9: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
7: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
10: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் தணைகள் பரிமாறும் தேகம்.
7: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
8: கோடை பண்பலை 100.5
7: பண்பலை படைப்பாளிகள்.
11: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
8: நிலைய இயக்குனர்,
11: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
8: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241001.
7: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள், TN பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம்.
1: JKKM இன்ஜினியரிங் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம். AICTE ஐடியா லேப், ARVR லேப், ட்ரோன் லேப் அண்ட் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட லீடிங் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோபிச்செட்டிப்பாளையம்.
1: கவுன்சிலிங் கோட் 2758.

0: 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் ஆலமரம் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
1: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை ஜே கே கே சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
7: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய்.
0: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
9: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர்.

0: எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: மன்னா வணக்கம்.
3: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
2: அமர்ந்து கொண்டேன் மன்னா.
3: என்ன அமைச்சரே, பேசாமல் அமர்ந்து கொண்டால் எப்படி? எதையாவது சொல்லுங்கள் அல்லது எதையாவது கேளுங்கள்.
2: ஓ அப்படியா, சரி. பெரும் காயம் எப்படி வந்தது?
3: அது அது அமைச்சரே, ஒரு முறை நான் தூக்கத்தில் எழுந்து நடந்து வருகிற போது தடுமாறி கீழே விழுந்து விட்டேன். அப்போதுதான் இந்த பெரும் காயம் ஏற்பட்டது. அது கூட தற்போது குணமாகிவிட்டதே, அதை ஏன் இப்போது கேட்கிறீர்கள்?
2: மன்னா மன்னா, நான் உங்களுக்கு ஏற்பட்ட பெரும் காயத்தை பற்றி கேட்கவில்லை. சரி சரி சரி, அந்த சம்பவம் எப்போது நடந்தது மன்னா? அரண்மனை சிசிடிவி கேமராவில் அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கின்றனவா? நான் பார்க்கலாமா மன்னா?
3: அமைச்சரே, நான் கீழே விழுந்து அடிபட்டதில் உங்களுக்கு அவ்வளவு ஆனந்தமா? சரி, அதை பற்றி கேட்கவில்லை என்றால் வேறு எதை பற்றி கேட்டீர்கள்?
2: மன்னா, நம்முடைய சமையலில் பயன்படுத்துவோமே, அந்த பெருங்காயம் எப்படி வந்தது என்று கேட்டேன்.
3: ஓஹோ, அதுவா? அது ஒரு சிறிய டப்பாவில் இருந்து வந்தது அமைச்சரே.
2: மன்னா, பெருங்காயம் எப்படி வருகிறது, அது நமக்கு என்னென்ன பயன்கள் எல்லாம் தருகிறது என்பதை பற்றி சொல்கிறேன், கேளுங்கள். மன்னா, பெருங்காயம் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு ஆசிய நாடுகளில் உணவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறது. ஈரானில் இருந்து வாணிகம் மூலம் தெற்காசிய நாடுகளுக்கு பெருங்காயம் வந்திருக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது. அலெக்சாண்டர் ஒருமுறை ஐரோப்பாவிற்கு படையெடுத்து சென்ற போது இந்த பெருங்காயத்தையும் எடுத்துக்கொண்டு சென்றாராம். அங்கிருந்த மக்கள் எல்லாம் அதன் மனம் பிடிக்காமல் போகவே அதை பயன்படுத்தவில்லையாம். ஆனால் நம்முடைய மக்கள் அதன் மகத்துவம் அறிந்து இன்று வரை பயன்படுத்தி வருகிறார்களே.
3: ஆமாம் அமைச்சரே, உண்மைதான்.
2: பெருங்காயம் எப்பியாசியா என்ற தாவர வகையிலிருந்து தான் கிடைக்கிறது. மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்த தாவரங்கள் அதிகமாக விளைகின்றனவாம்.
3: ஏன் அமைச்சரே, அந்த பெருங்காய தோட்டத்தில் வேலை செய்பவர்கள் எல்லாம் தும்பிக்கொண்டேதான் இருப்பார்கள்.
2: மன்னா பேசாமல் கேளுங்கள். பெருங்காயத்தின் வேர் முதல் கிளை வரை அனைத்துமே பயன் தரக்கூடியதாம். அதன் தண்டிலிருந்து ஒரு வகையான சாறு வடியுமாம். அது சாம்பல் நிற பசையாக மாறுமாம். பின்னர் வெப்பத்தின் காரணமாக ஒரு விதமான மஞ்சள் நிற கட்டியாக மாறி போக அதை உடைத்து தூளாக்கித்தான் நாம் பெருங்காயமாக பயன்படுத்தி வருகிறோம்.
3: நம்முடைய முன்னோர்களின் கண்டுபிடிப்பே கண்டுபிடிப்பையா.
2: பெருங்காய செடி 2 மீட்டர் உயரம் கொண்டதாம். அதன் அடிப்பகுதி எல்லாம் நன்றாக அகலமாகவே இருக்குமாம். மஞ்சள் நிற பூக்களையுடைய இந்த பெருங்காய செடியில் அதிக அளவிலான பசைத்தன்மையும் இருக்கிறதாம். ஆவியாக கூடிய எண்ணெய் தன்மையும் கலந்திருக்கிறதாம். கூடவே சுவாசிக்கத்தகாத, சுவாசிக்க விரும்பாத மனமும் அதிகமும் இருக்கிறதாம். குறிப்பாக பச்சை பெருங்காய செடியில் அசிரினோட்டின் ஏ மற்றும் பி, பெருனிக் ஆசிட் போன்ற அமிலங்கள் கலந்திருக்கிறதாம். அதுதான் பெருங்காய செடியில் ஒரு சுவாசிக்கத்தகாத மனத்தை ஏற்படுத்துகிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. பெருங்காயத்தின் ஆங்கில பெயர் அசபோட்டிட்டா.
3: அமைச்சரே, நான் எதையும் அசை போடவில்லையே.
2: மன்னா, அது அசபோட்டிட்டா. அசா என்பது பெர்ஷியாவில் இருந்தும், போட்டிட்டா என்பது லத்தீன் மொழியில் இருந்தும் உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் பெர்ஷியா மற்றும் லத்தீன் தான் பெருங்காயத்தின் ஆரிஜின், அதாவது தோற்றமான இடங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிகப்படியான சல்பரின் மனம் என்பதுதான் இந்த அசபோட்டிட்டா என்பதற்கான பொருள். 1910 அமெரிக்காவில் பரவிய ஒரு நோய்க்கு நம்முடைய பெருங்காயம் தான் மருந்தாக இருந்திருக்கிறது. அதனால் அந்த காலகட்டங்களில் அமெரிக்கர்கள் பெருங்காயத்தை தாயத்தாக கட்டி கொண்டிருந்திருக்கிறார்கள். மேலும் பெருங்காயத்தை கடவுளின் அமிர்தம் என்றும் அழைத்திருக்கிறார்கள்.
3: ஓஹோ,
2: பெருங்காயத்தை அன்றாடம் நீரில் கலந்து குடித்து வந்தால் உடல் குளிர்ச்சியாகுமாம், அஜீரண கோளாறுகள் நீங்குமாம். அசைவ உணவிலும் வாயு தரக்கூடிய காய்கறிகளை சமைக்கும் போதும் இந்த பெருங்காயத்தை சேர்த்துக் கொண்டால் நமக்கு ஜீரண சக்தி அதிகரித்து அஜீரண கோளாறே ஏற்படாது என்கிறார்கள். தரமான பெருங்காயமானது வெளிர் மஞ்சள் பழுப்பு நிறத்தில் இருக்குமாம். கற்பூரம் போல பற்றி எரியுமாம். அதுவே பெருங்காயம் கருப்பு நிறத்தில் இருந்தால் அதை வாங்கவே கூடாது என்றும் சொல்கிறார்கள். இப்போது சந்தையில் விற்கப்படும் இன்ஸ்டன்ட் பெருங்காயங்கள் எல்லாம் குறைந்த அளவே பெருங்காய பசை கலந்திருக்கிறதாம். அதனால் அதை கவனித்து பார்த்து வாங்கி பயன்படுத்துவது நல்லது. மொத்தத்தில் இந்த பெருங்காயம் தவிர்க்கவே முடியாத ஒரு தன்னிகரில்லா மருந்து மன்னா.
3: சிறப்பு சிறப்பு
2: சிறப்பு இல்லை மன்னா, பெருங்காயம்.
3: அமைச்சரே, நன்றாக சொன்னீர்கள் என்று சொல்ல வந்தேன் ஐயா. சரி அமைச்சரே, இனிமேல் நாம் போர்க்களம் சென்றால் இந்த பெருங்காய டப்பாக்களை அதிகமாக எடுத்து செல்வோம் அமைச்சரே.
2: ஏன் மன்னா, எதற்காக?
3: எதிரிகளின் கண்ணில் மண்ணை தூவினோம் என்பதை மாற்றி எழுதுவோம். எதிரிகளின் கண்ணில் பெருங்காயத்தை தூவினோம் என்று திருத்தி எழுதுவோம். எப்படி?
2: என்ன?
4: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி.

0: தேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் கவுன்சிலிங் கோட் 2608.
1: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம் AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology கோபிச்செட்டிப்பாளையம்.
1: Counseling Code 2758.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
8: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய்
9: கொடைப்பண்பலை 100.5 இன்று மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். பிற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்று ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் ஆலமரம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு பவனி வருகிறார்கள் பண்பலை படைப்பாளிகள். பிற்பகல் 3 மணிக்கு இருளுத்து இன்றைய நிகழ்ச்சி விருதுநகர் மாவட்டம் லிங்க் ரோடு ஜெயசேகர் அவர்கள் இத்தறிவில். மாலை 4 மணிக்கு வண்ணத்துறிகை இன்று கலக்கல் கேள்வியாக. இரவு ஏழு மணிக்கு தங்கள் அன்புடன். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள் பஞ்சதந்திரம் தை தை தத்தை. இரவே இனிமையாக்கும் நினைவே சுகம் 10 மணிக்கு இன்று அழைக்கிறது தூத்துக்குடி மாவட்ட நேயர்களை. கவி இசையின் சந்த உறவில் கலந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரையில்.

0: இலங்கை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது சுகமான காலை. வழங்கிக் கொண்டிருப்போர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
1: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
2: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
1: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், கோபிச்செட்டிப்பாளையம்.
3: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
2: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
1: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், கோபிச்செட்டிப்பாளையம்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஸ். மனதோடு ராகம்.
7: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ, கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
8: ஆர்கேஜி நெய்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஜூன் 13
0: மின்காந்தவியல் கோட்பாடு
2: இவரின் முக்கிய சாதனை
0: மின்சாரம்
2: காந்தபுலம்
0: ஒளி
2: இவற்றில் செய்து பார்த்தார் சோதனை
0: இயற்பியலில் இவர் பங்கு
2: நியூட்டனின் கண்டுபிடிப்புக்கு இணை
0: மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் என்றே
2: அழைக்கின்றனர் அதனை
0: 1831
2: விஞ்ஞானி ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் பிறந்த நாள்
0: இன்று பன்னாட்டு உறவுகள் பாடத்தில்
2: இளங்கலை பட்டம்
0: பொது ஆட்சி பிரிவில்
2: முதுகலை பட்டம்
0: முதல் பணி
2: தென்கொரியாவின் இந்திய தூதரகத்தில்
0: தொடர்ந்தது கொரியாவின்
2: வெளியுறவு துறையில் பல்வேறு பொறுப்புகளில்
0: ஐக்கிய நாடுகள் அவையின்
2: 8th பொதுச் செயலர்
0: 2007 முதல்
2: இவர் அப்பொறுப்பை ஏற்றார்
0: கொரியாவின்
2: ஜுங்சு நகரில் பிறந்தவர்
0: வடகொரிய அணு ஆயுத பேச்சுவார்த்தையில்
2: பங்காற்றினார்
0: முன்னாள் ஐநா பொதுச் செயலாளர்
2: பான் கி மூன் பிறந்த நாள்
0: இன்று வெயில்

0: திரைப்படத்தில்
1: இசையமைப்பாளராக அறிமுகம்.
0: ஜென்டில்மேன் படத்தில்
1: பாடகராக முதல் பயணம்.
0: டார்லிங் படத்தில்
1: கதாநாயகனாக தொடக்கம்.
0: ஏ ஆர் ரஹ்மானின்
1: அக்கா மகனாவார்.
0: 1987
1: இசையமைப்பாளர்
0: ஜி வி பிரகாஷ் குமார். பிறந்த நாள்
1: இன்று.
2: இது தந்தையின் தாலாட்டு.
0: அசையும் காட்சிகளை உருவாக்கி
1: அதற்கேற்ப இசையாக்கி
0: காட்சிகளையும் இசைகளையும் மெருகாக்கி
1: மக்களின் கண்களுக்கு விருந்தாக்கி
0: காண செய்ய வேண்டும் குறைகளை நீக்கி
1: அமெரிக்க விஞ்ஞானி
0: சார்ல்ஸ் ஜென்கின்ஸுக்கு தோன்றியது
1: ஒளியையும் படத்தையும் ஒன்றாக இணைப்பது,
0: அதனை வயரின் உதவியின்றி தூரத்தில் ஒளிபரப்புவது.
1: கடின உழைப்பின் முடிவில் அது நிறைவேறியது.
0: 1925
1: சார்ல்ஸ் ஜென்கின்ஸ்
0: முதன் முதலில் படங்களையும் ஒலியையும் ஒரே நேரத்தில் அனுப்பிய நாள்
1: என்று.
0: ஆடைகள் உடம்பினை காக்க உருவாக்கப்பட்டது.
1: உண்டாகும் கிழிசலை தற்காலிகமாக மறைக்க
0: ஊசி தேவைப்பட்டது.
1: கண்டுபிடித்த விஞ்ஞானிக்கு கடன் ஏற்பட்டது.
0: கடனாக செலுத்த வேண்டிய $15
1: காப்புரிமை விற்கப்பட்டது.
0: கண்டறிந்தவர் அமெரிக்க விஞ்ஞானி வால்ட் ஹண்ட்.
1: காப்புரிமையை பெற்ற நிறுவனம்
0: W.R. கிரேஸ்
1: சிறிய பொருள்தானே என்று நினைத்தார்.
0: பெரிய உதவியை இவ்வூசியால் மக்கள் பெற்றனர்.
1: கண்டுபிடித்ததிலிருந்து அதன் உருவம் இன்னும் மாறவில்லை.
0: 1825
1: சேஃப்டி பின், அதாவது
0: ஊக்கிற்கான காப்புரிமையை பெற்ற நாள்
1: என்று.
0: வெளிரல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை
1: பாகுபாட்டுடன் நடத்துதல்
0: மற்றும் தாக்குதல்களை தடுத்தல்
1: ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு
0: 2013
1: ஐநா மனித உரிமைகள் ஆணையம்
0: ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது.
1: அதனைத் தொடர்ந்து
0: 2014
1: December 18 அன்று
0: ஐநா பொது சபையானது
1: 2015 முதல்
0: June 13 நாள்
1: கடைபிடிக்கப்படுகிறது
0: சர்வதேச வெளிரல் விழிப்புணர்வு நாள்
1: என்று.
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
4: அன்புடர்களே, இன்னும் 6 நிமிடங்களில் தூரத்து சொந்தங்களை சந்திக்கவிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5. நேரம் 7:54. நாமளும் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. பயனுள்ள தகவல்களையும் பரவசமான கானங்களையும் தந்து இவ்வேளையை சுகமான காலையாகி நிறைவுக்கு வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். அதுவரை மலர்ந்த முகம் சாதாரண உணவையே விருந்தாக்கி விடுகிறது என கூறி விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்கியோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள் TN பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம்.
1: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
2: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம்

0: சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20 தேதி முதல் 29 தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரவாயில் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் அமெரிக்கா 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எப்பம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நம் காடை பன்மலை நிறப்புள்ளியாய்ந்தில் இப்போது கேட்கலாம் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வழங்கும் மனதோடு ராகம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். நேர்களே, எப்பொழுதும் நமது வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களுக்கும் சின்ன சின்ன வெற்றிகளுக்கும் மனதார நன்றி சொல்லும் போது அது நமக்கு மன நிறைவை தரும். எந்த ஒரு பிரச்சனைகளையும் சிறிய புன்னகையோடு கடந்து செல்வோம். 100.5 தரவிருக்கிறது மனதோடு ராகம். தூரத்து சொந்தங்களுக்காக நிகழ்ச்சிக்கு வழக்கமான மாவட்ட நேயர்கள் தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதிகள் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கக்கூடிய நேயர்களும் பங்கு பெற்று சிறப்பிக்கலாம். அறிமுக நேயர்கள் வர வேண்டிய எண்கள் 24, 24, 24, மகளிர் 24, 24, 29 பொதுவான நேயர்கள் 24, 24, 26, 290, 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0452. இணைப்புல வந்திருக்கும் நேயர் வாங்க, வணக்கம். பேர் சொல்லுங்க.
6: வணக்கம்.
1: ரொம்ப யோசிக்கிறீங்களே, பேர் சொல்ல.
6: லைவ்ல வந்தாச்சானுங்களே சந்தேகத்துல
1: வந்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கே சந்தேகமா இருக்கா?
6: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். பேர் சொல்லுங்க.
6: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
1: அப்படி என்ன பேருக்குள்ள ஒளிஞ்சிருக்கு, இவ்வளவு நேரம் ஆச்சு.
6: எப்படி இருக்கு கொடைக்கானல்?
1: கொடைக்கானல் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்ப கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கு.
6: ஆமா, இங்கேயும் அப்படிதான் இருக்கு. வர்ண பகவான் பொழிஞ்சுகிட்டே இருக்காங்க.
1: என்னத்த பொழியறாங்க, மழையும்
6: இருந்த மாதிரி அப்படி இருக்கு.
1: சரிங்க சரிங்க. அதாவது அதிர்ஷ்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
6: என்னம்மா
1: அதிர்ஷ்டத்தை பத்தி?
6: அதிர்ஷ்டத்தை பத்தி எனக்கு நம்பிக்கை இல்லம்மா.
1: இல்லையா?
6: இறைவன் என்ன நமக்கு கொடுப்பாரோ அதைத்தான் கிடைக்குமே தவிர அதிர்ஷ்டத்துல நம்பிக்கை இல்ல.
1: ஆனா அந்த அதிர்ஷ்டசாலியா நீங்க இருக்கிறீங்க.

0: இல்லை
1: அது எப்படி சொல்றீங்க?
0: அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா?
1: முத நேரா வந்தேனாலயா?
0: அப்படி எல்லாம் இல்ல, வாரம் வாரம் வாரம் வாரம் வாய்ப்பு கிடைச்சிருது.
1: அது ஒரு அதிர்ஷ்டம்
0: தான். இப்பதான் அதிர்ஷ்டத்தை பத்தி எல்லாம் நம்பிக்கை இல்ல நீங்க?
1: நம்பிக்கை இல்ல, நம்ம முயற்சி பண்ணதுனால அதிர்ஷ்டத்துல முத கிடைச்சிட்டு.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் கேக்கலாம்?
1: படம் குங்கி டூ படத்துல பொத்தி பொத்தி என்ன வச்சு என்கிற அருமையான பாடல், காலை வேளையில அனைவரும் கேட்போம்.
0: நன்றிங்க எல்லாருக்காகவும் பாடல் கோடை பண்பலை 100.5.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டிகல் சன்ஃபிளவர் ஆயில்.

0: அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
5: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
8: திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
9: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
11: பருத்தி இன்னர்வேர் தான்? நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
9: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
12: தமிழர்களுடைய உணவு உலக உணவு பழக்கங்கள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒண்ணு. அது வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து வந்த தேனு தினை மாவு, இதெல்லாம் நம்முடைய பழைய உணவு. அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்த உணவுல கொஞ்சம் பிற்காலத்துல உருவான தமிழருடைய மிக நல்ல உணவுல ஒரு உணவு எதுன்னா இட்டலி. இட்டு அலி, இட்டு அவி, இப்படி எப்படியோ அது ஒரு உயர்ந்த உணவாக கருதப்படுகிறது. ஏன்? முதல் காரணம், அது வந்து எண்ணெயில் தயாராகலை, எண்ணெயில் பொறிக்கப்படலை. எப்போவுமே எண்ணெயில் பொறிக்கப்படுற உணவு எவ்வளவு உயர்ந்த உணவாக இருந்தாலும் எண்ணெயில் பொறிக்கப்படுகிற உணவு உடல் நலத்துக்கு அவ்வளோ நல்லதல்ல. நீராவியில் வேகிற உணவு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப உயர்ந்த உணவு. நீராவியில் வேகிற உணவு, அப்படி நீராவியில் வேகிற உணவு இடியாப்பம், நமக்கு இட்லி, இதெல்லாம் ஒரு வகை. அதில் இட்லிக்கு என்ன ஒரு கூடுதல் சிறப்பு அம்சம்னு கேட்டால், உளுந்து வந்து மிக உயர்ந்த, அதாவது மாமிசம் உடம்பில் சேர்ந்தால் என்ன நன்மை பண்ண முடியுமோ, ஏன்னா மாமிசம் சாப்பிடாமல் இருக்க முடியாது, அதில் சில நன்மை இருக்குங்கிறாங்க இல்லையா. அப்படி மாமிசம் சாப்பிடாதவர்கள் மாமிசம் சாப்பிடுவதால் என்ன நன்மைகள் பெற முடியுமோ அத்தனையும் தரக்கூடிய அருமையான உணவு இட்லி. அதுலேயும் நீங்கள் ராவா அப்படியே உளுந்து மாவெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சீரணம் ரொம்ப கஷ்டம். நம்ம தயாரிக்கிற பாருங்கள், அந்த மாவை அதை அரைச்சி அதை புளிக்க வச்சு இவ்வளவு நேரத்துக்குள்ளே சில பாக்டீரியாவில் வளரலைன்னு சொன்னால் அந்த புளிப்பு வரவே வராது. அந்த பாக்டீரியா நிறையா உண்டாகி அது செரிப்பதற்கு தகுந்த வகையில் அது நொதிச்சு போய் செரிப்பதற்கு தகுந்த மாவு பொங்கியிருக்கும், உங்களுக்கு தெரியும், அரைச்ச மாவு பொங்கும். அந்த பக்குவத்தில் இட்லியை பயன்படுத்துவதால் தலைசிறந்த உணவுகளில் தலைசிறந்த உணவு இட்லி. இன்னும் சார் இட்லியை பற்றி எங்களுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வர்றேன். இப்போ இந்த இட்லியை சாப்பிடுகிற பழக்கம் நமக்கு என்ன போச்சு, முன்னெல்லாம் வீட்டில் உரலில் மாவு ஆட்டி ஆட்டுக்கல்ல ஆட்டி அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம பாட்டியெல்லாம் அதனால தான் ஆஸ்பத்திரிக்கே போகாமல் இருந்தாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆட்டுக்கல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு கிரைண்டர் கேட்டோம். அப்புறம் மிக்ஸி, சரி எல்லாம் ரைட்டு மாவு ஆட்டுறதுக்கு. இப்போ பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வீடுகளில் கிரைண்டர் இருக்குது, மிக்ஸி இருக்குது, மாவு அரைக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அரைக்க முடியாது, ஏன் இருக்கு, இது இன்னொரு வேண்டாத வேலை, தேவையில்லாத வேலை. அரிசி உரை போட்டு உளுந்து போட்டு அரைச்சி கழுவி கிரைண்டர் கழுவி எடுத்து அந்த கல்லை யார் தூக்கி உள்ளே போடுறது அப்படிங்கிறாங்க. கல்லை தூக்கி போடுறதுக்கு ஒரு ஆள் வேண்டியிருக்கு, கல்லை தூக்கி போடுறதுக்குன்னு ஒரு ஆள் வேண்டியிருக்கு குடும்பத்தில். இந்த கல்லை தூக்கி யார் உள்ளே போடுறது அப்படின்னு எல்லாம் நான் முடிவு பண்ணாங்க. கிரைண்டர் இருக்குது, மிக்ஸி இருக்குது, எக்ஸிபிஷனில் வச்ச மாதிரி வச்சுட்டாங்க ஒவ்வொரு வீட்லையும். எங்கள் வீட்லேயும் எக்ஸிபிஷனில் எங்கள் கிரைண்டர் இருக்குது, எங்கள் வீட்லேயும் மிக்ஸி இருக்குது, எங்கள் அந்தஸ்துக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் நாங்கள் அரைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வீட்டில் நிறுத்திட்டாங்க. கடையில் மாவு வாங்கி சாப்பிட்டா என்ன கட்டுப்போச்சு அப்படின்னு முடிவில் வாங்கி சாப்பிட்றாங்க. 1 வயசு குழந்தையிலேருந்து

0: மரணம் அடைகிற வரையில் சாப்பிடக்கூடிய உணவுன்னு சொல்கிறான் இட்லியை. ஒரு வயசில் தொடங்கி மரணம் அடைகிற வரைக்கும் சாப்பிடலாம் இட்லி. ஒரு ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆறாரு, என்ன சொல்கிறார், இட்லி கொடுங்க தொந்தரவு பண்ணாது அப்படிம்பார் டாக்டர். அப்போ எவ்வளோ நல்ல மிருதுவான உணவு, ஒன்று வேணாம் ரெண்டு இட்லி கொடுங்க, ஒரு இட்லி கொடுங்க, இட்லியை வேணால் மோரில் பிசைஞ்சு கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போ நோயாளி சாப்பிட்லாம், மரணம் அடைகிற நிலையில் இருக்கவும் சாப்பிட்லாம், பிஞ்சு குழந்தை சாப்பிட்லாம். அப்போ எவ்வளோ மிகச்சிறந்த உணவு அது. எனவே தரமற்ற உணவை பயன்படுத்தினால் பெரிய ஆபத்துக்கு நாம் உள்ளாகணும். நோயாளிகளும் சாப்பிடுகிற உணவு, வார்த்தையை கவனிங்க, நோயாளிகளும் சாப்பிடுகிற உணவு, குழந்தைகளும் சாப்பிடுகிற உணவு, மிக மிக கவனமாக கவனிக்க வேண்டிய உடல் நலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த விஷயம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வானவில், 9:30 கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வானவில். இன்று குழந்தை தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது வறுமையினாலா கட்டாயத்தினாலா, விவாதமன்ற வானவிலாக. நிகழ்ச்சியில் உங்களோடு ஜான் டி பிரிட்டோ.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
4: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
6: கொடைப்பண் வலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: கொடைப்பண் வலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற மனதோடு ராகம். இன்று தூரத்து சொந்தங்களுக்காக இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம். என்னங்கம்மா?
1: நீலகிரி மாவட்டம். கோத்தகிரியிலிருந்து பாத்திமா.
0: ஏன் இன்னைக்கு ரொம்ப அமைதி ஆயிட்டீங்க?
1: நமது கோவித்தன்மொழிக்கு 27வது உதவி விழா வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கம்மா. கொஞ்சம் சத்தமா பேசுங்க சரிங்களா? சரிங்க. அதாவது இது வந்து எனக்கு கடவுள் தந்த வரம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு நபர் அல்லது ஒரு விஷயம் எதுங்க? உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க. குழந்தைகளை நினைக்கிறீங்க இல்லையா? சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் கேட்கலாம்? எல்லாருக்காகவும் கொடை பண்பலை 100.5.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டுச்சு வைத்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
3: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வழங்கிய மனதோடு ராகம் கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில் 9:30க்கும் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில் இன்று குழந்தை தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது வறுமையினாலா கட்டாயத்தினாலா, விவாதமன்ற வானவிலாக கேட்க காத்திருக்கிறார் ஜான் டி பிரிட்டோ.

0: இசை பாடத்தின் 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். இன்று தூரத்து சொந்தங்களுக்காக இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்க.
1: சதீஷ்குமார், ராமநாதபுரம் மாவட்டம்.
0: என்னங்க?
1: துபாயில இருந்து ராமநாதபுரம் கொல்லங்குளம் எஃப்எம் சதீஷ்குமார் துபாயில இருந்து.
0: சதீஷ்குமார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் மேடம், நலமா இருக்கேன்.
0: சரிங்க, துபாய் எப்படி இருக்கு?
1: துபாய் பரவாயில்ல இருக்கு. இப்பதான் டியூட்டிக்கு வந்திருக்கோம்.
0: சரிங்க.
1: மணி ஆகுது, 6:30 ஆகுது.
0: காலையில உற்சாகமா ஏதாவது ஒரு பாடலை கேட்டுக்கிட்டே வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க இல்லைங்களா? சரிங்க, இத்தனை வருஷத்துல இதனால் வரைக்கும் நிறைய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அதுல இந்த பாட்டு எனக்குன்னே எழுதுன மாதிரியே இருக்குங்க அப்படின்னு நீங்க உரிமை கொண்டாடக்கூடிய அந்த பாட்டு எது?
1: பாட்டு வந்து இந்த வாலி எழுதின பாட்டு. உன்ன நினைச்ச பாட்டு படிச்ச தங்கமே யான தங்கமே.
0: ஏன் இப்படி திடீர்னு உங்களுக்கு அந்த ஒரு சோக பாடல் மேல அவ்வளவு ஒரு அபிப்பிராயம்?
1: அது வந்து நல்ல நமக்கு பொருந்த மாதிரியே இருக்கும். கவிஞர் வாலி நிறைய தடவை சொல்லியிருக்கிறாரு, அந்த பாட்டு எழுதும் போது நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. எனக்கும் பொருந்த மாதிரி அந்த பாட்டும் வரும். அப்படியே காலங்கள் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. மாவு காத்தடிக்க நேரம் மாவு விற்க போனையும், மழை பெய்யும் போது பூக்க போனோம், அதுல வரிகள் நிறைய இருக்கும். நல்லா காலை பெய்யும் போது உப்பு விற்க போனேன் சொல்லுவாரு, எழுதியிருப்பாரு அந்த படத்துல.
0: ஆமா, சில நேரங்கள்ல நிஜத்துல அப்படிதான் நடக்கும். உப்பு விற்க போகும்போது திடீர்னு மழை வந்துடும் இல்லைங்களா? சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாடல் வந்து வேட்டையன் படத்துல இருந்து பாடும் போது அந்த திருச்சி வந்தல்லே.
0: தெரிக்க விட்டா வந்தல்லவா?
1: தெரிக்க விட்டா வந்தாலே மனசுல ஐயோ. நல்ல சாங், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால கொஞ்சம் அந்த
0: பாடலை கேட்டா தானா ஜாலி ஆயிருங்க அப்படின்றீங்க. சரிங்க, அதே உற்சாகத்தோடு உங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்யுங்க. கொடை பண்பலையின் 100.5 உங்களுக்கான பாடல்.

இப்படி சூடு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கொடைப்பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
5: ஆஹா, செம்ம வாசனை.
6: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கொடைப்பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். இன்று தூரத்து சொந்தங்களுக்காக இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: கவின்.
0: கவின்,
1: யா ஆமா,
0: கொஞ்சம் உற்சாகமா பேசலாமே, என்ன தயக்கம், முதன்முறையா பேசுறீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருவனந்தபுரம்.
0: திருவனந்தபுரத்துல இருக்கீங்க?
1: ம்,
0: சரிங்க. எப்படி இருக்கு திருவனந்தபுரம்?
1: திருவனந்தபுரம் ஓகே, மழையா இருக்கு.
0: மழையா இருக்கா?
1: ஆமா.
0: சரிங்க, இந்த நேரத்துல மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குதே, இந்த நேரத்துல வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஊர் எது?
1: கோயம்புத்தூர்.
0: கோயம்புத்தூர், அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: ஆமா.
0: சரிங்க, அப்ப வந்துருங்க லீவு நாள்ல, சரிங்களா?
1: கண்டிப்பா.
0: இப்ப வர முடியாது, வேலை போயிட்டு இருக்கும்ல. என்ன வேலை பாக்குறீங்க?
1: சாஃப்ட்வேர் டெவலப்பர்.
0: ரொம்ப சந்தோஷம். எத்தனை வருஷமா பண்றீங்க?
1: 2 இயர்ஸ்.
0: சரிங்க, இதில் இந்த புது டிசைன் ட்ரெண்டுகள்லாம் நீங்கள் எப்படி யார்கிட்ட கற்றுக்கிறீங்க?
1: புரியல, என்னது
0: புதுசாக ஒரு டிசைன்?

0: ஃபேஷன் பண்ணுறீங்க, அந்த ட்ரெண்டுகள்லாம் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிறீங்க?
1: எப்படி எல்லாமே ஏதா
0: எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருது. விடுங்க, உங்க வேலையை பாதியாக்கிறதுன்றீங்க.
1: பாதியாக்கிறது
0: சரி, அதனால ஃபீட்பேக் ஏதாவது வந்தா அதை எப்படி சமாளிப்பீங்க?
1: ஃபீட்பேக்ஸ் ப்ராப்ளம் இல்லை, நாமளே பண்ற மாதிரி காமிக்க வேண்டியது.
0: எதுவா இருந்தாலும் சமாளிப்போங்க, சமாளிக்கிறதுக்கு எனக்கா வழி தெரியாதுன்றீங்களா? சரிங்க கவின், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு நீர்பறவை மூவில இருந்து பறப்பற பறப்பறவை உண்டு.
0: இதோ உங்களுக்காக கொடி பண்பலின் 1.5.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கொடைப்பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: கோடை பண்பலை 100.5 சைபால்
6: முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்க சைபால் இதில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
7: சைபால்
5: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
8: நாட்டில் நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்கிறது உண்டு. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களாக ஆகிடுவாங்க போல இருக்குது. அதனால தான் விடாமல் பேய் மழையாக கொட்டி தீர்த்து விடுது. எல்லோரும் நல்லவங்களாகிட்டால் உலகமே தாங்காது போல இருக்க. அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களாகணும், அப்போ தான் சீராக மழை பெய்யும். மாதத்துக்கு 3 பேர் நல்லவங்களானா மாதம் 3 மாதிரி பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பலில் நல்லவன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையாக அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான், இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருந்திருக்குது. ஆரம்பித்த மழை வர வர கடுமையாகிட்டுருக்குதே தவிர நிற்கிற பாடாக தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் வீட்டு உள்ளே இருந்தால் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லோரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவாக இருந்த ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையாக இருந்தது, இடி எந்த நேரத்துலையும் விழலாம்ங்கிற நிலைமை, எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம், நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தால் கூட இடி வந்து இந்த மண்டபத்தில் விழுந்துடும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார், அவர் ஒரு யோசனை சொன்னார். இதை பாருங்கள், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதோ எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமாக மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். பொதுவாக இடி வந்து சுலபமாக விழறது அது மாதிரி உயரமான மரத்தில் தான். நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மளில் பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயத்தில் இடி விழுந்துடும், அவன் மட்டும் போயிடுவான், மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம்

0: அப்படின்னு ஐடியா கொடுத்தார் அந்த பெரியவர். இது நல்ல யோசனையாக பட்டது, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டுவிட்டு திரும்பி வந்தாங்க. இடி எதுவும் விழலை. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போகிறாங்க, எல்லோரும் போய் தொட்டுவிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியாக இருந்த அந்த ஆள் பயந்துட்டான். இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்போ என்ன அர்த்தம்? இப்போ நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் துணிச்சலாக போய் தொடுறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்களெலாம் சும்மா இருப்பாங்களா, கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான். அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி இடி விழுந்துட்டுது. எங்கே விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேலே இல்லை, மண்டபத்தில் விழுந்தது. மண்டபத்தில் இருந்தவங்க பூரா காலி, அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்தில் விழாமல் இருந்திருக்குது. இதுதான் கதை. அதனால் நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படி தான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தன் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தான், அதில் மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான். அப்படி பார்க்காதீங்க சார், நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்றான். என்ன அப்படி சொல்கிறேன்னு நான் இவன், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிகிட்டு வந்தேன், அப்போ நீங்கள் எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அவன்.
1: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. மனதோடு ராகம் இன்று தூரத்து சொந்தங்களுக்காக வலம் வந்து சென்றது. பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக். நன்றி நேயர்களே. தூரத்து சொந்தங்களுக்காக நிகழ்ச்சி மீண்டும் எதிரொலிக்கும் எதிர்வரும் சனிக்கிழமை காலை 8 மணிக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்
1: வழங்கிய மனதோடராகும். கொடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதிரவாயல் அருகே பெண் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. இந்திய ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்று வரும் ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் கேட்டு ரசிக்க கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
2: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: மகுடமாய் விரியும் பண்பலையின் தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று உங்களுக்கு தந்திருக்கும் வண்ணம், குழந்தை தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது வறுமையினாலா கட்டாயத்தினாலா, விவாதம் என்ற வானவிலாக. குழந்தைகள் மலரினும் மென்மையானவர்கள். ஆயிரம் பட்டாம்பூச்சிகளின் படபடப்பை ஒரு குறும்பில் நிகழ்த்தக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பிஞ்சுகளை வேலைக்கு அமர்த்தப்படுவது வறுமையினாலா கட்டாயத்தினாலா என்றுதான் கேட்டிருக்கிறது இன்றைய விவாதம் என்ற வானவில். சொல்ல வாருங்கள். அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 வழக்கமானோர் 24 24 26 மற்றும் 290 333 முன் இணைப்புக்கு 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு ஜான் டி பிரிட்டோ.
7: நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள்.

0: குழந்தையின் பிஞ்சு சிரிப்பில், அந்த அழகு புன்னகையில், அந்த பூ முறுவலில் இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் மறந்துவிடலாம். ஆனால் அந்த குழந்தைகளை சின்ன வயதிலேயே வேலைக்கு அனுப்பி வைப்பது, வேலைக்கு அமர்த்துவது எந்த வகையில் நியாயம் என்பதுதான் இன்றைய விவாதரங்கமாயிருக்கிறது. குழந்தை தொழிலாளர் முறை கேட்கும்போதே மனது பதைபதைக்கிறது, இதயம் துடிதுடிக்கிறது. இப்படி ஒரு நிலைமை அந்த பிஞ்சு கைகளுக்கு நேரலாமா? அப்படி நேருவதற்கு நாம் காரணம் ஆகலாமா? வறுமை, சிறு வயதிலேயே வீட்டில் சம்பாதிக்கும் நபரை இழந்து வாடும் குடும்பங்கள், தாயும் சிறு பிள்ளைகளை வைத்து கொண்டு படாத பாடுகள் படுகின்ற பொழுது மூத்த மகனோ மூத்த மகளோ தங்களது லட்சிய கனவுகளை ஓரம் கட்டி வைத்துவிட்டு தங்களது வாழ்க்கையே அர்ப்பணம் செய்து விடுகிறார்கள் சிறு வயதிலேயே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுபக்கம், பொறுப்பு இல்லாத அப்பா, உடல் நலம் இல்லாத அம்மா, தான் சம்பாதித்து குடும்பத்தை நடத்த வேண்டிய அப்பா தன் மனைவியையும் பிள்ளைகளையும் கட்டாயப்படுத்தி வேலைக்கு அனுப்பி அந்த வருமானத்தையும் தனது சுகபோக செலவுகளுக்கு பிடுங்கிக் கொள்ளும் நிலைமை சில குடும்பங்களில். வயதில் மூத்தவர்கள் ஊதாரித்தனமாக சுற்றித் திரிய பிஞ்சு உள்ளங்கள் வேலைக்கு சென்று வருவது நெஞ்சம் பதைபதைக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? வறுமையினாலா, வேறு வழியில்லாமல் கட்டாயத்தினாலா? இணைப்பில் இப்பொழுது வருக. வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்கள் யார்?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சாலமன் பாத்துங்க ஐயா.
0: சொல்லுங்க சாலமன்.
1: ஐயா, குழந்தைகளோட வேலைக்கு அனுப்புறது வந்து வறுமையினாலதான் அப்ப நான் சொல்ல வரேங்க ஐயா. என்ன அப்படின்னா, சில பெற்றோர்கள் வந்து பிறவி நிலையிலேயே அவங்க வந்து வறுமையோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால வேற வழி இல்லாமதான் குழந்தைகளை வந்து அனுப்பின. முற்றிலும் தவறுதான். பட் இருந்தாலும் இளமையில் வந்து கல்வி கற்கணும், கல்வி சுமப்பதற்காக அல்ல. அதாவது குழந்தைகளுடைய வருமானம் வந்து பெற்றோருக்கு அவமானங்க ஐயா. அது பெற்றோர்கள் வந்து புரிந்து கொண்டு குழந்தைகளுடைய உரிமையை பறிக்காம அவங்கள கல்வியை கற்க வைத்தாங்க அப்படின்னா அதுவே சிறந்தது அப்படின்னு நான் சொல்ல.
0: அருமையா சொன்னீங்க. கொடிது கொடிது, வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை யார் இப்பொழுது வருக.
2: ஐயா வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
2: சத்தியமங்கலம் தத்தாம்பாளையத்துல இருந்து கோயிலா பழனிச்சாமி.
0: சொல்லுங்கள் ஐயா.
2: ஐயா, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி பேக்ல போலாங்க. வறுமைனால கட்டாயத்துக்கு வேலைக்கு போக வேண்டிய சூழல் இருந்ததுங்க. இன்னைக்கு அப்படியே நிலை மாறி விழிப்புணர்வுகள் அதிகம் இருக்குங்க.
0: அருமை.
2: இன்னைக்கு பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் அதிகமா இருக்கு,
0: அதிகமா இருக்கு.
2: வேலைக்கு போற குழந்தைகள் குறைவா இருக்கு. ஆனா நீங்க முன்னேறிய சொன்னீங்க பாருங்களா, அம்மா உடல்நலம் சரியில்ல, அப்பா வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக குழந்தைகளை வேலைக்கு அனுப்புறாங்க. அந்த சூழல் இன்னும் ஒரு சில இடங்களில் இருக்குது ஐயா.
0: இருக்கத்தான் செய்கிறது. அது என்ன காரணம்? அந்த அப்பாவினுடைய ஒரு புரிந்து கொள்ளாத தன்மை தான் நலமா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாய்ச்சல்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
10: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
11: குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்
10: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாய்ச்சல்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
12: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாய்ச்சல்.
13: இசை அரசன் 100.5 இணைந்திருக்கிறோம் நாம் விவாத அரங்கத்தில். யார் இப்பொழுது வருக? வணக்கம், இணைப்பில் வந்துடுங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்கள். யார்? யாழினி. ஆ, சொல்லுங்கள் யாழினி. யாழினி,
14: குடும்பத்து கஷ்டத்தினால
13: உங்க இணைப்பு சரியா இருக்கா? நல்ல விஷயம் சொல்ல வரீங்க, தெளிவா சொல்லலாமே, சொல்லுங்க. தாத்தா பாட்டியின் தேவைகளை தருவதற்காக நாங்கள் வேலைக்கு செல்கிறோம். அருமையாக சொன்னாங்க யாழினி. இன்றெல்லாம் வீட்டில் பெரியவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படுவதில்லை. ஒரு அருமையான வாட்ஸ்அப் கவிதை ஒன்று படித்தோம். அதாவது, அப்பாவின் சம்பாத்தியத்தில் மகன் சந்தோஷமாக வாழ்வார்கள், ஆனால் மகனின் சம்பாத்தியத்தில் அப்பா ஒரு பைசா வாங்கக்கூட அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று ஒரு அருமையான வாட்ஸ்அப் செய்தி இருக்கிறது. யார் இப்பொழுது இணைப்பில் வருகிறது? வணக்கம்
15: ஐயா. வணக்கம் ஐயா,
13: சொல்லுங்கள்.
15: ராஜாராமன் பேசுறேங்க, எம்எல்ஏபுரத்துல இருந்து.
13: சொல்லுங்கள் ராஜாராமன்
15: ஐயா. நேத்து பாத்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் ஒறுப்பு தினம் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டிருக்கு.
13: ஆமா ஆமா.
15: அது மைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயா, குழந்தை தொழிலாளர்களுக்கு பேர் ரெக்கார்டுன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அவங்களுக்கு வந்து அனுமதியே கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க வேலைக்கு. அதுக்கப்புறம் அவர்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும், முதியவர்கள் பெரியவர்களுக்கான உழைப்பு பாத்தீங்கன்னா உண்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அது இப்ப பாத்தீங்கன்னா ஐயா, வறுமையின் காரணமாகத்தான் அதிகமாக போறாங்க குழந்தை தொழிலாளர் உருவாக்கப்படுகிறார்கள். ஒரு வாகனம் உருவாக்கப்படுகிற வறுமையின் காரணமாக. ஆனா இந்த குழந்தை தொழிலாளர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் சுய தேவைகளுக்காக வேலைக்கு போற குழந்தைகளை மாறிட்டாங்க. அடிப்படை பாத்தீங்கன்னா பண தேவை பெருகுது, அப்போ பெரியவர்களுக்கு தெரியாம போற அவங்க போறாங்க. அது பாத்தீங்கன்னா பெரியவர்களோட கட்டாயத்தின் போனதாக தெரியல. அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சிறு வயதுல பாத்தீங்கன்னா அவரவர் சார்ந்த குலத்துறை கற்றுக் கொடுப்பது என்பது தவறே கிடையாது. மேதகம் முன்னாள் குடியரசு ஐயா பாத்தீங்கன்னா, அவர் சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது பாத்தீங்கன்னா தெரு தெருவா போய் கடை கடையா போய் பாத்தீங்கன்னா பேப்பர் போட்டு தான் உழைச்சி

0: அதாவது ராஜாராமுடைய அடிப்படை கருத்து. இன்றைக்கு வந்து தேவைகள் அதிகமாகிவிட்டது. அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வேலையை போகக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒருவேளை அப்படி அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு வேலையை போனாலும் ஊதியத்தில் அதிகமாக பெற்றுக்கொண்டு பாதியை வீட்டுக்கு கொடுத்துட்டு மீதியை தங்களுடைய சுயநலத்துக்காக செயல்படக்கூடிய குழந்தைகளும் ஒரு இடத்துல இருக்குது. காரணம் என்ன? தேவைகள் அதிகம், தொழில்நுட்ப வளர்ச்சி, ஒரு செல்ஃபோன் வாங்கணும், நமக்குன்னு ஒரு பைக் வாங்கணும், எல்லாமே இருக்கிறது. ஆனால் இது தேவையில்லாத ஒன்று யார் பொழுது. வணக்கம்
1: ஜான் பிரிட்டோ ஐயாவுக்கு காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி நினைவு சேலம் வேம்படிதாளத்திலிருந்து தண்டபாணிங்க.
0: சொல்லுங்க ஐயா.
1: குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதுங்கிறது வறுமையின் கட்டாயத்தினால அமர்த்தப்படுறாங்க.
0: சரி,
1: ஒரு காலத்துல பெண் குழந்தைகளை வீட்டு வேலைகளுக்கு ஃபேக்டரியில கூட அந்த சிஸ்டங்கள் எல்லாம் இருக்கும், வீட்டு வேலைகளுக்கே பெண் குழந்தைகளை வறுமையின் காரணமா அனுப்புறத பிடிக்காம ஒரு கவிஞர் கூட தலைவாரி பூச்சூடி பாட சாலைக்கு சென்றுவாய் என்று சொன்னாலும் நன்மை அப்படின்னு ஒரு பாடல் மூலியமா கூட அந்த பெண் குழந்தைகளுக்கு கல்வி வேணுங்கிறத ஒரு காலத்துல அப்படி அந்த வறுமையின் காரணமா வேலைக்கு அனுப்பப்படுது. அந்த வகையில நானும் அந்த வறுமையின் காரணமா தான் அஞ்சாம் வகுப்பு படிப்பு நிறுத்திட்டு நான் வேலைக்கு போன அனுபவம் எல்லாம் எனக்கு இருக்கு.
0: அந்த காலத்துல வந்து நம்ம வந்து படிக்க வாய்ப்பு இல்லை, கல்வி கட்டணம் அது சொல்லுவாங்க, அது பணம் கட்டுறக்கு வழி இல்லாமல் படிப்பை பாதையில் விட்டாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாருமே எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அரசும் தனியார் நிறுவனம் சில தன்னார்வ தொண்டர்களும் உதவி செய்கிறார்கள். வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்வது நமக்கு நல்லது. யார் இப்பொழுது? வணக்கம்.
2: பாஸ்டருக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு அண்ணன் ஜான் பிரிட்டோ அவருக்கு இனிய காலை வணக்கம். அண்ணா நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் சகோதரி, சொல்லுங்க.
2: தஞ்சாவூர் ஆபிரகாம் படுத்துறது பத்மாவதி பேசுறேன்னா.
0: சொல்லுங்க பத்மாவதி.
2: ஆனா குழந்தைங்களை வேலைக்கு அமர்த்துறது கட்டாயத்தினால வறுமை நலம் கேட்டிருக்கீங்க. ஆனா இப்ப வந்து இந்த காலத்துல வந்து வறுமை நாள் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ஏத்துக்க முடியாததா இருக்குண்ணா. ஏன்னா இப்போ இந்த பள்ளி அந்த கோடை விடுமுறை அந்த நேரத்துல அந்த காலத்துலதான் குழந்தைங்க எல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க, இல்ல திருப்பி விளையாண்டுட்டு இருப்பாங்க, போக வழியில தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க.
0: ஆனா
2: இப்ப ஸ்கூல் லீவு விட்ட மறுநாளே இந்த மாதிரி மளிகை கடை, துணி கடை, மாதிரிலாம் இந்த நாங்க இந்த லீவு நாள்ல வேலைக்கு வரோம்னு சொல்லிட்டு வந்துடுறாங்கண்ணா. அது பெத்தவங்களும் அனுமதிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா அவங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு மேற்கொண்டு படிக்க விருப்பம் இல்லாம போயிடுதுன்னா அந்த பணம் சம்பாதிக்கிற காசு என்னென்ன பார்த்த உடனே நல்லா படிக்கிற பிள்ளைங்க கூட அந்த 2 மாசம் சம்பாதிச்சதுமே அந்த படிக்க விருப்பம் இல்லாம போய் மேல மேல வேலைக்குதான் போகும் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கே அந்த சிந்தனை வந்துருதுண்ணா.
0: அதாவது பண ஆசை என்று வந்துவிட்டால் தேவைகளை அதிகப்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஏதோ சில குடும்பங்களில் வந்து வறுமை இருக்கிறனால லீவில் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அப்பா அம்மா கொடுப்பாங்க, தங்களுடைய அடுத்த வருஷ கல்வியாண்டுக்கான செலவுகளை இந்த குழந்தைகளை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். அதில் நியாயம் இருந்தாலும் கூட அங்கு வேலைக்கு சென்ற பிறகு பண ஆசை வந்து படிப்பை மறந்து விடுகிறார்கள். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்கள் யார்?
3: மாவட்டம் கோட்டூர்லேருந்து தனராஜ் பேசுகிறேன்.
0: என்ன பேருங்க?
3: தனராஜ்.
0: தனராஜ் சொல்லுங்க
3: ஐயா. இன்னைக்கு வறுமையினால தாங்க ஐயா எல்லாம் வேலைக்கு போறாங்க சிறுவர்கள். மது பழக்கத்துக்கு அடிமையான அப்பா, அம்மா, அது மாதிரியான சூழ்நிலையில குழந்தைகள் வந்து குழந்தைகள் ஆயிராங்க.
0: ஒரு அருமையான விஷயத்தை சொன்னார், பொறுப்பு இல்லாத அம்மா. அது என்ன பொறுப்பு இல்லாத அம்மா? இந்த மது பழக்கத்திற்கு அடிமையான கணவனை திருத்த முடியாத அம்மா. சரி போனா போயிட்டு போறாமே, பிள்ளைகளை வேலை வாங்கி பிள்ளைகளை சம்பாதிக்க வைத்து சில அம்மா மாதிரி இருக்குதான் செய்யணும். இதில் ஒரு மாற்றம் வர வேண்டும்.

0: சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ்.

0: எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: கானக்குயில் உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவெளியில் யார் இப்பொழுது வருக? வணக்கம்.
6: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா
5: சார்? நலமா இருக்கிறோம். யார் பேசுறீங்க?
6: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன்.
5: ஆ சொல்லுங்கள் மகாராஜன், நீங்க நலமா இருக்கிறீங்களா?
6: நலமா இருக்கும் சார். நீங்க பண்பலையில பணிபுரியும் அனைத்து பேரும்
5: நல்லா இருக்காங்க. சொல்லுங்க
6: சார், வறுமைக்கு தள்ளப்படுறது எப்படிங்க சார்? ஒரு பெண்பலிய கட்டி போட்டு 100,000 ஆன போதும் சார். அந்த வட்டிக்கு வட்டி கட்ட முடியாம நம்ம குடும்பமே போய் ஒரு ஆளுக்கு வந்து நம்ம அந்த இதுக்கு தள்ளிடுறோம். அந்த கணவன் அளக்குமே குடும்பமே பிள்ளைகள் எல்லாமே வேலை செய்யறோம். அதனால வறுமைக்கு நம்மளால தள்ளப்படுறோம்.
5: வேலை செய்து அந்த காசையும் நாம அனுபவிக்க முடியாம கொண்டு சேர்க்கிறோம். அதுதான் யோசனை இல்லாத பல குடும்பங்கள் இப்படித்தான் வறுமையில் தள்ளப்படுகின்றன. குழந்தை தொழிலாளர்கள் அங்குதான் வளர்கிறது. யார் இப்பொழுது? வணக்கம். சொல்லுங்கள் யார். சொல்லுங்கள் ராஜேஸ்வரி. அருமையா சொன்னாங்க. இது வந்து கற்றுக்கொள்வது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய லட்சியங்களை ஓரம் கட்டிவித்து விட்டு கற்றுக்கொள்ள வேண்டாம். கல்வியை சிறந்து தனது படிப்பை படித்து தான் என்ன படிக்க வேண்டுமோ என்ற படிப்பை நிறைவு செய்து அற்பறம் கற்றுக்கொள்ளலாம். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
7: வணக்கம் அன்பு தம்பி அவர்களே.
5: சொல்லுங்கள் யார்.
7: ஐயா வணக்கம். நான் நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கிறோம். யார் பேசுறீங்க?
7: தேனி மாவட்டம் டி சுப்ரவரம் நாளிமலாடி வர ரங்கநாதன் பேசுறீங்களா?
5: சொல்லுங்கள் ரங்கநாதன்.
7: ஐயா அந்த காலத்துல வந்து 10 பிள்ளை 12 பிள்ளைன்னு பெற்றிருந்தாங்க. அன்னைக்கு ரொம்ப வறுமை கோட்டுலதே பூரா இருந்தாங்க. சோற நெல்லு சோற கண்ணை பார்க்க முடியாது.
5: ஆமா ஆமா.
7: இன்னைக்கு அன்னைக்கு வறுமையா இருந்துச்சு, வேலை வெட்டிக்கு அனுப்புனாங்க, பள்ளிக்கூடத்துக்கே அனுப்ப மாட்டாங்க. இந்த மதிய சாப்பாட்டுக்காக வேண்டியதே பள்ளிக்கூடத்துக்கே பிள்ளைய போகும். இன்னைக்கு 1-2 வீட்டுல இருக்கு. அந்த தாய் பைய அகலக்கால் வைக்கிறது, அடுத்த மாதிரி நம்மளும் பக்தாவா இருக்கு சொல்லி அகலக்கால் வச்சு ஊதாரித்தனமா இருக்கிறது.

0: வறுமையை போக்க வேற வழி இல்லைன்னு பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி வேலை வெட்டிகளுக்கு அனுப்புறது. படிச்சா கிளிக்க போற போய் வேலை வெட்டி போடான்னு சொல்லி உள்ள சூழ்நிலையில ஆடம்பரம் கூடிக்கிட்டீங்க. காரணம் வாய்ப்புக்கு நன்றி.
1: அருமையா சொன்னாங்க. இந்த அருமையான வார்த்தை அகலக்கால் வைப்பது. ஆடு தாண்டும் காவிரி என்று ஒரு காவிரி இருக்கிறது, அது ஆடு தாண்டலாம். அகன்ற காவிரி என்று ஒன்று இருக்கிறது, அதை ஆடு தாண்ட முடியுமா என்று பல வீடுகளில் வீட்டு தலைவிகள் இப்படி செய்வதால் தான் வீடே வறுமையில் மூழ்கி கடன்பட்டு கேள்விக்குறியாக இருக்கிறது வாழ்க்கை.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
6: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்.
10: ராக நீரோடை உங்கள் கோடை பண்பலை 100.5 இணைவது யார் இப்பொழுது? வருக. வணக்கம், சொல்லுங்கள்.
11: வீட்டுக்காரர் சின்ன வயசுலயாவோ பிள்ளைய சின்ன பிள்ளைகளையோ அவருக்கு பச்சாவகம் போல வந்துட்டீங்க. என்ன பண்றதுங்கய்யா? வேலை பார்த்து என்னால முடிஞ்ச அளவுக்கு படிக்க போட்டுங்கய்யா.
10: சரி சரி சரி.
11: பிள்ளைகளை கேட்டு கொடுத்து ஏதோ ஒரு நல்ல நிலைமையில இருக்கட்டும், மானத்தினால பழக்கணுங்கய்யா.
10: அருமை. இந்த உழைப்பின் மேன்மையை உணர்ந்தவங்க அவங்க. உடல்நலம் இல்லாத கணவர் வேற என்ன செய்ய முடியும்? அவங்க தான் ஓடி ஆடி உழைத்து பிள்ளைகளை கரை சேர்க்க முடியும். கரை சேர்த்து இருக்கிறார்கள். யார் இப்பொழுது இணைப்பில்? வருக. வணக்கம்.
12: சொல்லுங்கள். அவர் சூழ்நிலையின் காரணமாக அவருடைய கைத்துல வாழ்வாதாரத்துக்காகத்தான் தவிர வறுமையும் சொல்ல முடியாது, கட்டாயமும் சொல்ல முடியாது. என்னுடைய கருத்து,
10: வாழ்வாதாரம் என்பது என்ன? அதுதானே முக்கியமான விஷயமா இருக்கிறது. யார் இப்பொழுது இணைப்பில்? வருகிறார்.

0: சொல்லுங்கள் யார்.
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துலேருந்து இளங்கோ பேசுகிறேங்க.
0: சொல்லுங்கள் இளங்கோ.
1: வறுமை சூழ்நிலை ரெண்டுமே காரணம் நான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 4வது படிக்கிறப்ப தாராமூலத்திலிருந்து தர்மபுரியில் எங்கள் சித்தப்பா தையல் கடை வச்சிருந்தனால நான் போய் சேர்ந்தேன். அங்கேயே படிச்சுக்கிட்டும் தையல் வேலையும் கத்துக்கிட்டேன். மிஷின்லாம் துடைக்கிறது, தண்ணி கூட்டுறது, தண்ணியெல்லாம் கொண்டு பானையில தண்ணி கொண்டு கொடுக்கறது, டீ வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ஸ்கூல் போகிற டைம் போக செஞ்சேன். அப்ப என்னன்னா, எங்க வீட்டில் நான் 5 பசங்க ஒரு பொண்ணு சூழ்நிலை சரியில்லை, வறுமையின் காரணமாக எனக்கு கொண்டு போய் அங்க விட்டாங்க. அதனால என்ன, வறுமை சூழ்நிலை ரெண்டுமே இருந்தனால என்னன்னா, இன்னொன்னு தொழிலை கத்துக்கிட்டேன். தொழிலை கத்துக்கிட்டா இப்ப நான் நல்லா இருக்கிறேன். ஆனா ரெண்டுமே சேர்ந்துட்டு அந்த உழைப்பு நம்ம இருந்து வச்சுக்கோங்க, வெற்றி பெறலாங்கிறது என்னுடைய கருத்து.
0: அதுவும் ஒரு வகையில் பார்க்கும்போது, இப்ப உதாரணத்துக்கு இந்த கேட்டரிங் படிப்பாங்க பசங்க, பகல்ல கல்லூரிக்கு போய்விட்டு மாலை நேரத்துல வந்து ஏதாவது ஒரு ஹோட்டல்ல மாலை நேரம் பணி செய்வாங்க, அதன் மூலம் ஒரு வருமானம் கிடைக்கிறது. இருந்தாலும் ஒரு தொழிலை தெரிந்து கொள்வதற்காக அங்கே வேலைக்கு போவது வேறு, தேவைகளுக்காக ஆசைகளுக்காக போவது வேறு. யார் இப்பொழுது? வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: நான் கிட்ட தம்பிக்கு தேனி மாவட்டம் சின்னமலம் சசிகலா பேசுறேன்.
0: சொல்லுங்களம்மா.
2: அதாவது நீங்க சொல்ற கருத்து வந்து வறுமை இருக்குன்னு கட்டாயம் இருக்குப்பா. குடும்ப சூழ்நிலை வறுமைங்கிறது வந்து வழி வழியாக வந்து முன்னேறாம இருந்த ஒரு குடும்பம்ப்பா கட்டாயமாக வந்து குழந்தைகளை வந்து வேலைக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிடுறாங்கப்பா. ரெண்டாவதுப்பா, கல்வி அறிவு பற்றி விழிப்புணர்வு இல்லப்பா. படிச்சா வேலைக்கு போகலாம்னு ஒரு மனப்பான்மை இல்லாம, வேலைக்கு போனா ரொம்ப அதிகம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை, பேர் ஆசைப்பா. அந்த பேர் ஆசையினால குழந்தைகள் வந்து வேலைக்கு அனுப்புறாங்கப்பா.
0: இன்று அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக கல்வியை கற்றுக்கொள்ள ஆசைப்படக்கூடியவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். படிச்சா வேலை கிடைக்குமா? இன்று வேலை கிடைக்குமாறு, வேலை உடனே கிடைக்கும்படியான படிப்புகள் நிறைய வந்துவிட்டன.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தர

0: ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நீ பொண்ணு மாதிரியே இருந்த அப்படியே பையனா மாறிட்ட மண்டலம் கொழும்புதுரா எனக்கு.
2: பெட்ஸ் மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி வெட்டு நடை போடுகிறது.
3: கூடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: இணைந்திருக்கிறோம் நாம் வானவினில் வருக 100.5 யார் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம்
6: சார். வணக்கம் வணக்கம் சார்.
5: சொல்லுங்க.
6: நாமக்கல் மாவட்டம் கோடம் சார். மாரியப்பன் சார்.
5: மாரியப்பன் சொல்லுங்க.
6: நலமா சார்.
5: நலமா இருக்கிறோம்.
6: இது வந்து சிறுநீக்கள் அனுப்புறது பரவாயில்லைங்க சார். சில சில குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க இந்த
5: காலத்துல.
6: கஷ்டப்பட்டாலுமே வந்து சில சில வந்து கவர்மெண்ட் வேலை சில கிடைக்க மாட்டேங்குது. அதாவது படிச்சிருந்தாலும் சில ஆட்களுக்கு வந்து படிப்பு அதாவது படிச்சிருந்தாலும் பட் வந்து அங்க வந்து தகுதியின்னு அனுப்பிடுறாங்க இல்லையா சில படிச்சவங்களுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த வறுமைக்கு உள்ளவங்க எல்லாம் வேலைக்கு போனா அனுப்புவாங்க பிள்ளைங்களை அனுப்புவாங்க அவங்களும் வேலைக்கு போவாங்க. இன்றைய சூழ்நிலை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வேலைக்கு போறது பெட்டர் சார்.
5: அதாவது படிச்சுட்டு வேலை கிடைக்கவில்லை. எல்லாருமே அரசு பணியை எதிர்பார்த்து காத்திருப்பது நியாயம் இல்லை. தனக்கென்று சுய தொழில் செய்து பிழைக்கக்கூடிய எண்ணமுடையவும் இருக்கிறார்கள். ரொம்ப படிப்பு படிச்சுட்டு கூட சாதாரண ஹோட்டலில் வேலை செய்யிருக்காங்க. தேவை இப்போ வந்து பணம். அன்றன்றைய வாழ்வாதாரத்தை நடத்துவதற்கு யார் இப்பொழுது? வணக்கம்.
7: வணக்கம் சார்.
5: சொல்லுங்க.
7: பணிபுரியும் அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி வடக்கு சார் ராமராஜ் ராமராவேணி.
5: சொல்லுங்க
7: சார். நல்லா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கும் ராமராஜன் ஐயா.
7: அதாவதுங்க சார், வீட்டுல வந்து அப்பா வந்து ஒரு புத்திசாலியா இருக்கணும், இல்லைன்னா அம்மா வந்து புத்திசாலியா இருக்கணும். ரெண்டு பேரும் ஊதாரித்தனமா இருக்கிறதுனால இந்த பிள்ளைகளை வறுமையில வேலைக்கு அனுப்பிவிட்டு அந்த பணத்துல வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறாங்க சார். அந்த மாதிரி இருக்கும்போது பிள்ளைய படிக்கவும் போக முடியாம அப்பா வந்து நல்லா இருந்தா தானே பிள்ளைய வாழ்க்கை சோகமா இருக்கு.
5: கண்டிப்பா கண்டிப்பா. அருமையான விஷயத்தை ஓடைப்பட்டி ராமராஜன் சொன்னாருங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இந்த வாழ்க்கை நடத்தி செல்வதற்கு விட்டுவிட்டு என்ன ஊதாரித்தனமாக அப்பா அம்மா இருந்தால் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யும்?

0: கார்த்தி, இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
6: கூடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: That's right.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
3: சங்கீத சக்கரவர்த்தி உங்கள் 100.5 விவாத அரங்கத்தில் யார் இப்பொழுது? வணக்கம்.
4: அன்பான அன்பருக்கு இனிய காலை வணக்கம் சார்.
3: சொல்லுங்கள்.
4: மதுரை ஜவஹர்புரத்திலிருந்து உங்கள் வந்து அந்தனி சார்.
3: சொல்லுங்கள் சகோதரர் ஆண்டனி.
4: ஆக்சுவலி என்னென்ன சார், வறுமை இருக்க பேசினால சார் கட்டாயத்தினால அனுப்பப்படுறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்னு சரி ஒரு நெருங்கி பழகி இருப்பாங்க, ஆனா ரொம்ப பூவர் ஃபேமிலியா இருப்பாங்க, நெருங்கி பழகுவாங்க, நெருங்கிய சொந்தக்காரங்களா இருக்காங்க, அது பக்கத்து பக்கத்து வீடா இருக்கான். ஆனா என்ன சொல்லுவாங்க, ஈஸியா என்ன படிக்க வைக்க வேண்டியதானா அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டே பேசுவாங்க. உதவி செய்யற முன் வர மாட்டாங்க, இருப்பாங்க முன் வர மாட்டாங்க. ஒரு சித்தப்பா பிள்ளைங்களா இருக்கலாம், பெரியப்பா பிள்ளை இருக்கு, நெருங்கிய ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஆனா வெறுமனை வார்த்தைகள் மட்டும் அவங்களோட கிண்டல் எடுத்து கேலி பண்றது. ஆமா கண்டிப்பா அது முன் வர மாட்டாங்க உதவி செய்யறதுக்கு மட்டும். அதனால அவங்களோட குடும்பத்துல ஒரு வறுமையினாலதான் சார் கட்டாயத்தினால குழந்தைகளை வந்து அனுப்புறாங்க சார், என்னுடைய கருத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
3: அதாவது ஆலோசனை சொல்ல நிறைய பேர் இருப்பாங்க, அனுசரணை செய்ய யாருக்கு? அனுசரணை என்றால் அழகு தமிழில் உதவி செய்வது, அதை பொறுப்பாக ஏற்றுக்கொள்வது. யார் இப்பொழுது? வருக. வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் சார்.
3: சொல்லுங்கள்.
5: நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் விருவீடு கிராமம் விஜயா பேசுறேங்க சார்.
3: விருவீடு விஜயா, சொல்லுங்களம்மா.
5: என்னுடைய அனுபவத்துல எங்க அப்பா பள்ளியில் ஊதி விட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு சார்.
3: சரி.
5: அதுவும் அவரால் முடியல, அம்மா வீட்டு வேலைக்கு போனாங்க.
3: சரி.
5: அதனால முடியாம வேற வழி இல்லாம சாப்பாடுக்கு கஷ்டமா இருக்குது அப்படிங்கறதுக்காக எங்களையும் கொண்டு போய் அந்த வேலையை செய்ய வச்சாங்க சார். அதனால வறுமையின் காரணமாக பிள்ளைய வேலைக்கே தள்ளப்படுறாங்க சார்.
3: அது ஒரு காலமாக இருந்ததான். இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் மிக குறைவு, வீட்டுக்கு 2 என்றது 1 தான். அந்த குழந்தைகளையும் வேலைக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா? அனுப்பலாமா? யார் இப்பொழுது இணைப்பில்? வருக. வணக்கம். சொல்லுங்கள்.
6: இனிய காலை வணக்கம் ஐயா.
3: சொல்லுங்கள் ஐயா.
6: திண்டுக்கல் மாவட்டம் வடமந்திரி கோபால் ஐயா. நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கிறோம் கோபால், சொல்லுங்க
6: ஐயா. வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா வந்து வேலைக்கு அமர்த்தப்படுவது வந்து ஆதரவற்ற குழந்தைகள், அதாவது வந்து அம்மா அப்பா ரெண்டுமே இழந்த குழந்தைங்க வந்து ஒரு பெரியமா வீட்டுலயோ ஒரு சித்தி வீட்டுலயோ ஒரு மாமா வீட்டுல இப்படி வந்து அவங்க வளர்க்கறீங்கன்னு சொல்லிட்டு கூட்டி போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆடைகள் எடுத்து கொடுக்கணும், உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த குழந்தைங்களை வந்து தான் குழந்தைய வந்து படிக்காம இருந்தாலும் கூட அந்த குழந்தைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அந்த குழந்தைய வந்து பாக்குறாங்க. ஆனா இந்த குழந்தைங்க வந்து எவ்வளவுதான் படிப்பறிவு அதிகமா இருந்தாலும் கூட அந்த கட்டாயப்படுத்தி உனக்கு வந்து தேவையானதெல்லாம் நாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து. ஆனா இன்னைக்கு வந்து நிறைய வந்து எத்தனையோ வசதிகள் இருக்குங்க, படிக்கிறதுக்கு வந்து எத்தனையோ வசதிகள் எல்லாம் இருக்கு, அரசாங்கத்துல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க.
3: இருந்தாலும் இந்த ஆதரவற்ற குழந்தைகளை அவர் சொன்ன மாதிரி சித்தி வீட்லேயோ மாமா வீட்லேயோ விடுவதை காட்டிலும் இவர்களுக்கென்று பல நிறுவனங்கள் தன்னார்வமாக வந்து உதவி செய்கிறாங்க, அங்கு அனுப்பலாம். அவர்கள் வளர்ந்து பெரிய ஆளாகி வாழ்க்கையில் தங்கள் லட்சிய கனவுகளை நிறைவேற்றி கொள்வார்கள். யார் இப்பொழுது இணைப்பில்? வருக.
7: ஹலோ.
3: வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம்.
3: சொல்லுங்க.
7: வணக்கம்.
3: சொல்லுங்க.
7: வணக்கம்.
3: சொல்லுங்க ஐயா.
7: ஐயா நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ராமநாயக்கம்பாளையம் கிராமத்திலேருந்து பேசுகிறேங்க ஐயா.
3: பேருங்க?
7: ராமகிருஷ்ணன் ஐயா.
3: சொல்லுங்க
7: ஐயா. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பெண் குழந்தைகள் பிறந்திருப்பாங்க. அதே மாதிரி கூட 2-3 பசங்களும் பிறந்திருப்பாங்க. இந்த பசங்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பண்ணை, அதாவது விவசாய கூலி வேலைக்கு கொண்டு போய் அடிமை வேலையா வந்து செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அது ஒரு காலத்துல பார்த்தா அது கட்டாய பெண் குழந்தைகளை கட்டி கொடுக்கறதுக்கோசரம் அந்த மாதிரி செஞ்சாங்க. ஆனா இன்னைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெற்றோர்களுடைய முழு கவனம் ரொம்ப தேவைங்க. அதாவது 16 வயசுக்குள்ளார பையன் வேலைக்கு போனானா அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். 61 வயசுக்கு மேல அப்பா வேலைக்கு போனா பையன் சரியில்லைன்னு அர்த்தம்.
3: அருமையா சொல்லி முடிச்சாரு. இப்ப வந்து பெண்களை கரையேற்றுவதற்காக அந்த காலத்துல ஆண்கள் வேலைக்கு சென்று பொறுப்பாக அக்காதாங்க கரையேற்றினாங்க. இன்று அப்படிப்பட்ட ஆண்மகன்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 16 வயசில் பையன் வேலைக்கு போனால் அப்பா சரியில்லை, 61 வயசில் அப்பா வேலைக்கு போனால் பையன் சரியில்லை. அருமையான சொல்லியிருக்காங்க. யார் இப்பொழுது இணைப்பில்? வரலாம். வருக. வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம் சார்.
3: சொல்லுங்கள். சொல்லுங்கள்.

0: சார், நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து செல்வ பிரபு பேசுறேன் சார்.
1: செல்வம்
0: பிரபு சார்.
1: செல்வ பிரபு.
0: ஆமா சார், இப்பதான் உங்ககிட்ட முத முத பேசுறேன் சார்.
1: ரொம்ப நன்றி. நன்றி, சொல்லுங்க
0: சார். இந்த என்ன கேட்டா வறுமைங்கனாலதான் சார் குழந்தைங்க வேலைக்கு போறாங்க.
1: நான்
0: என்னோட அனுபவத்தை சொல்லிக்கலாமா சார்?
1: சொல்லுங்க.
0: நான் 13 வயசா இருக்கும் போது கேரளால கண்ணனூருக்கு இந்த மிட்டாய் கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் சார். அதுக்கப்புறம் தெரு தெருவா ஐசியாவாசம் பார்த்தேன். அந்த ஒரு ஒரு ரூபாயா சேர்த்து வச்சு எங்க ஊர்ல ஐயநெறியில 10 சென்ட் இடம் வாங்கி போட்டேன் சார். அடுத்து கல்யாணம் முடிச்சு இப்ப என் பையனை 3வது வருஷம் இப்போதைக்கு முடிச்சு நான் அடுத்த வருஷம் 4வது வருஷம் போறாப்ல சார். என் மகா வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்காப்ல சார். ரொம்ப நன்றி சார்.
1: அருமை. அந்த ஓடி ஆடி உழைத்தது வந்து ஒரு சேமிப்பை உருவாக்க வேண்டும். சேமிப்பினுடைய முக்கியத்துவம் நாம் கண்ணார பார்த்தது, அனுபவித்தது நம்ம கொரோனா காலத்தில். அருமையாக பண்ணியிருக்காங்க. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரையறையோடு வாழ வேண்டும்.

0: ஐயன் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No. 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: பெட்ஸ் மீடியா மற்றும் அக்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி வெட்டு நடை போடுகிறது.
6: கூடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
7: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: நூறு புள்ளி ஐந்தின் விவாத அரங்கத்தில் யார் இப்பொழுது வருக? வணக்கம்.
9: வணக்கம். குள்ளக்காப்பட சித்ரா மாணிக்கம் பேசுறேன்.
8: சொல்லுங்கள் அம்மா.
9: குழந்தைகளை வேலைக்கு அனுப்புறது கட்டாயமா வறுமையினாலயா கேட்டிருக்கீங்க? இப்ப இந்த ரெண்டுமே இருக்குதுங்க.
8: சரி,
9: குழந்தை வந்து இன்னைக்கு படிச்சுட்டு வீட்டுல இருக்கறனால வேலைக்கு போலாம், அப்பா அம்மா கொஞ்சம் சொம குறைய அப்படின்னு சொல்லி போறாங்க. அதுலயே ஒரு குழந்தைங்களுக்கு படிப்பு வர்றதில்ல. அவங்களை வீட்டுல வச்சுட்டு நாங்க வேலைக்கு போற படிப்பு போசறதுனால படிக்க போல வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அப்படியும் ஒரு குழந்தைய போறாங்க. நம்ம இந்த ரெண்டையுமே ஏத்துதான் வேணும். சரி, குழந்தைகளுக்கு எது பிரியுமோ அது செய்யட்டு.
8: ஆமாம், அதாவது படிப்பு முழுமையாக வரவில்லை என்றால் அவருக்கு எந்த தொழிலில் ஆர்வம் இருக்கோ அதை கற்றுக்கொண்டு அதில் வெற்றி பெறலாம் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் வயது என்று ஒன்றும் இருக்கிறது. யார் இப்பொழுது? வணக்கம்.
10: ஹலோ. வணக்கம் மாமாவுக்கு. வணக்கம்.
8: சொல்லுங்கள்.
10: வணக்கம் குரு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டே வருடம் பேரளம்பட்டியிலிருந்து கஸ்தூரி மயில் பேசுறோமாமா.
8: கஸ்தூரி மயில், சொல்லுங்க.
10: குடும்பத்துலமாமா, தாய் பெரியவர்கள் வந்து ஒத்துமையா இருந்தா இருந்தா இருந்தா அந்த குடும்பத்தோட பிள்ளைகளை படிக்க போடணும்னு நினைப்பாங்க. இவ புதுசு முட்டாடி சண்டை போட்டுட்டு புதுசு வேலைக்கு போக மாட்டாரு, பொண்டாட்டி வேலைக்கு போக மாட்டாங்க. அதனால இந்த பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பி அதை வச்சு சாப்பிடணும்னு நினைக்காது. அதனால வறுமை இந்த காரணம் அனுப்புறது,
8: அதாவது கொடுமைப்படுத்தி அனுப்புறது. இவர்களுக்குள்ள சண்டை எந்த நேரமும், அது குழந்தைகளுக்கு முன்னால் சண்டை போடுவது மிகப்பெரிய குற்றம்.

0: குழந்தைகளின் மனதையும் பாதிக்கும் வாழ்வையும் பாதிக்கும். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
1: வணக்கம் சார், கரூர்ல இருந்து நாசர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: சொல்லுங்கள் நாசர், சொல்லுங்க.
1: சார், சில குடும்பத்துல ஆண்களுடைய பொறுப்பில்லாதனால குழந்தைங்க வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க சார். ஆமா சார், ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க சரி பொறுப்பு இல்லாம வேற மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்கனால குழந்தைகளுக்கு வேற வழி இல்லாதனால குழந்தைகளுக்கு வேலைக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு சார்.
0: வீட்டின் தலைமையா இருக்கக்கூடிய ஆண்கள் பொறுப்பு இல்லாத தன்மை, இதுதான் கேட்க வேண்டிய ஒரு விஷயம். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
2: அன்பான ஐயா, எங்க சாண்டி பிரேட்டா ஐயா அவர்களுக்கு வணக்கம். சேலம் அமானி குடலாம்பட்டி காட்டூர்ல இருந்து கே கே கணேசன் ஐயா.
0: சொல்லுங்க கணேசன்.
2: உங்களோட பேசுவது எனக்கு ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சு.
0: சொல்லுங்க.
2: குழந்தைகளை வேலைக்கு அனுப்புவது கட்டாயமா இல்ல குடும்ப சூழ்நிலையான்னு
0: கேட்டுக்கிறீங்க?
2: கண்டிப்பா குடும்ப சூழ்நிலை தாங்க ஐயா. கட்டாயங்கிறது வந்து அந்த குடும்ப சூழ்நிலையிலதான் கட்டாயமா அங்க வேலைக்கு கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க. அதுக்கு காரணம் பெற்றோர் அப்படின்னா பெண்கள் வந்து என்னதான் அவங்க வந்து குடும்பத்தை சரி பண்ணி கொண்டு போகும்போது சில ஆண்கள் தவிர்க்க முடியாம சில தேவையில்லாம செலவு பண்ணும் போது அந்த கட்டாயத்துக்கு
0: ஆளாகிறாங்க.
2: குடும்ப சூழ்நிலையாலதான் அந்த கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்கிறது என்னுடைய கருத்துக்கள்.
0: அருமையா சொன்னாங்க, ஆண்கள் தேவையில்லாத செலவுகள் செய்யும் பொழுது பெண்கள் தேவையில்லாத செலவுகள் செய்வது இல்லையா? ஆடம்பர வாழ்க்கையை ஆரம்பித்து வைப்பதே பெண்கள் தானே. பற்றவர்கள் குடும்பத்தை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது. எங்கள் கிராமத்தில் தேனி மாவட்டம் சொல்லுவாங்க, நல்லவா மாறுற பார்த்து நாக்களா பூச்சியும் ஆடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. கம்பேரிசம், ஒருவரை அவன் அப்படி இருக்கிறான் நான் இப்படி இருக்கணும். அப்போ குடும்பத்தில் கணவன் என்ன செய்வார்? அவருடைய வருமானம் மிக கம்மியாக தான் இருக்கும். அப்போ பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி, படிப்பறாத பிள்ளை கட்டாயப்படுத்தி வேலைக்கு அனுப்பின கட்டாயம். தாய் தந்தையர் சரியாக இருந்தால் இந்த பிரச்சனைக்கு வேலை இல்லை. வாதங்கள் பல தரப்பிலும் இருந்து பலவிதமாக வந்தன. இப்போது யோசித்து பார்க்க வேண்டும். வயதில் மூத்தவர்கள் குடும்பத்தை நடத்தி செல்லும் தலைமைகள் என்றெல்லாம் கல்வியில் சிறந்து இந்த தலைமுறைகள் சாதனைகள் பல செய்து காட்டிட வேண்டும் என்ற நோக்கங்களோடு அரசும் தனியார் துறைகளும் தன்னார்வ நிறுவனங்களும் தனிப்பட்ட சில நபர்களும் கல்விக்காக எண்ணற்ற சேவைகளை உதவிகளை இல்லாத குழந்தைகளுக்கு செய்து வருகிறார்கள். அடிப்படை வசதியே இல்லாத கிராமங்களுக்கு சென்று கூட அவர்கள் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசிரிய பெருந்தைகள் நடந்தே செல்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் கடந்து சில பொறுப்பற்ற குடும்ப தலைமைகளால் குழந்தைகள் வேலைக்கு போகிறார்கள். வயிற்றை காப்பாற்ற, வறுமையிலிருந்து விடுபட சில குழந்தைகள் கட்டாயமாக வேலைக்கு செல்ல வேண்டிய அவல நிலை. காரணம் என்ன? போதை பழக்க வழக்கங்களை தங்களையே இழந்து தள்ளாடும் வீட்டு தலைவர்கள் தேவையற்ற வீண் செலவுகளை, ஆடம்பர செலவுகளை, அளவுக்கு அதிகமான செலவுகளை, ஆங்கிலத்தில் அருமையான வார்த்தை இரண்டு இருக்கிறது, நெசசரி லக்ஸரி. நெசசரி என்பது தேவைதான், லக்ஸரி என்பது தேவை என்று பல பெண்கள் குடும்ப தலைவிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி செயல்பட வேண்டும். தான் தான் இப்படி ஆகிவிட்டோம், தன் பிள்ளையாவது படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத பல தலைமைகள் இன்றும் வலம் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அடிப்படையில் எதுவுமே இல்லாத குடும்பங்களில் இருந்தும் கூட இன்று எண்ணற்ற சாதனையாளர் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். மாற்றம் வந்திருக்கிறது. ஆனால் மாற வேண்டியது யார் யோசித்து பாருங்கள். குழந்தைகளை வேதனைப்படுத்தி அதில் குளிர்காய வேண்டும் என்ற தீய குணங்கள் மாற வேண்டும். அது வறுமையினாலோ கட்டாயத்தினாலோ எதுவும் தேவையில்லை. எதை பற்றி விவாதம் நமக்கு அவசியமே இல்லை. குழந்தை தொழிலாளர் முறை அறவே ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வளமையான எதிர்காலம், வளமையான இந்தியா உருவாகும். வாழ்த்துக்கள், நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலின் 1.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்.
4: குழந்தைகளை குழந்தைகளாகவே இருக்க விடுங்கள் என சொல்லிச் சென்றது இன்றைய வானவில். விவாத மன்றத்தில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தார் ஜான் டி பிரிட்டோ. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், ஆர் கே ராஜேஷ். தொலைபேசி அழைப்புகள் ஒருங்கிணைப்பு எம் செந்தமிழ் செல்வி. கணினியாக்கம் வி சக்திகுமார். 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் கேட்கலாம். நிகழ்வுகளின் நினைவுகள் மீட்டு முன் வருகிறது செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார் பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரவாயல் அருகே பெண் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை நிலவுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 1,10,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசலாவில் நடைபெற உள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசைச்சரம் தொடுப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5.

ஒவ்வொரு வருடங்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் நிமிடங்களையும் நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டி கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான். வணக்கங்க எல்லாரும், எப்படி இருக்கீங்க? இயற்கைக்கு நாம தேவையில்லை, ஆனா நமக்கோ இயற்கை அத்தியாவசியம். இந்த மண்ல வளர்ற ஒவ்வொரு மரமும், இந்த மண்ல ஓடுற ஒவ்வொரு நதியும், இந்த காத்துல பறக்கிற ஒவ்வொரு பறவையும் நமக்கு ஒரு உண்மைய நினைவுபடுத்துகின்றன. இந்த பூமிங்கிறது நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து நமக்கு கிடைச்ச சொத்து மட்டும் இல்ல, நம்ம எதிர்கால தலைமுறைகள்ட்ட இருந்து நாம பெற்று வைத்திருக்கும் கடன். அந்த கடனை அடைக்க நாம இன்னைக்கு செயலாற்றுவது கட்டாயம். ஒரு மரம் நடுவது 1000 உயிர்களுக்கு நம்பிக்கை விதைப்பதை போன்றது. ஆமாங்க, இன்னைக்கு நாம ஒரு மரம் நட்டா அந்த மரம் 1000 உயிர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும், வாழ்வாதாரமா கூட இருக்கும். அதே நேரத்துல நாம வெற்ற ஒரு மரம் 1000 உயிர்களோட வாழ்வாதாரத்தை இழக்க செய்யறதா மாறும். இப்படி சுற்றுச்சூழல் பத்தி விழிப்புணர்வு கொண்ட ஒரு சமுதாயமா நாம மாறத்தான் ஒவ்வொரு ஆண்டும் June 5 உலக சுற்றுப்புற சூழல் தினம் கொண்டாடப்படுது. நம்ம கோடை பண்பலை இந்த ஆண்டு சுற்றுப்புற சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியா சென்ற வாரம் பசுமை பாடும் பூமி பாகம் 1 சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு எழுத்தாளர் திரு பா திருமலை அவர்கள் கிட்ட பேசணும். பல அறிவார்ந்த கருத்துக்களை அந்த நிகழ்ச்சி நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது. இன்னைக்கு பசுமை பாடும் பூமி பாகம் 2 அதே மாதிரியான பல சுவாரஸ்யமான அறிவார்ந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வு தகவல்கள் கேள்வி பதிலா காத்திருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட அறிவியல் ஆய்வு கட்டுரைகள், கருத்தரங்க ஆய்வுரைகள், கல்வி பங்களிப்புகளை செஞ்சிருக்கிற மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரியின் இணை பேராசிரியர் முனைவர் பி. கபிலன் அவர்கள்தான். பல புதிய விஷயங்களையும் நிலையான வாழ்க்கை முறை பற்றிய பல செய்திகளையும் பகிர்ந்துக்க கோடை பண்பலை நேயர்கள் சார்பா அன்புடன் வரவேற்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உரையாடல தொடருவோம். இது கோடை பண்பலை 100.5 MHz. நிகழ்வுகளின் நினைவுகளில் பசுமை பாடும் பூமி பாகம் 2 June 5 உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

0: இயற்கையை நேசிக்கிறது ஒரு பழக்கம் அல்ல, அது மனிதர்களாகிய நமது பொறுப்பு. இது கோடை பண்பலை 100.5 MHz-இல் நிகழ்வுகளின் நினைவுகளில் பசுமை பாடும் பூமி பாகம் 2 June 5 உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரியின் இணை பேராசிரியர் பி. கபிலன் அவர்கள் கூட தான் பேசிட்டு இருக்கோம். வாங்க இன்னும் பேசலாம், சுற்றுச்சூழலை பத்தி புரிஞ்சுக்கலாம். கோடைக்காலம் வந்தாவே நம்ம எல்லாரும் வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்குன்னு அதை சமாளிக்க பல விஷயங்களை செய்வோம். இளநீர் குடிப்போம், அடிக்கடி முகம் கழுவுவோம், டிராபிக் சிக்னல்கள்ல தற்காலிக கூரைகள் அமைச்சு வைப்போம். இது எல்லாமே நமக்கான மாற்று ஏற்பாடுகள். ஆனா இந்த சுற்றுச்சூழலுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நாம கோடை காலத்துக்கு செய்யலாம்? பறவைகளுக்கு வீட்டு மாடியில தண்ணீர் வைக்க சொல்றாங்க, மனிதர்களை தாண்டி இந்த சுற்றுச்சூழலுக்கு என்னென்ன செய்யலாம் கொஞ்சம் விளக்குங்களேன்.
1: பகுதிகளில் கோடை காலம் வந்தவுடன் நம்மை பாதுகாக்க பல ஏற்பாடுகள் செய்கிறோம். அதே போல் இயற்கையும் நாம் பாதுகாக்க வேண்டும். பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது நல்ல தொடக்கம், ஆனால் அதோடு நின்றுவிடக்கூடாது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரம் நூற்றுக்கணக்கான உயிர்களுக்கு நிழலும் குளிர்ச்சியும் தருகிறது. அதனால மரங்களை நாம் வளர்க்க வேண்டும். நீரை வீணாக்காமல் பயன்படுத்த பழக வேண்டும். ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள் போன்ற நீர்நிலைகளை பாதுகாக்க முயற்சி எடுக்க வேண்டும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மக்களே ஊர் குளங்களையும் கண்மாய்களையும் பராமரித்தார்கள். அதனால தான் வறட்சி காலங்கள்ல நீர் கிடைத்தது. அதே பழக்கத்தை மீண்டும் கொண்டு வர முயற்சி எடுக்க வேண்டும். இயற்கை நமக்கு சொந்தமானதல்ல, நாம் இயற்கைக்கு சொந்தமானவர்கள். எனவே கோடை காலத்தில் நம்மை மட்டும் காப்பாற்றாமல் பறவைகள், கால்நடைகள், மரங்கள், நீர்நிலைகள் அனைத்தையும் பாதுகாப்பது நம்மளுடைய பொறுப்பு.
0: சிந்திக்க வைக்கிற கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றிங்க. இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் பசுமை பாடும் பூமி பாகம் 2 June 5 உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.
2: மனசுல

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: நீ பொண்ணு மாதிரியே இருந்த அப்படியே பையனா மாறிட்ட, மண்டலா கொழும்புதுரா எனக்கு.
4: வென்ஸ் மீடியா மற்றும் அம்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி வெட்டு நடை போடுகிறது.
5: கூடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: இயற்கை மனிதனின் தேவைகளை நிறைவேற்றும், ஆனா மனிதர்களின் பேராசைய அது என்னைக்கும் நிறைவேற்றாது. ஒருவேளை பசிய தீக்க சாப்பாட்டுக்காக இயற்கைய பயன்படுத்துறதுக்கும், சொகுசா ஒரு வீடு கட்ட இயற்கைய பயன்படுத்துறதுக்குமான வித்தியாசம் இன்னைக்கு மனிதர்களுக்கு புரியறது இல்லையோ அப்படின்னு தோணுது. வியாபார நோக்கத்துல இந்த உலகம் இன்னைக்கு இயங்கிக்கிட்டே இருக்கு. இதுல இயற்கையோட நிலை குறைஞ்சுகிட்டே இருக்கு. இயற்கையோட மதிப்பை மீட்டெடுக்க இயற்கையும் சில பேரிடர்களை மனிதர்களுக்கு கொடுக்குது. ஆனா அதுக்கும் கூட பேரிடர் மேலாண்மைன்னு நாம சமாளிக்க தொடங்கிட்டோம். ஆனாலும் இயற்கை வல்லமை கொண்டதா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. June 5 உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியா இன்னைக்கு நிகழ்வுகளின் நினைவுகள் பசுமை பாடும் பூமி பாகம் 2 வந்திருக்கு. நிகழ்ச்சியில மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரியின் இணை பேராசிரியர் முனைவர் பி கபிலன் அவர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். ஐயா, இயற்கை வளங்களை அளவுக்கு மீறி சுரன்ற மனிதர்களா இன்னைக்கு நாம மாறிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பருவநிலை மாற்றம் மாதிரியான பிரச்சனைகளையும் எதிர்கொள்றோம். இந்த பொருளாதார வளர்ச்சியை அடிப்படையா வச்சு இயற்கைய சீரழிக்கிற நாம சுற்றுப்புறம் தூய்மையாவும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். இது ஒரு முரண்தான், இருந்தாலும் ஒரு சமநிலையை எதிர்பார்க்கிறோம். இது சாத்தியமா? உங்களோட பார்வையில கொஞ்சம் சொல்லுங்களேன்.
8: இது இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய கேள்வி. ஒரு புறம் பொருளாதார வளர்ச்சி வேண்டும், வேலை வாய்ப்புகள் வேண்டும், தொழில்கள் வளர வேண்டும். இன்னொரு புறம் தூய்மையான காற்று, சுத்தமான நீர், பசுமையான இயற்கையும் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். உண்மையில் வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே போட்டி இல்லை. தவறான வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தான் முரண்பாடு இருக்கிறது. உதாரணமா, ஒரு காடு வெட்டப்பட்டு தொழிற்சாலை கட்டப்படலாம், அது உடனடி லாபத்தை தரும். ஆனால் அதே வளர்ச்சி நீர், மண், காற்று ஆகியவற்றை

0: பாதித்தால் அதன் விலையை அடுத்த தலைமுறை செலுத்த வேண்டி வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இன்று உலகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பசுமை பொருளாதாரம் மற்றும் நிலையான வளர்ச்சி பற்றி பேசப்பட்டு வருகிறது. அதாவது இயற்கையை அழிக்காமல் வளர்ச்சியை உருவாக்குவது. எனவே வளர்ச்சி அவசியம், ஆனால் இயற்கையின் வரம்புகளை மதிக்கும் வளர்ச்சி தான் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். மனிதன் இயற்கையின் எஜமானன் அல்ல, அவன் ஒரு பகுதிதான் என்பதை நாம் எப்போது புரிந்து கொள்கிறோமோ அப்போதுதான் இந்த சமநிலையை நாம் உருவாக்க முடியும். எனவே இயற்கையை பாதுகாப்பது வளர்ச்சிக்கு எதிரானதல்ல, நிலையான வளர்ச்சிக்கான அடித்தளம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: ரொம்ப சரியா சொன்னீங்க. இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் பசுமை பாடும் பூமி பாகம் 2 ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

0: பசுமை என்பது பூமியின் புன்னகை. இந்த உலகத்தோட கதையில உயிரை உயிர்ப்பிக்க வைக்கிற சூரியன் ஒரு 6 மாசம் எல்லா உயிர்களையும் வதைக்கிற வில்லனா மாறிடும். நம்ம ஊர் பக்கமெல்லாம் கோடைக்காலம் அப்படிதான், மனிதர்களுக்கு மட்டுமில்ல எல்லா உயிர்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும். அதையெல்லாம் சமாளிச்சுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த பூமி பசுமையா இருந்தா எல்லாருக்கும் கொண்டாட்டம் தானே, அதுக்கு நாமளும் நம்ம பங்க செஞ்சுதானே ஆகணும். அந்த புரிதலை கொடுக்கிற June 5 உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் பசுமை பாடும் பூமி பாகம் 2 நம்ம கூட மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரியின் இணை பேராசிரியர் முனைவர் பி. கபிலன் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. அவர் கூட தொடர்ந்து பேசலாம் வாங்க. இந்த நீர் பற்றாக்குறை எல்லா வருஷமும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கு. குடிநீர் பிரச்சனைன்னு மக்கள் ரோட்ல இறங்கி போராடுறதையும் பார்த்திருக்கோம். காட்டு விலங்குகள் தண்ணீர் தேடி ஊருக்குள்ள வர்றதையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நீரை பாதுகாக்க மக்கள் என்ன செய்யலாம், என்ன செஞ்சா இந்த நீர் ஆதாரங்களை நாம சரியா நிர்வகிக்க முடியும்? நீர்த்தர ஆய்வு நீர்வள மேலாண்மையில உங்களுக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சு இதை விளக்குங்களேன்.
1: நீர் பற்றாக்குறை என்பது மழை குறைவால் மட்டும் ஏற்படும் பிரச்சனை அல்லங்க, அது நீர் மேலாண்மை குறைபாட்டாலும் ஏற்படுகிறது. இன்று குடிநீருக்காக மக்கள் போராடும் நிலையும் வனவிலங்குகள் தண்ணீர் தேடி ஊருக்குள் வரும் நிலையும் உருவாகியுள்ளது. தமிழ்நாட்டில்

0: ஒரு காலத்துல கண்மாய்கள், குளங்கள், ஊரணிகள் போன்ற பாரம்பரிய நீர் சேமிப்பு அமைப்புகள் இருந்தன. அவை மழைநீரை சேமித்து நிலத்தடி நீரை வளப்படுத்தினாங்க. இன்று அவற்றை மீட்டெடுப்பது காலத்தின் தேவை. ஒவ்வொரு வீட்டிலையும் மழைநீர் சேகரிப்பு அவசியம். விவசாயத்துல நீர் சிக்கன முறைகளை பயன்படுத்த விவசாயிகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் குளங்கள், ஏரிகள், ஓடைகள் போன்ற நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும். உலக அளவுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் போன்ற நாடுகள் வந்து குறைந்த நீர் வளத்திலேயே திறமையான நீர் மேலாண்மையால் முன்னேறியுள்ளன. நாமும் நீரை ஒரு வளமாக மட்டுமல்ல எதிர்கால தலைமுறைக்கான பொறுப்பாகவும் பார்க்க வேணும். ஒரு எளிய உண்மை என்னன்னா, நீரை சேமிப்பது என்பது தண்ணீரை மட்டும் காப்பாற்றுவதல்ல, மனிதர்கள், உயிரினங்கள், விவசாயம் மற்றும் எதிர்கால வாழ்வையும் பாதுகாப்பதாகும். மழை பெய்யும் நாட்களை நாம் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் பெய்யும் ஒவ்வொரு மழை துளியையும் சேமிப்பதை நாம் கட்டுப்படுத்த முடியும்.
1: இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குன்னு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இன்னும் நிறைய பேசுவோம். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் பசுமை பாடும் பூமி, பாகம் 2, ஜூன் 5.

0: முடியாது, ஆனால் பெய்யும் ஒவ்வொரு மழை துளியும் சேமிப்பதை நாம் கட்டுப்படுத்த முடியும்.
1: இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குன்னு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இன்னும் நிறைய பேசுவோம். இது கோடை பண்பலை 100.5 MHz-இன் நிகழ்வுகளின் நினைவுகளில் பசுமை பாடும் பூமி பாகம் 2, ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
9: கூடை பண்பலை 100.5. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: காற்றை மாசுபடுத்துறது நம்ம சுவாசத்தையே காயப்படுத்துறதாகும். இந்த பூமி நமக்கு சொந்தமல்ல, நாம தான் இந்த பூமிக்கு சொந்தமானவங்க. இன்னைக்கு உலக அளவுல பெரிய சவாலா மாறி இருக்கிற ஒரு விஷயம் காற்று மாசுபாடு. எப்படி பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வந்தா நாடு பெரிய நாடா மாறுதோ, அதே மாதிரி நாட்டோட காற்றின் தரமும் குறைஞ்சுகிட்டே போகும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு தூய்மையான காற்றை கொடுத்துட்டு போக போறோம்னு கொஞ்சம் யோசிக்கணும். அந்த யோசனையை கொடுக்கிற June 5 உலக சுற்றுச்சூழல் தினத்துல கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் பசுமை பாடும் பூமி பாகம் 2 நிகழ்ச்சி பல விஷயங்களை நம்மளுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரியின் இணை பேராசிரியர் முனைவர் பி கபிலன் அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். தொழில் மயமாக்கல், நகரமயமாக்கல், இப்படி உலகம் போயிட்டே இருக்கிறப்போ சுற்றுச்சூழல் மாசுபாடும் அதிகமாயிட்டே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இந்த தொழிற்பூங்காக்கள்னு தொடங்கப்படுற பல இடங்கள் ரொம்ப குறுகிய காலத்துல அந்த பகுதியில இருக்க தூய்மையான காற்ற மாசுபடுத்துறத நம்ம பல இடங்கள்ல பாத்துருக்கோம். உதாரணத்துக்கு கடலூர் சிப்காட் பகுதியில காற்று தர குறியீடு மோசமடைஞ்சு வரதா சொல்லப்படுது. இத சமூக சுற்றுச்சூழல் கண்காணிப்பாளர்கள் அதாவது SACEM தொடர்ந்து தங்களோட அறிக்கையில வெளியிட்டுட்டே இருக்காங்க. இது மாதிரி உலகம் முழுக்க நிறைய பகுதிகளில் இந்த காற்று மாசுபாடு பெரும் பிரச்சனையா இருக்கு. இந்திய அளவுல மேகாலயா, டெல்லி, காசியாபாத், நொய்டா, கூர் கிராமம் மாதிரியான நகரங்கள்ல ஆண்டுக்கு PM 2.5 அப்படிங்கிற அளவுல காற்று தர குறியீடு பிரச்சனையாயிட்டு இருக்கிறதா உலக சுகாதார அமைப்போட அறிக்கை சொல்லுது. இத பத்தி உங்களோட கருத்துக்களை பகிர முடியுமா?
1: இன்னைக்கு உலக அளவில் எல்லாரும் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காற்று மாசுபாடுதான். நீர் மாசுபட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனால் காற்று மாசுபாடு பெரும்பாலும் கண்ணுக்கு தெரியாமல் நம் உடல் நலத்தை பாதிக்கிறது. அதுக்கு காரணம் தொழில் மயமாக்கலும் நகரமயமாக்கலினுடைய வளர்ச்சியும் அவசியம்தான் அதற்கு அடிப்படை காரணம். ஆனால் அதுக்காக தூய்மையான காற்றை நாம் இழக்க முடியாது. இன்னைக்கு கடலூர் வரைக்கும் அந்த பிரச்சனை வந்திருக்கு. அதனால பெரும்பாலான தொழிற்பகுதிகள் அது குறிப்பா டெல்லி, நொய்டா, குருகிராம், அது மாதிரி இந்த மேகாலயா, அசாம் நடுவுல ஒரு தொழில் நகரம் ஒன்று இருக்கு, பிராங்காங்க, அது போன்ற நகரங்கள்னா காற்றினுடைய தரம் மிக வேகமாக பல சிக்கல்களை ஏற்படுத்தி வருகிறது. இது கவலையளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் பார்க்க முடிகிறது. அது குறிப்பா அந்த PM 2.5 எனப்படும் அந்த நுண்துகள் ஒன்று இருக்கு, அதெல்லாம் நுரையீரலுக்குள்ள அல்லது சுவாச நோய்களை உருவாக்கக்கூடியது. இது என்னன்னா நம்ம தலைமுடி நம்ம முடியினுடைய அகலத்தை விட 30 மடங்கு சிறியது. அதனால இது என்னன்னா நுரையீரலுக்குள்ள மட்டும் இல்லை, இது ரத்த ஓட்டங்களோட கூட உள்ள போகக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக உலக சுகாதார அமைப்புகள் வந்து எச்சரிக்கின்றன. அதனால இதற்கு தீர்வு இல்லையா என்றானா நிச்சயமா இருக்கு. தூய்மையான தொழில்நுட்பங்கள், பசுமை வளையங்கள், பொது போக்குவரத்து, மரம் வளர்ப்பு மற்றும் கடுமையான மாசு கட்டுப்பாட்டு நடைமுறைகள் மூலம் காற்றினுடைய தரத்தை மேம்படுத்த முடியும். ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா பொருளாதார வளர்ச்சிக்கும் தூய்மையான காற்றுக்கும் இடையே நாம் ஒன்றை மட்டும் தேர்வு செய்ய வேண்டியதில்லை, இரண்டையும் ஒன்றாக அடைய முடியும். அதற்கு திட்டமிடலும் பொறுப்புணர்வும் அவசியம். நாம் சுவாசிக்கும் காற்றுக்கு மாற்று இல்லை. எனவே வளர்ச்சியை உருவாக்கும் போது காற்றினுடைய தரத்தையும் பாதுகாப்பது நம்ம எல்லாருடைய கடமையாக இன்று பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது.
0: மக்களுக்கு காற்று மாசுபாடு பத்தி ரொம்ப விவரமா எடுத்து சொன்னீங்க. இன்னும் நிறைய பேசுவோம். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் பசுமை பாடும் பூமி பாகம் 2 June 5 உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மரம் நடும் கைகள் மனித குலத்தின் எதிர்காலத்தை உருவாக்கும் கைகள். விவசாயங்கிறது வெறும் நெல்லு பயிரு, 6 மாசம் 3 மாசம் விளையிற பயிருங்க மட்டும் இல்ல, ஆண்டு கணக்குல வளர்ற மரங்களும் கூட தான். மரம் நடுற கைகளுக்கு தான் தெரியும் இந்த உலகத்தோட எதிர்காலம் ரொம்ப செழிப்பா இருக்கும்னு. அப்படிப்பட்ட விழிப்புணர்வை கொடுக்கிற ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினத்துல கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் பசுமை பாடும் பூமி பாகம் 2 நிகழ்ச்சி இன்னும் பல விஷயங்களை நமக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரியின் இணை பேராசிரியர் முனைவர் பி. கபிலன் அவர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் பேசுறத கேட்கலாம், வாங்க. ஒரு மரம் நடுறது மட்டும் சுற்றுச்சூழலை பாதுகாத்துடுமா? முன்னாடியெல்லாம் ஆற்றுப்படுகைகள்ல ஆழமா வேரூன்ற மாதிரியான மரங்களை நடுவாங்க, கேட்டா கரை உறுதியாகும்னு சொல்லுவாங்க. ஆற்றுப்படுகையில மரத்தை நட்டாலே போதும், நீர் வரத்து அதை வளர்த்துடும். ஆனா இன்னைக்கு நிலத்தடி நீரை மையமா வச்சுதான் விவசாயமே நடக்குது. இந்த நிலையில நாம நடுற மரக்கன்றுகளை பராமரிக்க பலரும் தவறிடுறாங்க. என்ன செஞ்சா மரங்களை நட்டு ஊரை செழிப்பாக்க முடியும்? இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டம் மூலமா நகரங்கள் பளபளப்பா மாறுகின்றன, கூடவே மரங்களும் இல்லாம போகின்றன. உங்களோட பார்வையில இந்த மரங்களும் நகரங்களும் பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம்.
1: ஒரு மரம் நடுவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் தொடக்கம் மட்டும்தான்.

0: அதை வளர்த்து பாதுகாப்பது தான் உண்மையான சமூக பணி. இப்போ நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றங்கரைகள், கண்மாய்க்கரைகள், கிராம பொதுநிலங்கள் போன்ற இடங்களில் இயற்கையாக வளரக்கூடிய நாட்டின மரங்களை நட்டார்கள். அந்த மரங்கள் அந்த பகுதியினுடைய மண்ணை பாதுகாத்தன, நீரை நிலத்திற்கு கொண்டு செல்ல உதவின, அது மாதிரி பறவைகள் மற்றும் கால்நடைகள் பல்வேறு உயிரினங்களுக்கு வாழிடமாக அந்த மரங்கள் இருந்தன. இன்று நாம் ஆயிரக்கணக்கான மரங்களை நடுறோம். பல்வேறு அமைப்புகள் வந்து இதை தொடர்ச்சியா பல்வேறு மரக்கன்றுகள் நடும் விழாக்களை தொடர்ச்சியாக நடத்தி வரதை நம்ம எல்லாம் பாக்குறோம். ஆனால் அவற்றில் எத்தனை மரங்கள் 5 ஆண்டுகளுக்கு பிறகும் உயிருடன் இருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் வந்து நகரங்களை நவீனமா மாற்றாங்க. ஆனால் அது ஒரு நகரம் உண்மையிலேயே ஸ்மார்ட்டா இருக்கணும் அப்படின்னா அதுல சாலைகள் மட்டுமல்ல நிழல் தரும் மரங்களும் இருக்க வேண்டும். ஒரு பெரிய மரம் தரக்கூடிய குளிர்ச்சியையும் தூய்மையான காற்றையும் எந்த இயந்திரமும் முழுமையாக வழங்க முடியாது. உலகின் பல்வேறு நகரங்கள் இன்று அர்பன் ஃபாரஸ்ட் எனப்படும் நகர காடுகளை உருவாக்கி வருகின்றன. ஏன்னா வளர்ச்சிக்கும் பசுமைக்கும் இடையே சமநிலை தேவை என்பதை அவை உணர்த்துகின்றன. மரம் நடுவது முக்கியம், ஆனால் அதை விட முக்கியமானது மரத்தை வளர்ப்பதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு பெரிய மரங்களை பாதுகாப்பதும் தான் மிக சரியாக இருக்க முடியும்.
1: நகரத்துல வசிக்கிற ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேசுவோம். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் பசுமை பாடும் பூமி பாகம் 2, ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: सहायता टेलीलॉके ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: பென்ஸ் மீடியா மற்றும் அம்மி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி வெட்டு நடை போடுகிறது.
2: கூடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் ஆலமரம் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: கூடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: மரங்களை வெற்ற கோடாரியின் கைப்பிடியும் மரத்தால தான் செய்யப்படுது. இந்த உலகத்துல இயற்கைய அதிகமா பயன்படுத்துறது மனிதர்கள் தான். அதே நேரத்துல இயற்கைய பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் மனிதர்களுக்கு தான் இருக்கு. குறிப்பா இன்னைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புல முன்னணி பங்கு வகிக்க வேண்டிய காலகட்டத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். சமூக வலைதளங்கள் மூலமா ஒரு கருத்தை சில நிமிடங்கள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது. அதே மாதிரி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வையும் புதிய தலைமுறை கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சூழலும் இன்னைக்கு வந்திருக்கு. June 5 உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியா கோடை பண்பலை 100.5 MHz-இன் நிகழ்வுகளின் நினைவுகளில் இது பசுமை பாடும் பூமி பாகம் 2. இன்னைக்கு நிகழ்ச்சியில மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரியின் இணை பேராசிரியர் முனைவர் பி கபிலன் அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு மாணவர்கள் கிட்டையும் இளைஞர்கள் கிட்டையும் அதிகமான பயன்பாட்டில் இருக்கிறது சமூக ஊடகங்கள். என்னதான் பள்ளி கல்லூரிகள்

0: இல்ல நாம சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை செஞ்சாலும் சமூக ஊடகங்களை நாம தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். உங்களோட நீண்ட கால ஆராய்ச்சி அனுபவத்துல சமூக பணிகள் அனுபவத்தில இருந்து சொல்லுங்க, என்ன செஞ்சா இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வு பள்ளி கல்லூரி மற்றும் இளைஞர்கள் கிட்ட போய் சேரும்னு?
1: மிக முக்கியமான கேள்விங்க அது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நாகரிக வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில பெரும்பாலான இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் உட்பட அதிக நேரம் செலவிடும் இடம் இன்னைக்கு சமூக ஊடகங்களாக தான் மாறிட்டு வருது. அதனால இன்னைக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கூட அந்த சமூக ஊடகங்கள் வழியாக தான் அவற்றை எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் விழிப்புணர்வு என்பது வெறும் பேச்சாக இருக்கக்கூடாது, அது அனுபவமாக இருந்தாதான் அது ரொம்ப சிறப்பான ஒன்றா இருக்க முடியும். ஏன்னா ஒரு மாணவர் மரம் நடுவதையோ அல்லது குளத்தை சுத்தம் செய்யும் போதோ அல்லது பறவைகள் கணக்கெடுப்பில் பங்கேற்கும் போதோ இது போன்ற ஒரு களப்பணியில தான் அவர்களுக்கு சரியான அனுபவம் வந்து இருக்கும். அப்பதான் அது வாழ்நாள் முழுவதும் நினைவுல இருக்கும். இதை நம்ம சமூக பொறுப்புணர்வோடு செய்யணும் அப்படின்ற ஒரு பார்வை வந்து அவங்களுக்கு மனசுலயே அந்த நினைவாக இருக்கும். அதனால இன்னைக்கு ஆனா உலக அளவில் பல இளைஞர்கள் சமூக ஊடகங்கள் மூலமா தான் சுற்றுச்சூழல் இயக்கங்களை உருவாக்கியுள்ளதையும் நம்ம பார்க்க முடியுது. அது போல நாமும் சில குறும்படங்கள், ஆவணப்படங்கள், காணொலிகள், இது போன்ற விஷயங்களை அல்லது அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய உள்ளூர் வெற்றி கதைகள், சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கும் சமூகத்துல. சமூகத்துக்கு போடு செய்தவர்களுடைய அந்த சக்சஸ் ஸ்டோரிய அதை நம்ம இளைஞர்கள்ட்ட, மாணவர்கள்ட்ட சமூக ஊடகங்கள் வழியா நம்ம எடுத்துட்டு போகலாம். ஆனா என்னோட அனுபவத்துல ஒரு மணி நேர வகுப்பறை பாடத்தை விட ஒரு நாள் கள அனுபவம் அதிக தாக்கத்தை அவர்களுடைய நினைவிலும் மனதிலும் ஏற்படுத்தும். இயற்கையை புத்தகத்தில் படிப்பதை விட நேரில் பார்த்து உணரும் போதுதான் அவர்களுக்கு அந்த அக்கறையும் பொறுப்பும் உருவாகும். எனவே சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை ஒரு பாடமா இல்லாம, பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய ஒரு பாடமாக இல்லாமல் ஒரு அனுபவமாக இளைஞர்களிடம் கொண்டு செல்ல திட்டமிட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.
0: மாணவர்களும் இளைஞர்களும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புல எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுங்கிறத சிறப்பா எடுத்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இது கோடை பண்பலை 100.5 MHz-இல் நிகழ்வுகளின் நினைவுகளில் பசுமை பாடும் பூமி பாகம் 2, ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: ஒரு மரம் 100 நண்பர்களுக்கு சமம், ஒரு காடு ஒரு தலைமுறைக்கு சமம். இயற்கை நம்மளுக்கு வெறும் வளங்களை மட்டும் கொடுக்கறது இல்லைங்க, அது நமக்கு காத்து கொடுக்கறதோட பொறுப்பு கொடுக்குது, தண்ணீரை கொடுக்கறதோட சிக்கனத்தை கத்து கொடுக்குது, உணவு கொடுக்கறதோட அதை சரியா பயன்படுத்த கத்து கொடுக்குது. இப்படி இயற்கை நமக்கு ஒரு ஆசிரியரா இருக்குது. அந்த இயற்கை சொல்றதை கேட்டு நடந்தா நாம ஒரு சிறந்த மாணவரா மனிதரா உருவாகலாம். இயற்கைங்கிற ஒரு பள்ளிக்கூடம் சிறப்பா இயங்கும். நாம சரியா செயல்படலனா இயற்கையும் சீர்கெட்டு போகும், நம்மளையும் செயல்பட விடாம சீற்றம் கொண்டு சீரும். இப்படிப்பட்ட விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்ற June 5 உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியா கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் இது பசுமை பாடும் பூமி பாகம் 2 இப்போ நிறைவு பகுதிக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரியின் இணை பேராசிரியர் முனைவர் பி கபிலன் அவர்கள் நம்ம கிட்ட பல அறிவார்ந்த கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. அவர்கிட்ட நிறைவா ஒரு கேள்வி, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை உருவாக்குறதுல கல்வி நிறுவனங்கள், ஊடகங்கள், சமூக அமைப்புகள், அரசாங்கங்கள் எந்த அளவுல பங்காற்றுறாங்க? அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னு உங்களோட நிறைவு கருத்தை சொல்லுங்களேன்.
1: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது ஒரே ஒரு துறையின் பொறுப்பு மட்டும் இல்லைங்க, இது அனைவரினுடைய கூட்டு பொறுப்பு. அதாவது கல்வி நிறுவனங்கள் அறிவை வழங்குகின்றன, ஊடகங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன, சமூக அமைப்புகள் மக்களை ஒன்றிணைக்கின்றன, அரசாங்கம் கொள்கைகளையும் திட்டங்களையும் உருவாக்குகின்றன, மக்களிடம் செயல்படுத்துகின்றன. ஆனால் இவை அனைத்திற்கும் உயிர் கொடுப்பது பொதுமக்களினுடைய பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் நடக்கும், இல்லைன்னா வாய்ப்பில்லை. தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல மக்கள் ஒன்றிணைந்து பல்வேறு பொது பணிகள்ல, அது குறிப்பா கண்மாய்களை மீட்டெடுத்தது, மரங்களை வளர்த்தது, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு நல்ல முன் உதாரணங்களாக பல்வேறு வேலைகள் தொடர்ச்சியா நடந்துட்டு தான் வருகிறது. உலக அளவிலும் சமூக பங்களிப்பால் பல சுற்றுச்சூழல் இயக்கங்கள் வெற்றி பெற்றுள்ளன. இப்ப நம்ம சமீபத்துல ஜல்லிக்கட்டை கூட நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்போட தான், பொதுமக்களுடைய எல்லாருடைய பங்களிப்போட தான் நம்ம மீட்க முடியும். அது மாதிரி இயற்கையை பாதுகாப்பது பெரிய திட்டங்களால் மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையில் நாம் எடுக்கும் சின்ன சின்ன முடிவுகளால் அது தொடங்குகிறது. நீரை வந்து வீணாக்காமல் பயன்படுத்துவது, மரங்களை வளர்ப்பது, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது, உள்ளூர் நீர்நிலைகளை பாதுகாப்பது போன்ற எளிய செயல்களே பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதனால சுற்றுச்சூழல் என்பது மரங்கள் மலைகள் ஆறுகள் பற்றியது மட்டுமல்ல, அது நமது உடல் நலம், உணவு, குடிநீர், காற்று மற்றும் அடுத்த தலைமுறையினுடைய எதிர்காலம் பற்றியது என்ற ஒரு மிக முக்கியமான ஒன்னாதான் நாம அதை சுற்றுச்சூழலை பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம்.
0: கேட்க எளிமையாவும் புரிஞ்சுக்க இலகுவாவும் சிந்திக்க சிறப்பாவும் பல கருத்துக்களை சுற்றுச்சூழல் சார்ந்து இன்னைக்கு சொன்னீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு கோடை பண்பலை நேயர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு சார்ந்த தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நேயர்கள் சார்பாவும் இயற்கை சார்பாவும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு மரம் நடுவதிலிருந்து ஒரு துளி நீரை சேமிக்கிறது வரைக்கும் நம்முடைய ஒவ்வொரு செயலும் இயற்கைய பாதுகாப்பதாய் அமையட்டும். சுற்றுச்சூழல் நமக்கானது என்ற எண்ணத்திலிருந்து நாமே சுற்றுச்சூழல் என்ற எண்ணம் மக்கள் மனதில் பரவட்டும். இந்த பூமி பசுமை பாடி மகிழட்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் June 5 உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி பசுமை பாடும் பூமி பாகம் 2 மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரியின் இணை பேராசிரியர் முனைவர் பி கபிலன் அவர்களுடன் ஒரு உரையாடல்.

மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இயற்கையை நேசிக்கும் இனிமையான எண்ணத்தோடும் பசுமையை பூஜிக்கும் பண்பான பரிவோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் சிறப்பு தேடி வரும் பண்பலை. முன்பாக செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத் தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல் குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரவாயில் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 110,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான்.

0: சரி சா ரி சரி சரி சரி சா ரி சரி
1: தட்ஸ் ரைட்
0: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
1: தட்ஸ் ரைட்
3: நேய உறவுகளின் பங்களிப்பில் வலம் வர காத்திருக்கிறது 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்று ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் ஆலமரம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது. நேய உறவுகளோடு உற்சாகமாய் பயணிக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
4: ஐந்தினுடைய சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் அப்படின்ற ஊர். தாண்டாம்பாளையம் எங்க இருக்கு அப்படின்ற கேள்வியிலும் அங்க இருக்க ஊர்கள்ல பெரும்பாலும் பார்த்தோம்னா பாளையம்ன்ற முடியிற ஊர் நிறைய இருக்குங்க. ஐயம்பாளையம், அதுக்கு அடுத்து பார்த்தா தாண்டாம்பாளையம். சென்னிமலை எப்படி நெசவுக்கு பெயர் போன ஊரோ அதே மாதிரி வந்து இங்க இருக்க பெரும்பாலும் அந்த கைத்தறி நெசவு அப்படின்றது அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஊர். எவ்வளவு வீடுகள் இருக்கும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சிக்காக கேட்டிருந்தப்போ சுமார் 1000 வீடுகளுக்கு மேலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு வீடுகளாக இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்க பாத்தோம்னா ஆலமரத்து பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்துதான் இன்னைக்கான நிகழ்ச்சி வர இருக்குங்க. இங்க வழக்கமாக மாவட்டத்துல வந்து ஒரு வட்டத்தை வரையணும்னா ஒரு ஆரத்தை வச்சு வரையமுடியல. அது போல எங்க நிகழ்ச்சி என்றாலும் அந்த சுற்றளவுல இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய எல்லா நேயர்களும் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்ககிட்ட பேசிடுவோம். வணக்கங்க.
5: வணக்கம் சார். கவலைகள் யார் தந்தால் என்ன, புன்னகை நம்மிடம் தானே உள்ளது, சிரித்து கொண்டே துன்பத்தை துரத்தி போடு என்றென்றும் புன்னகையுடன் வேணி நடராஜன். ஈரோடு போறதுக்கு கவர்மெண்ட் பஸ் நிறைய தனியா இருக்கு. நெசவு தான் சார் அதிகம், விவசாயம் இருக்கு, நெசவு அதிகம் சார். ஒழிக்கும் நட்சத்திரமே உனக்கு எங்கள் வாழ்த்துக்கள். இன்னும் பல ஆண்டு உயரத்தில் பறக்க எங்களது வாழ்த்துக்கள். எங்கள் கோடை இளவரசி அவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள்.
4: சிறப்புங்க. நட்சத்திரங்களால் நாங்கள் ஜொலிப்பதற்கு காரணம் வானமாக நேர்கள் இருப்பதுதான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நிறைய நேர்கள் இங்க சூழ்ந்திருக்காங்க. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, நீங்க தான் பேச போறீங்க.
6: என் பேர் புவனேஸ்வரி.
4: புவனேஸ்வரி அம்மா,
6: மகன் வந்து கவர்மெண்ட் வேலை, மருமகன் தனியார் ஸ்கூல் டீச்சர்.
4: கிராமங்கள்ல வசிக்கிறது, நகரங்கள்ல வசிக்கிறது, எது உங்களுக்கு?
6: கிராமம் தாங்க சார்.
4: சரி, இது நகரத்துல வசிச்சு பாத்துட்டு சொல்றீங்களா?
6: நகரத்துக்கு போயிட்டு வந்துட்டேன்.
4: வந்ததுனால இல்லைனாலும் பெரும்பாலும் அதே இடத்துல இருந்துட்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்றத காட்டிலும் நகரத்தை விட இது
6: சென்னை வாழ்க்கைக்கு நம்ம ஊர் நல்லா
4: இருக்கு. அடிப்படைன்றத நம்ம எதையும் காசு கொடுத்து
6: வாங்க வேண்டியது சார். இயற்கை காற்று
4: சரியா பராமரிக்கணும், அல்ல கிராமங்கள் செழிக்கணும் அப்படின்னா என்னென்ன கடைபிடிக்கலாங்க?
6: நம்ம தொழிலை நாம பார்த்தா போதும்
4: அப்படின்னா அவங்கவுங்க வேலையை
6: கற்ற தொழிலை விட்டவனும் கேட்டான், கல்லாத தொழிலை கற்ற தொட்டவனும் கேட்டான். அந்த மாதிரி நம்ம தொழிலை நம்ம பார்த்தோம் போதும் சார். ஆனா இந்த ஊர் பெருமைங்க சார். புடவை ஃபர்ஸ்ட் 50 வருஷத்துக்கு முன்னாடி புடவை ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் வளர்ச்சியாகி வெளிநாடு அங்க இங்கின்னு போயிட்டாங்க. ஊர் கொஞ்சம் கம்மியா இருக்கு
4: வளர்ச்சி.
6: மாத்திக்கலாங்க சார். டெக்னாலஜி வந்து முதலீடு போடணும் சார். படிச்சவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க, வெளிநாட்டுல இருக்கிறாங்க, சென்னையில இருக்க வரலாங்க சார். அவங்களாம் பார்த்து முயற்சி வேணா பண்ணலாம். இப்ப சமீபத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்ததுங்க சார், லோட்டரி கிளப் முறை செஞ்சோம். சிறப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க, பஸ் ஸ்டாண்டு, தண்ணி டேங்கு, லைட்டு, ஸ்கூலுக்கு நிறையா அந்த மாதிரி நிறைய. அவர் இந்த ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையன், ஆறுமுகன் சொல்லிட்டு அவருங்க. நம்ம எங்க எங்க நிறைய பண்ணி கொடுத்திருக்காரு.
4: இன்னும் படிக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா இந்த ஊரை மறக்க கூடாது அப்படின்றத உங்களுடைய உள்ள.
6: ஆமா.

0: ஈரோடு மாவட்டம் கொல்லன்கோயில் கிராமம் கந்தசாமி பாளையத்துல இருந்து அக்பர்.
1: ஜோடியா
0: தான் வருது, அது தனித்தனியா பிரிக்கிற பீஸ் அப்படியே இது பண்ணி போடுறாங்க.
1: என்ன பாடல் கேட்கலாங்க?
2: பூவை உனக்காவல இருந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடல்
1: கேட்டுவிடும். நேரலையில் கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை ஈரோடு மாவட்டம் கொல்லங்கோயில் கிராமம் தாண்டாமலையம் அரசமரம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து சிறப்பு நேரலையாக

0: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கி கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: அப்பப்பா, பெருசு! ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
9: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
8: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
9: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
10: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி.
3: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
12: நீ பொண்ணு மாதிரியே இருந்த, அப்படியே பையனா மாறிட்ட, மண்டெல்லாம் கொழும்புதுரா எனக்கு.
9: பென்ஸ் மீடியா மற்றும் அம்மி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி வெட்டு நடை போடுகிறது.
13: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
14: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
15: நேயர்கள் வந்து அப்படியே பள்ளிக்கூடத்திற்குள் நுழையக்கூடிய அந்த மாணவர்கள், அதே போல பள்ளிக்கூட மணி அடித்தவுடன் அப்படியே வந்து வெளியேறுவாங்க. அந்த அளவுக்கு கூட்டமாக நிறைய நேயர்கள் வந்திருக்காங்க. என்ன விசேஷம்னா, அங்கிருந்து போகக்கூடிய வண்டிகள்லாம் வந்து நின்று கேட்டுட்டு போறாங்க. அந்த அளவுக்கு நேயர்கள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கான சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வந்துட்டு இருக்கு. வணக்கம்மா.
16: வணக்கம்.
15: பேர் சொல்லுங்க.
16: ஷாமலதா சரவணன்.
15: சரிங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
16: நாங்க கைத்தறி நெசவு பண்ணிட்டு இருக்கிறோம்.
15: எல்லாமே கைத்தறி?
16: எல்லாமே கைத்தறி தான்.
15: உங்களுக்கு அந்த வேலையை சொல்லி கொடுத்தது யாருங்க?
16: எங்க வீட்டுல இருந்து நாங்க எல்லாருமே கைத்தறி நெசவு தான். பஸ்ல இருந்து
15: சரிங்க,
16: ஆதியில இருந்து நாங்க அதுதான் தொழிலே, அதுதான்.
15: எத்தனை வருஷமா இந்த வேலையில இருக்கீங்க?
16: நாங்க 20 வருஷமா இருக்கிறோம்.

0: வணக்கம், பேர் சொல்லுங்க. பூந்தளிர் காட்டுல வரட்டும்.
1: மகதி
0: மகதி சாப்பிட்டீங்களா? உங்க பேர் சொல்லுங்க.
1: ஜோஷிகா ஸ்ரீ.
0: ஜோஷிகா ஸ்ரீ, சத்தமா பேசுறீங்க. என்ன சாப்பிட்டீங்க?
2: சவுந்தரராஜன், தாண்டாமலைங்க. சொசைட்டில வேலை விட்டுருக்கு, தான்கோப் டெக் சொசைட்டி.
0: அங்க
2: இந்த நூல் கொடுக்கறது, இட போடுறது, இந்த மாதிரி பொருள். ஆமா, நெசவு சார்ந்த சொசைட்டிங்க.
0: அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: நடத்திருக்கேன் என்னுடைய பேர் கௌரி சுகுமார். நான் ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர். ஆங்கில ஆசிரியர் சார்.
0: அந்த ஆங்கில அப்படின்றப்ப இந்த சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து எப்படி நீங்க இந்த ஏவே வராது, அதை நீங்க எப்படி திருத்தி அவங்களை சரி பண்ணி கொண்டு வருவீங்க?
1: இப்ப முதல்ல அவங்களுக்கு வந்து மொழி வடிவம் சொல்லி தரணும். ஆரம்பிக்குமா மொழி வடிவம் சொல்லி தரோம். ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் சரியா வராது. அந்த ப்ரொனன்சியேஷன் அவங்களுக்கு ஈஸியா நம்ம வந்து அவங்களுக்கு புரிய மாதிரி சொல்லி தரும் போது அவங்களுக்கு ஒண்ணு எளிமைப்படுத்துறோம். அந்த பாடம் எல்லாம் எளிமையா புரியுது.
0: நன்றி. ஐயா வணக்கம்
3: சார். என் பேர் மாரிமுத்துங்க. நான் சாப்ட்வேர் இன்ஜினியருங்க. துபாயில துபாயில ஒர்க் பண்ணி பாத்துட்டு
0: இருக்காங்க.
3: மானிட்டிங் கண்டிப்பா நடக்கும். டெய்லி 2 hours வந்து மானிட்டிங் வந்து அவங்க இருக்கும்போது இன்னென்று அவுட் கண்டிப்பா பாப்பாங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் சப்மிஷன் பாக்கணும். அப்புறம் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க டைம் கொடுக்கணும் உங்களுக்கு.
4: தற்போதைக்கு ஓய்வுள்ளதா இருக்கிறவங்க. நான் பவர்லூம் போட்டிருந்தவங்க. ஆரம்ப காலத்துல சிறிய வயதுல நெசவு தானுங்க. ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த ஊர் வந்து புடவைக்கு ரொம்ப ஃபேமஸான ஊருங்க. புடவை நெசிட்டு இருந்தாங்க. அதற்கு பிற்பாடு பெட்ஷீட்டுக்கும் அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஊருங்க இந்த தாண்டாம்பாளையம்ங்க. அது மாதிரி ஒரு ஊருங்க. அதற்கு பிற்பாடு நவீனமாச்சு பவர்லூம். அதற்கு பிற்பாடு பவர்லூம் வந்ததுங்க. அந்த பவர்லூம்ல நாங்க இணைச்சு அப்படியே நாங்க எங்க வாழ்க்கை கொண்டு வந்துட்டோம்ங்க. அவ்வளவு
0: பணிசிறக்க வாழ்த்துக்கள். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: ஆஃபியா.
0: சரிங்கம்மா, நீங்க பேசிட்டீங்க இல்லீங்களா? இருந்தாலும் கேட்டு இருக்கீங்க. வணக்கம்மா, பாடுங்க. மணலை குரல் அவர்தானே இருக்கும். தொடர்ந்து பேசும் நேரங்களில் கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி ஈரோடு மாவட்டம் தாண்டாமலையம் பேருந்து நிறுத்தமர்களிலிருந்து சிறப்பு

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: கூடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: மாவட்டம் தாண்டாமலையம் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வந்துட்டு இருக்கீங்க. ஒரு மணி நேரம் பத்தாவது சார், நீங்க மேலே பேசணும், ரெண்டு மணி நேரம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய நேயர்கள் வந்து வந்துட்டே இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என்ன
0: படிக்கிறீங்க?
1: சந்திரமாரி சந்திரசேகரன். டெய்லரிங்
0: தான்.
1: டெய்லரிங் கை
0: தெரியல.
1: இப்ப நாங்க டவல் தாங்க தச்சு கொடுத்துருக்கோம்.
0: அதுல என்ன டவல் அவங்க கொடுத்துருவாங்க?
1: நாங்க தச்சு
0: கொடுத்துருக்கோம். ஆமாங்க. வணக்கம்.
1: மல்லிகா பாலசுப்ரமணியம்.
0: நீங்க என்ன பண்ணிருக்கீங்க?
1: நாங்க டெய்லரிங்.
0: அந்த நிறைய வகை இருக்கு டவல்ல,
1: அது லேபிள் வைக்கிறது அந்த மாதிரி நிறைய வரும். வர்றது சைஸ் பொறுத்து.
0: துண்டுல எத்தனை வகை இருக்குங்களா?
1: அது சைஸ் பொறுத்து வருங்க. அத நாங்க ஓர அடிச்சு குடுக்கறது மட்டும்தான்.
0: எப்படி வாங்க முடியும் நாங்க?
1: அது நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கோங்க, நாங்க சொல்ல முடியாது. இல்ல
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: எஸ் கோமதி சார்.
0: ஏன் இன்ஃபீலோட சொல்றீங்க? அது வீட்டுக்காரங்களா இல்ல அப்பா?
1: வீட்டுக்காரங்க.
0: வீட்டுக்காரங்களா? சரி சரிங்கம்மா. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: துணியா வர மாட்டாங்க சார், கடை வச்சிருக்கிறோம்.
0: இங்கே
1: கடை
0: எங்கிருந்தாங்க? கடையில அனுபவம்
1: கடையில அஞ்சு ஆறு ஒருத்தர்
0: இருக்கு.
2: என் பேர் சிவஞானங்க. தரணி ஜவுளி கடை வச்சிருக்கேங்க நம்ம ஊர்ல. வெளியில
0: எல்லாம்
2: ஈரோடு தாங்க.
0: ஈரோடு போய்.
2: ஆமா ஆமா.
0: பண்டிகை காலங்கள்ல கூடுதலா எடுத்துட்டு வர மாதிரி.
2: ஆமா ஆமாங்க, எல்லாமே எடுத்து எடுத்து புடவைகள், நைட்டி, லுங்கி, துண்டு. ஆமா, அனைத்து ரகம் இருக்குதுங்க. பக்கத்துல ஊருக்கு கிராமத்துலயும் போய் வியாபாரம் பண்ணிக்குங்க.
0: சந்தோஷங்க. உங்க பேர் சொல்லுங்க.
3: மாணிக்கம். கரும்பு
0: ஓட்டிட்டு
3: வாழை
0: போட்டு. உங்க பேர் சொல்லுங்க.
3: பதினொன்னு பத்துக்கு தான் கேட்டேன் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. 27ஆம் ஆண்டு உதவிகளா வாழ்த்துக்கள். எங்க ஊர் கடைப்புற ஊர் பொதுமக்கள் சார்பாக நிகழ்ச்சி அனைத்து நல்லா இருக்குங்க.
0: தம்பி வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: என்ன
0: பேருங்க? அப்படியா, என்ன படிக்கிறீங்க? வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.

0: தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு வந்து ஈரோடு மாவட்டம் தாண்டாமலையத்திலிருந்து வந்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத நிரூபிக்கும் பண்ணமா தான் அவங்களுடைய பின்னணி குரல் உங்களுக்கு கேட்கும் அப்படின்றத நம்புறோம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: சரண்யாங்க.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: டெய்லரிங் தான்.
0: எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நந்தினி பன்னீர்செல்வம். குட்டி பையங்க, அதனால என்ன பேச தெரியாது. பையன் பேரு நிலன்.
0: சரிங்கம்மா, அவங்க பேரு
1: நிலன்.
0: சரிங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஹோம் மேக்கர், குட்டீஸ் பாத்துக்கிறேன்.
0: பேசிக்கொண்டிருப்பதாக தொந்தரவு இல்லாம இருக்கக்கூடிய நண்பன் அப்படின்னா ஊடகம்.
1: ஊடகம்
0: கோடை பண்பலை அப்படின்னே சொல்லலாம். நன்றிங்கம்மா.
1: இசையோட என்றும் நாங்கள்.
0: நன்றி நன்றி. வணக்கமா, பேர் சொல்லுங்க.
1: சீபா சண்முக சுந்தரம்.
0: சீபா சண்முக சுந்தரம்மா, என்ன பண்ணிருக்கீங்க?
1: டெய்லரிங்க.
0: எத்தனை வருஷமா இருக்கீங்க?
1: 10 வருஷமாங்க.
0: சந்தோஷமா உங்களை சந்திச்சு பேசுறதுல
1: ரொம்ப நன்றிங்க. வேற என்ன சொல்ல வரோம், தாண்டாமலையத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. கைத்தறிக்கு முதல்ல கைத்தறி சேரிக்கே பேர் போனது இங்க எங்க தாண்டாமலைங்க. ஆமாங்க ஆமாங்க, எங்களுடைய சிறப்புங்க.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: கோடை பண்பலைக்கு நன்றி. எங்கிருந்தாலும் வருகிறோம், அங்கதான் வர முடியலைனாலும் இங்க வந்துடலாம் உங்களை எல்லாம் பாக்குறக்கு. சந்தோஷம். 100.5 சந்தோஷம்.
0: திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில் கணவதி பாளையம் ராம்குமார், 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: மோகன பிரியா, சடையபுரம்.
0: என்னமா பண்ணிட்டீங்க?
3: நான் சாக் தைக்கிறேங்க.
0: மஞ்சி சாக்கு?
3: சாக் மஞ்சி பை.
0: கவனிக்கணும் அல்லது இந்த பை போயிருச்சு குறைஞ்சிருச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க?
3: டோனர் தீர்ந்துருச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணிப்போம்.
0: நிறைய வகை இருக்கு.
3: நிறைய வகை இருக்கு. ஆமா ஆமா ஆமாங்க.
0: சரிங்கம்மா, சந்தோஷங்களா. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: சரஸ்வதி சரவணங்க.
0: என்ன பண்ணிருக்கீங்க?
4: திருவள்ளுவர்ல வேலையில் இருக்கேன்.
3: சொசைட்டில.
0: சரிங்கம்மா, வெயிலா மழைங்களா தேடி எப்படி இருக்கு?
4: மழையும் இருக்கு, வெயிலும் இருக்கு, காத்து இருக்குது, ரெண்டுமே எதிர்பார்க்கறேன். ஆமா ஆமாங்க.
0: ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: கோடை பண்பலைக்கு வணக்கம். ஜெகநாதன். நான் இந்த ஊர் தான், பிறந்ததுலேருந்து எந்த ஊர் தானுங்க.
0: என்ன பண்ணிருக்கீங்க?
5: நான் இப்போது ஒரு முடியாதவர் பார்த்துட்டு.
0: போக்குவரத்து வசதின்றது தனியார் பேருந்துகள், அரசு பேருந்துகளும்
5: வரும்.
0: உங்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கு போகணும் அப்படின்னா முத்தூர் பக்கங்களா இல்ல வேற எந்த ஊர் பக்கங்க?
5: முத்தூர் போலாங்க. இந்த டைரக்டா ஈரோடு போற கூட நல்ல வசதிகள் உள்ளது.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: யுவராஜுங்க, நெசவு தொழில் பண்றேங்க.
0: உங்களுக்கு அந்த
7: மாதிரி
0: பேர் சொல்லுங்க.
7: ஸ்ரீ.
0: ஸ்ரீ என்ன படிக்கிறீங்க?
7: நான் 7th ஸ்டாண்டர்ட்.
0: சந்தோஷங்க. வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
8: மணி. தடையபுரம்.
0: தடையபுரம் எங்க இருக்குங்க?
8: முன்னாடி

0: எனக்கு
1: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் ஏச்செல்லாம் ஓடி வருவேன், நான் உன்னை தேடி வருவேன். ஐயா வணக்கம். நான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்லேருந்து முத்துராமனுங்கய்யா. ஆமாங்கய்யா, அது பண்பலைனாலே ஓடி ஓடி வந்துருவான். இது நம்ம ஈரோடு மாவட்டம் மஞ்சள் மாநகரத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் எப்படி கையிலையும் முகத்திலையும் ஒட்டுமோ அந்த மாதிரி ஒரு நேயர்கள் தான் இந்த ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நேயர்கள், மஞ்சள் போல ஒட்டிய நேயர்கள். இந்த ஊரை பத்தி சொல்லணும்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம தீரன் சின்ன மலையின் மணிமண்டபம் அமைஞ்சிருக்கு. அது வந்து ஓடாதிலைங்கிற ஊரு பக்கமா இருக்குது. ரொம்ப சிறப்பான ஊரு. நேயர்கள்
2: கேள்வி கேட்க விட மாட்டேங்கிறீங்களே. இது எப்படி ஃபர்ஸ்டே வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிடுறீங்களா இல்ல மனசுல இருந்து வருதா?
1: அதாவது ஊரு தெரியணும் நம்ம மாவட்ட நேயர்களுக்கு எல்லாருக்குமே. இந்த ஊரு தாண்டாமலையம் அப்படிங்கிற ஊரு எங்க இருக்குது அப்படிங்கறது அத சொன்னா தான் அவங்களுக்கு தெரியும். ஆமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் முக்கியமா இருக்கும். பாத்தீங்கன்னா மஞ்சள், வாழை, தென்னை, இது பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா கைத்தறி நெசவு ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த கைத்தறி நெசவாளர்களுக்காக பாத்தீங்கன்னா பொற்காலம் படத்துல இருந்து அந்த சிங்கிச்சா சிங்கிச்சா சிகப்பு கலர் சிங்கிச்சாங்கிற பாட்டு எல்லா தறி தொழிலாளர்களுக்கும் கொடுக்கையா.
2: தொடர்ந்து பேசுகிறேன். கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் தாண்டாமலையம்

0: பாண்டாம்பளை நிகழ்ச்சியானது இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் பாண்டாம்பளையம் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து சிறப்பு நேரலையாக. ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ராமச்சந்திரன்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பவர்லூம் தொழில்.
0: இங்க எல்லாமே பவர்லூம் தான்.
1: இல்ல கைத்தறி தான்
0: அதிகம்.
1: பவர்லூம் கொஞ்சம்
0: அதிகமா இருக்குங்க.
1: கைத்தறி தான் அதிகமா இருக்கு.
0: கைத்தறி போட்டவங்க ஏன் விசைத்தறிக்கு மாறதில்ல?
1: அவங்க பாரம்பரியமே அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறதுனால அப்படியே பண்றாங்க.
0: ஐயோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: கருணாகரன்.
2: வணக்கம். என் பேர் கருணாகரன்.
0: என்ன பண்ணிருக்கீங்க?
2: நான் முதல் வேலைஞ்சிட்டு இருந்தேங்க. பவர்லூம் தறி ஓட்டிட்டு இருந்தோம். வீட்டுல இப்ப ஓய்வுங்க. உடம்பு முடியலங்க.
0: சந்தோஷம்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கங்க, ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில இருந்து சங்கீதா. உதயவிழா வாழ்த்துக்கள் கொடை பண்பலைக்கு.
0: கொடுமுடியில இருந்து வர்றீங்களா?
1: கொடுமுடியில இருந்துங்க.
0: நன்றிங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஐயா வணக்கம், கண்டக்டர் பழனிசாமிங்க. நான் கண்டக்டர் ஒர்க் பண்ண, அதாவது கொடைக்கானலுக்கு எனக்கு ஒரு பந்தம் எப்படின்னா 37 வருஷமா பழனி கொடுமுடி வண்டியில கண்டக்டர் ஓடிட்டு இருந்தாங்க, சங்கீதா டிரான்ஸ்போர்ட்ல. அதுல ஃபர்ஸ்ட் தெலுங்கு இல்ல, அதோட என்னன்னா அந்த நம்ம கூட ஒப்பம்ல ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு அரமணவள பிரிவு, அதாவது கள்ளிமந்தையை வரைக்கும் எங்க பஸ்ல டிராவல் பண்ணுவாங்க ரெகுலரா. இப்ப ஓய்வு ஆயிட்டுங்க, 37 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இப்ப 2020ல இருந்து ஓய்வு ஆயிட்டுங்க. விவசாயம் பார்த்துட்டு
0: இருக்கிறேன்.
2: வண்டியில அதுதானே வேலை எங்களுக்கு.
0: அந்த
2: ஓட்டுநருங்க, ஓட்டுநர் அந்த பொண்ணு வருங்க அடிக்கடி. ஆமாங்க, தனியா வைக்கணும், அப்புறமா இருக்க அதிகமாக வைக்கணுங்க. ரெண்டு பேர் பசங்க, ஒரு வந்து கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றாப்லங்க, ஒரு பையன் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றாப்லங்க. பேசுங்க மகதி. கேட்டி
0: பேசுங்களா? பேசுங்க
3: மகதி.
0: மகதி அருமையா சொல்லிட்டீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: ஜோஷிகாஸ்ரீ.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் சார், என் பேர்
4: 27வது உதய நாள்
0: பொழுதுபோக்கு
4: நல்லா இருக்கு. வேலை செஞ்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கலாம். என்ன வேலை பொழுது கிடையாது, இல்ல அது மாதிரில வேலை செஞ்சுக்கலாம்.
0: வணக்கம்,
3: பேர் சொல்லுங்க.
5: முதல்ல கோடை பண்பலை 100.5 நன்றிங்க. கஷ்மபலை கோட்டை ஆனரம் கோயில இருந்து வர்றேங்க. எனக்கு கோடை பண்பலைனா ரொம்ப உயிருங்க.
0: ஓகேங்க சார், நன்றிங்க.
5: ஓகேங்க.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: சந்தான கிருஷ்ணன்.
0: என்ன பண்ணிட்டீங்க?
6: ஸ்டாக் பிரிண்டிங் வேலைங்க.
0: அதனால என்ன வேலை? அது
6: சரண அரிசி இது போடுறோம்.
0: அரிசி ஸ்டாக் வந்து அந்த பிரிண்ட் எல்லாம் பண்றது.
6: ஆமாங்க.
0: லேபிள்ல மாடல் கொடுப்பாங்களா? கடைக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க,
6: ரைஸ் மில்லுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுப்போம்.
0: சந்தோஷங்கய்யா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: கணேசன்.
8: தாண்டாம்பளையமும் கலாதேவி பேரு. ஆடு மாடல வச்சு பராமரிச்சுட்டு இருக்கிறேன். தறி போட்டு கைத்தறி நெசவாளர்.
0: ஆடு
8: மாடல வளர்த்துறோம், வளர்த்தி பால் கறந்து பால்.
0: வளர்ப்பாளர்களுக்கு வந்து எது அதிக லாபம்?
8: அது ஆடு செம்பளி ஆடு எல்லாமே ஒரு இதுதான். கொஞ்சம் மாட்டுக்கு அதிகமான ஒரு இது பண்ணணும், ஒரு அமௌண்ட். இதெல்லாம் ஒரு தீனியெல்லாம் அதிக விலைக்கு வாங்கி போட முதலீடு போட்டு
0: வாங்குவோம்.
8: நான் வாங்குறதுனா ஒரு 20 ரூபா போட்டு வாங்கினா ஒரு ஒரு வசிக்கு இருக்கும்போது ஒரு 20 ரூபா சேர்த்து உங்களுக்கு பண்ற அளவுக்கு பண்ணலாம். நல்ல லாபங்கள் ஓரளவுக்கு கிடைக்கும். நமக்கு அது சந்தோஷம். நமக்கு இது அதை விட நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சி கேட்கறதுக்கு எங்களுக்கு நைட்டு வந்து பாடல் வந்து நிறைய கேட்போம். 11 மணி வரை கேட்கறது.
0: வணக்கம் தம்பி.
9: வணக்கங்க, என்னோட பேர் சிவபிரகாசம். நான் வந்து பத்திர ஆபீஸ் இருக்கேன். 26 ஆண்டுகளை கடந்து 27வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிற கோடை பண்பலைக்கு எங்களுடைய அன்பும் வாழ்த்தும் எப்போதும் இருக்கும். இல்ல வீட்டுல வந்து இல்ல இல்ல. ஆமா ஆமாங்க.
0: எழுதுவீங்களா?
9: இல்ல எல்லாமே கடிஞ்சி தாங்க, எல்லாம் கடிஞ்சி பயன்பாடு தாங்க.
0: உரிமம்
9: ஆமாங்க.
0: நன்றிங்க.
9: நன்றி.
0: வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
10: என் பேர் தரணி பிரியன். நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒர்க்
0: பண்றேன். உங்களுடைய வேலைங்க?
10: ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கேமரா ஆபரேட்டரா இருக்கேன்.
0: எந்த ஊருங்க நீங்க?
10: நான் அந்தியூர்.
0: சிவகிரியில
10: ஒர்க் பண்றேன்.
0: முருகனசுந்தரம்,
10: அஞ்சல் துறை பணி ஓய்வு.
0: அஞ்சல் துறையில இருந்தீங்களா?
10: ஆமாங்க.
0: நீங்க எங்க எல்லாம் போஸ்ட் வந்து டெலிவரி பண்றதுனா எங்க எந்த ஊருகளுக்கு எல்லாம் போனீங்க?
10: 20 வயசுல லோக்கல் தாண்டாமலை புள்ளாங்க, மற்ற பட்பால் கிராம பெருச்சுடன் போயா ரெப்ளிகாடு இந்த மாதிரி ஐயா. ரொம்ப
0: வணக்கம்.
10: என்ன சொல்லு
0: கருணா?
10: வணக்கம். காற்றில் வீசுவது பஞ்சு, நம்ம செடிகள் உழைப்பது கோடை பண்பலை 100.5. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை திருவாஜி சினியம்பலம் சோமசுந்தரம். 27வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து பேசும் நேரிலே கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் தாண்டாமலையம் பேருந்து நிறுத்தமருந்து சிறப்பு நேரலையாக

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: செம்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் தாண்டாமலையத்தில் இருந்து வந்துட்டு இருக்கு. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் பெரியசாமி.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: காபி கிளாவர், தாண்டாமலை காபி கிளாவர், டிஎஸ் காபி.
0: அப்படிங்களா, பேர் சொல்லப்படாது. இப்ப காபி தூள்ல நீங்க தயாரிக்கிறதுல வந்து டேஸ்ட் வருமா?
1: டீ
0: போடுறத வச்சு காபி போடுறத வச்சு டேஸ்ட் வருங்களா?
1: காபி நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கு,
1: நல்லா இருக்கு.
0: நீங்க அதான் விட்டு கொடுக்க மாட்டீங்க. சரிங்க, எத்தனை வருஷமா இந்த வேலை இருக்கு?
1: நான் பத்தி 50 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம்.
0: சந்தோஷங்கய்யா, மகிழ்ச்சி. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சீதாங்க, நான் சிவகிரில இருந்து வரேன்.
0: நிகழ்ச்சிக்காக வந்திருக்கீங்களா?
2: கண்டிப்பா. மூணுல இருந்து எங்க அக்கா சித்ரான்னு பேரு. அவங்க வந்து கோடைப்பன்மலை இருந்து தாண்டாமலை வர்றாங்க, போய் பேசு அப்படின்னு சொல்லி சொல்லி. ஆமா
0: சார்,
2: கண்டிப்பா கேட்டுட்டு இருக்கேன். குட்டிஸ் பேர் சொல்லிடுறேன், காசினி, அப்புறம் சாய் பவனந்தன். எங்க அம்மாவும் கேட்டுட்டு இருக்காங்க, சிலம்பு மணி. ரொம்ப நன்றி.
3: வணக்கங்க. பேரு என் பேர் பாலங்க. என் பொண்ணு பேரு மதிகிருஷ்ணாங்க. என் பையன் பேர் ராம் சுப்புங்க. நான் தறி ஓட்டிட்டு இருக்கிறேன், 30 வருஷமா பல்லும் தறி ஓட்டிட்டு இருக்கிறேன். நான் தாண்டாமலத்துல இருக்கிறேங்க.
4: என்னோட நேம் சிந்துங்க, நான் தாண்டாமலையும் இங்க லோக்கல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. என் பையன் பேரு
0: நிஷன்.
5: வணக்கம். நான் சிவசக்தி. தீங்கமிலும் இசையோடு கரம் கோர்த்து உலா வருகிறது இந்த இணையவேளையிலே. கோடை பண்பலை 100.5 நேயர்களுக்காக எனது குட்டி கவிதை. மந்திரம் சேர்த்து மலர்த்திரல் கோத்து கரம் சிரம் கூப்பி பணிந்திடும் முறைமையில் அவள் உயிர் துப்பிய உதிரம் நான் ஏதும் செய்யவில்லைதான். உதிரம் உதித்து சதை வைத்து தைத்து எதிர்புதிர் தீர்த்து சிதையுறும் வரையில் அவள் சதையின்ற பிண்டம் என்னை புனிதம் செய்வாள் அன்னை. நன்றி.
0: ஓகே, சிறப்பா வாசிங்க கவிதை. நன்றிங்கம்மா. உங்களுக்கு
6: அஞ்சு சண்முகங்க.
0: அஞ்சு சண்முகம்
6: அது அவதரங்க. ரொம்ப எப்பவுமே அங்க டேஷன் விலை கம்மியா குடுக்கறாங்க. காலிக்கு தானுங்க. ஆமா,
0: அஞ்சூர்ல இருந்தது. எங்க அஞ்சூருங்க?
6: குழந்தை அஞ்சூர்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நான் இதான் இந்த ஒரு வாங்க விற்கும். ஆமா, அப்புறம் வந்துங்க மதுரவீரன் கோயிலுக்கு அடிக்கடி போகணும். மதுரவீர உங்களுக்கு தெரியும்.
7: எங்க ஊர்? சங்கராஜ்யா. நான் விவசாயம் பாத்துட்டு
0: இருக்கேன்.
7: ஒரு 15-20 வருஷமா பாத்துட்டு
0: இருக்கேன்.
7: இப்ப தோட்டத்துல கரும்பு போட்டுருக்கேன். கரும்பு போட்டுருக்கேன்.
0: கரும்பு எத்தனை கரும்பு வெட்டலாங்க?
7: ஐயா, ஒரு 11 மாசத்துக்கு ஒருக்க அறுவடை பண்ணலாமுங்க. ஏக்கருக்கு ஒரு 40-50 டன் மகசூல் எடுக்கலாமுங்க. நாங்களே பாத்துக்கோங்க.
0: என்ன வேலைங்க?
7: தோட்டத்தால தானுங்க.
0: நிறைய நேயர்கள் அந்த பின்னணியில இருக்கக்கூடிய குரலை வச்சு வந்து நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. அம்மா அங்கேதான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்மள கவனிக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. வணக்கங்க.
2: வணக்கங்க சார்.
0: பொதுவா வரவேற்பதற்காகவே வந்து ரொம்ப நேரம்

0: உட்கார்ந்து இருக்கீங்க.
1: கோடை பண்பலையோட பற்றுங்க சார்.
0: அப்படிங்களா? ஒரு வார்த்தையில வந்து வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க,
1: என்ன சொல்லுவீங்க? கோடைப்பண்பலை இணைப்பெரியா இசை தோழி கோடைப்பண்பலை 100.5 2027 உதய விழா நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஊர்தி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு தான் வந்தேங்க சார். நன்றிங்க சார்.
0: வணக்கம்.
2: நன்றிங்க சார். எங்க ஊருக்கு வந்ததுக்கு நீண்ட நாள் கனவுங்க சார் இது. சரிங்க சார்.
0: வானொலியின் மீது எவ்வளவு ஈடுபாடு இருக்கு அப்படின்றதா?
2: சரிங்க சார்.
0: இருக்கக்கூடிய காத்திருந்து பேசக்கூடிய நேயர்களுடைய பார்வையை பார்த்து தெரிஞ்சதுங்க.
2: சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். நீண்ட நாள் கனவு எங்களுக்கு வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி.
0: இந்த தருணத்துல நிறைய நேயர்கள் இன்னமும் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு இப்ப இருக்காங்க. இந்த வானொலி நிகழ்ச்சியை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பண்படுத்துகிறது, மனிதனை செதுக்குகிறது அப்படின்றத அவங்களுடைய வார்த்தைகளாக உறுதிமொழி கொடுத்திருந்தாங்க. இந்த அழகான தருணத்துல கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் தாண்டாமலையம் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து வந்தது. நேயர்களை சந்தித்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உதயசூரியன், நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்.
1: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா.
2: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரே அதிகாலை வானம்.
1: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
2: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியேறும்.
1: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா.
2: தள்ளி நிற்கும் மேகங்கள் தலைவுபட்ட ஓடிவரும், இளஞ்சிவப்பில் உடைகொடுக்க தினந்தோறும் தேடி வரும்.
1: பருவத்தின் தோட்டத்தில் முதற் பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
2: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள், நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள். வண்ணத்து பூச்சியே, இத்தனை உடைகள் உனக்கதற்கு, ஒன்று இரண்டைத்தான். என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
3: பண்பலை படைப்பாளிகள். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
4: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் இழந்தவைகள் எவை எவை, இழந்தவைகள் எவை எவை. அலை வீசும் குளக்கரையோரம், அசைந்தாடும் செடிகளின் கூட்டம், தலை தூக்கி நிமிர்ந்தாடும் தென்னை மரம் எழுந்தாடும், காடைகள் ஓடும் கௌதாரிகள் ஆடும், சிட்டுக்குருவிகள் சேர்ந்தே வட்டமிடும், காக்கைகளின் கரைதல் காதில் விழும், மைனாவும் பாடும் தூக்கணாங்குருவியும் கூட்டில் அசைந்தாடும், வாலாட்டி குருவியும் வாலாட்டி பறந்து வரும், பச்சை கிளிகள் பறப்பதுவும், பசுமை இழுப்பைகளில் வௌவால்கள் தலைகீழாய் தொங்குவதும், கூட்டம் கூட்டமாக வாத்து கூட்டங்கள் வயல் வெளிகளில் சுற்றுவதும், கோழிகள் குஞ்சுகளை தன் கோலமிகு சிறகுகளால் அணைப்பதுவும், வண்ண

தேவர்கள் தங்கள் சிங்கார சிவப்பு கொண்டைகளை சிலிர்க்க விட்டு பெட்டையை தேடி வந்து வட்டமிட்டு ஆடுவதும், அண்ணாந்து பார்க்கையிலே வெள்ளை கொக்குகளும் செங்கால் நாரைகளும் அணிவகுத்து பறப்பதும் இன்னும் இன்னும் எத்தனையோ இயற்கை ஆட்டம். அவையெல்லாம் எங்கே போயின? இழந்ததை எப்படி மீட்பது? இதுதான் நம் முன்னே உள்ள கேள்வி. அலை வீசும் குளக்கரையோரம், அசைந்தாடும் செடிகளின் கூட்டம், தலை தூக்கி நிமிர்ந்தாடும் தென்னை மரம் எழுந்தாடும், காடைகள் ஓடும், கௌதாரிகள் ஆடும், சிட்டுக்குருவிகள் சேர்ந்தே வட்டமிடும், காக்கைகளின் கரைதல் காதில் விழும், மைனாவும் பாடும், தூக்கணாங்குருவியும் கூட்டில் அசைந்தாடும், வாலாட்டி குருவியும் வாலாட்டி பறந்து வரும், பச்சை கிளிகள் பறப்பதும், பசுமை இழுப்பைகளில் வௌவால்கள் தலைகீழாய் தொங்குவதும், கூட்டம் கூட்டமாக வாத்து கூட்டங்கள் வயல் வெளிகளில் சுற்றுவதும், கோழிகள் குஞ்சுகளை தன் கோலமிகு சிறகுகளால் அணைப்பதும், வண்ணச் சேவர்கள் தங்கள் சிங்கார சிவப்பு கொண்டைகளை சிலிர்க்க விட்டு பெட்டையை தேடி வந்து வட்டமிட்டு ஆடுவதும், அண்ணாந்து பார்க்கையிலே வெள்ளை கொக்குகளும் செங்கால் நாரைகளும் அணிவகுத்து பறப்பதும் இன்னும் இன்னும் எத்தனையோ இயற்கை ஆட்டம். அவையெல்லாம் எங்கே போயின? இழந்ததை எப்படி மீட்பது? இதுதான் நம் முன்னே உள்ள கேள்வி. இயற்கையை இழந்துவிட்ட மனித கூட்டத்தை பார்த்து இயல் தமிழில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் திருநெல்வேலி வி எம் சத்திரம் அம்புஜம் அம்பலவா.

கோடை பண்பலையின் பண்பலை படைப்பாளிகளில் இனி நாமக்கல் மங்களபுரம் ராஜசேகர் சொல்லியிருக்கும் தூண்டில் மீன்கள். தூண்டில் மீன்கள் மனிதனுக்குள் எப்போதும் வஞ்சகம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது. சாதகமான சந்தர்ப்பங்கள்தான் அந்த எதிர்பார்ப்பின் பலனை தருகின்றது. ஆம், எப்போதும் தண்ணீரில் வாழும் மீன்களுக்கு மனிதர்களின் வஞ்சகம் புரிவதில்லை. இறை தேடிக்கொள்ள நீருக்கு மேலே வரும்போதெல்லாம் எளிதாக கிடைக்கும் தூண்டில் மீன்களை சாப்பிட ஆசைப்பட்டு தூக்கு கயிறை தானே மாட்டிக்கொள்கிறது. இதுதான் மனிதனின் ஆறாம் அறிவின் அசாத்திய அதிசயம். ஆனால் மனிதனையே மனிதன் கொள்ளும் ஆயுதம்தான் தூண்டில் மீன் என்னும் இலவசம். உழைக்காமல் கிடைப்பதை வாங்கி தங்கள் உடலையும் உயிரையும் வளர்க்கும் மனிதர்கள்தான் நம் தேசப்பிதா மகாத்மா காந்திஜி சொல்லும் கள்வர்கள். ஆம், உழைக்காமல் அடுத்தவர் கொடுப்பதை சாப்பிட்டு வாழும் மனித சமுதாயம் தூண்டில் மீன்களாய் மரணத்தை தேடுகிறார்கள். தன்மானம் சுய மரியாதை இல்லாமல் தன்னை மனிதனாக காட்டிக்கொள்ள பசுத்தோல் போர்த்தினாலும் புலியின் சுய உருவம் தெரிந்துவிடும். தூண்டில் மீன்களாய் வாழாமல் கடல் மீன்களாய் கடல் அலையை எதிர்த்து போராடும் மீன்களாய் தன் உழைப்பால் கிடைப்பதை சாப்பிட்டு எப்போது

0: தன்மானம் உள்ளவர்களாய் வாழ்வோம். எப்போதும் மனிதனுக்கு வேண்டும் தன்மானம் என்று உழைக்காமல் கிடைக்கும் பொருளை உதாசீனப்படுத்த சொல்லி
1: தன் கவிதையில் வடித்திருக்கிறார்
0: நாமக்கல் மங்களபுரம் ராஜசேகர்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 3505 1
2: மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி வெட்டு நடை போடுகிறது.
3: கோடை பன்மலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பன்மலை 100.5 பன்மலை படைப்பாளிகளில் இனி தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி ஏஞ்சல் ஜாய் 7ஆம் வகுப்பு மாணவர் தந்திருக்கும் கவிதை இது. தன்னம்பிக்கை கவிதை. என் மனதில் உதிக்கும் கனவுகள் வானம் தொடும், என் முயற்சியின் ஒளி நாளை வெற்றியை தரும். சிறு விதை மரமாக வளர்வதைப் போல சிறு முயற்சி பெரிய சாதனையாகும் நாள்தோறும். தோல்வி வந்தாலும் துவண்டு நான் நிற்க மாட்டேன், துணிவுடன் மீண்டும் எழுந்து முன்னேறிச் செல்வேன். அறிவை தேடி தினமும் ஆர்வத்துடன் படிப்பேன். அன்பை விதைத்து நல்ல நண்பர்களை பெறுவேன். உழைப்பை என் தோழனாக என்றும் ஏற்றுக்கொள்வேன். உயர்ந்த இலக்கை அடைய உறுதியுடன் நடப்பேன். உழைப்பை என் தோழனாக என்றும் ஏற்றுக்கொள்வேன். உயர்ந்த இலக்கை அடைய உறுதியுடன் நடப்பேன். என்னால் முடியும் என்ற எண்ணம் எனக்கு வலிமை. என் எதிர்கால வெற்றி என் கைகளில் இருக்கும் நிச்சயம். என்னால் முடியும் என்ற எண்ணம் எனக்கு வலிமை. என் எதிர்கால வெற்றி என் கைகளில் இருக்கும் நிச்சயம் என தன்னம்பிக்கை கவிதையை படைத்திருந்தார் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி மாணவி ஏஞ்சல் ஜாய்.

இசை ஓவியம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள் இனி தர்மபுரி மாவட்டம் பெரியவத்தலாபுரம் ஆர் செல்வராசு தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு வாழ்க்கை. தாமரை இலையின் மீது தண்ணீர் போன்றது வாழ்க்கை. தாமரை இலையின் மீது தண்ணீர் போன்றது வாழ்க்கை. அதை நீட்டிக்க இயலாது. தேவையை அறிந்து செயற்கை வாழ்க்கையை மறந்து இயற்கையான வாழ்வில் இன்பம் காண்போம். செயற்கை வாழ்க்கையை மறந்து இயற்கையான வாழ்வில் இன்பம் காண்போம் என கவிதை படைத்திருக்கிறார் தர்மபுரி மாவட்டம் பெரியவத்தலாபுரம் ஆர். செல்வராசு.

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பண்பலை படைப்பாளிகள். படைப்பாளிகளில் இனி சேலம் சிவம் தந்திருக்கிறார் மரத்தின் வீழ்ச்சி. பலருக்கு நிழல் தந்து, இலை தந்து, பூ தந்து, கனி தந்து, நிலத்திற்கு எருவும் தந்து வாழ்ந்த அந்த 60 ஆண்டு மரத்தின் வரலாறு வெட்டி வீழ்த்தப்பட்டு தீப்பெட்டி என்னும் சவப்பெட்டிக்குள் அடைப்பட்டு போனது. பலருக்கு நிழல் தந்து, இலை தந்து, பூ தந்து, கனி தந்து, நிலத்திற்கு எருவும் தந்து வாழ்ந்த அந்த 60 ஆண்டு மரத்தின் வரலாறு வெட்டி வீழ்த்தப்பட்டு தீப்பெட்டி என்னும் சவப்பெட்டிக்குள் அடைப்பட்டு போனது. அது பற்ற வைத்து அணைத்து போட்ட முனை கருகிய தீக்குச்சியில் கருகியும் போனது அந்த 60 ஆண்டு மரத்தின் வரலாறு. அது பற்ற வைத்து அணைத்து போட்ட முனை கருகிய தீக்குச்சியில் கருகியும் போனது அந்த 60 ஆண்டு மரத்தின் வரலாறு என இயற்கையின் அழிவை தன் கவிதை கொண்டு சாடியிருக்கிறார் சேலம் சிவம் மரத்தின் வீழ்ச்சி என்ற கவிதையில்.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கூடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
5: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
6: வணக்கம் அன்பாந்தினைகளே. ஸோ 35 வயசு வந்து ஆண் வந்திருந்தார். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீர்ப்போர் பாதையில் லைட்டாக அரிப்பு இருக்குது சார், வேற ஒன்றும் தொந்தரவு இல்லை எனக்கு. ஆனால் சுகர் வந்து எனக்கு இருக்குது, 5 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். நான் வந்து பெருசாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல, பெருசாக தொந்தரவு இல்லை. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் வந்து இப்போ மேரீடா அன்மேரிடா சார், நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், கல்யாணம் ஆகலை. மீன் எனக்கு விருப்பமே, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு சுகர் இருக்குல்ல, எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான வாய்ப்பாக இருந்தேன். அப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரி பண்ணவே தேவையில்லை. ஏன்னா சர்க்கரை இருக்குது, சர்க்கரை கண்ட்ரோலாக இருந்தால் உங்களுக்கு நரம்பு பாதிப்புகள் எதுவும் வராது. 100% மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ நீங்களும் வந்து குழந்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தா, 5 வருடமாக நீங்கள் சுகருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு ப்ராப்பராக எடுக்கலை, ஆனால் சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதுவே நீடிச்சுன்னா 100% உங்களுக்கு நரம்பு பாதிப்புகள் இன்னும் அதிகமாக இருக்குன்னு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே நேரங்களில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் சொல்லுவாங்க, இதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சுகரை கண்ட்ரோலாக வச்சிருக்கிறீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நல்ல லக்கிலி உங்களுக்கு இன்னும் எந்த உறுப்பும் இன்றைக்கு வரைக்கும் பாதிக்கலாங்க. எடுத்து ரெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப கிட்னி நல்லா இருந்தது, கண்கள் அவருக்கு எந்த தொந்தரவுமே இல்லை, அவருக்கு ஒரே ஒரு சின்ன தொந்தரவுகள் தான் இருந்தது. ஸோ அப்போ அவர் கொஞ்சம் பார்க்குறப்ப கொஞ்சம் வெயிட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தார். அப்போ நான் அதே அட்வைஸ் அவருக்கு நான் பண்ணேன், வெயிட்டை குறைங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. அவர் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாப், ஒரு மாதிரி அந்த ஜாப் மாதிரி பேங்க்கில் ஜாப் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப ஓடிக்கிட்டே இருப்பார் போல், ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருப்பார். சரியான சாப்பாடு இல்லை, சரியான தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸான டார்கெட் பண்ணுற மாதிரி டியூட்டி பார்த்துட்டு இருக்கார் போல். ஸோ அதனால் அவருக்கு வந்து அந்த உணவுகள் சரியாக கிடைக்கல, மன அழுத்தத்தோடையே வாழ்ந்துட்டுருக்காரு, சுகர் இருக்குது அவருடைய. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சுகருக்கு மாத்திரை எடுக்காத காரணம் என்னன்னு கேட்டேன்னா, இல்லை சார் சுகருக்கு நான் மாத்திரை எடுத்து இந்த வயசில் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக எடுக்க வேண்டியிருக்கோம், எனக்கு அது பயம். அப்படி நம்ம ரெகுலராக எடுக்கிறனால கிட்னி பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து முழுமையாக வந்து மாத்திரை எடுக்கலை, ப்ளஸ் நான் மாத்திரை எடுக்காதனால எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லை, அதனால் எடுக்கலைன்னு. அப்போ அவருக்கு நான் முழுமையாக அட்வைஸ் பண்ணி அவருக்கு வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் முறையான அவருக்கு வந்து உணவு கட்டுப்பாட்டை பற்றி சொல்லிக் கொடுத்து, டியூட்டிகள் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாமல் இருக்கிறதுக்கு நைட் லைஃப் ஸ்டைல் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணணும், அது இல்லாமல் இரவு நல்லா தூங்கணும், ஃபிசிக்கல் ஒர்க்கணும், மென்டலி நீங்கள் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கணும், அதெல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ண, வெறும் மாத்திரைகள் மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும் புரிய வச்சோம். இப்போ அவர் ரெகுலர் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு, சுகர் நல்லா கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு அவருக்கு மனசில் ஒரு தைரியம் வந்துருச்சு, என்ன சுகர் கண்ட்ரோலாக இருக்குது, எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, ஸோ தனக்கும் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி நம்பிக்கையோடு இப்போ அவர் காலங்கள் நல்லா போயிட்டுருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு சீக்கிரமே நல்ல செய்தி வரும் நம்புகிறோம். ஏன்னா மக்கள் பாதி பேர் இதே மாதிரி தான், யங்ஸ்டர்ஸ் ஆண்களாக கூட

பெண்களாக இருக்கட்டும், சுகர் சின்ன வயதில் ஒரு பாரம்பரியத்தினாலும் சுகர் வந்துச்சு இல்லை வேறு எந்த காரணம் சுகர் வந்துச்சு, என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி வேண்டாம் கல்யாணத்துக்கு, கல்யாணம் பண்ண பிரச்சனைகள் வந்துடும், நம்ம ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம அசிங்கப்படுத்திடுவாங்க, வாழ்க்கை பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு தவறான அவங்களுடைய சிந்தனைகள்னால, சரியா 100% நல்லா வேண்டிய வாழ்க்கை வாழ வேண்டிய வாழ்க்கை அவங்களே வந்து அவங்க மாற்றிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, சர்க்கரை இருக்கா கண்டிப்பாக வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் வந்து மற்றவங்க மாதிரி நீங்களும் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை எடுத்துக்கலாம், நலமுடன் வாழலாம். இவர்களே கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வந்து மருத்துவருடைய ஆலோசனை பிள்ளை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேணும், எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும், எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு

0: மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு. சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு. எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு. பயன்படுத்திக்க நேர்களே.
1: மேலும் சர்க்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: ராக நீரோடை உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி டிவிஆர் புரம் சசித்துறை படைத்து அனுப்பியிருக்கும் மனிதன் மாறிவிட்டானா? மனிதன் மாறிவிட்டானா? மகாத்மாவை மனிதன் என்கிறான், மகாபாரதத்தை கட்டுக்கதை என்கிறான், வெள்ளைக்காரனே தேவல என்கிறான், உபநிடதங்களை உதாசீனப்படுத்துகிறான், உபதேசிகளை புருடா மன்னன் என்கிறான், வாக்குரிமை வாங்கி தந்தால் வெளியில் நிறைய வேலை இருக்கு என்கிறான், தேர்தல் வந்துவிட்டால் சந்ததிக்கு நிறைய சேர்க்கலாம் என்கிறான், உயிரை கொடுத்து சாகசம் செய்பவனை சத்தியமா என்கிறான், ஏமாற்று வித்தை காரணை என்ன ஒரு திறமை என்கிறான், தினசரியை படித்துவிட்டு நாடு கெட்டு கிடப்பதாக சலித்துக் கொள்கிறான், வேற்று கிரகங்களுக்கு செயற்கை கோள் ஏவினால் எவன் அப்பன் வீட்டு காசு என்கிறான். ஆனால் கடைசியாக ராமே ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று முடித்து கொள்கிறான். மனிதன் மாறிவிட்டானா? மனிதன் மாறிவிட்டானா? மனிதன் மாறிவிட்டானா? மனிதன் மாறிவிட்டானா? மகாத்மாவை மனிதன் என்கிறான், மகாபாரதத்தை கட்டுக்கதை என்கிறான், வெள்ளைக்காரனே தேவல என்கிறான், உபநிடதங்களை உதாசீனப்படுத்துகிறான், உபதேசிகளை புருடா மன்னன் என்கிறான், வாக்குரிமை வாங்கி தந்தால் வெளியில் நிறைய வேலை இருக்கு என்கிறான், தேர்தல் வந்துவிட்டால் சந்ததிக்கு நிறைய சேர்க்கலாம் என்கிறான், உயிரை கொடுத்து சாகசம் செய்பவனை சத்தியமா என்கிறான், ஏமாற்று வித்தை காரணை என்ன ஒரு திறமை என்கிறான், தினசரியை படித்துவிட்டு நாடு கெட்டு கிடப்பதாக சலித்துக் கொள்கிறான், வேற்று கிரகங்களுக்கு செயற்கை கோள் ஏவினால் எவன் அப்பர் வீட்டு காசு என்கிறான். ஆனால் கடைசியாக ராமே ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று முடித்துக் கொள்கிறான். மனிதன் மாறிவிட்டானா? மனிதன் மாறிவிட்டானா?

அழகு சின்னம் இந்த ரத்தம், பணம் தந்து வாங்கும் பொருள் அல்லவே ரத்தம், மனம் வீசும் மனிதத்தின் அழகு சின்னம் இந்த ரத்தம், வலியின்றி உடலிலிருந்து வடியும் சில துளிகள், அடுத்தவர் வாழ்வில் ஏற்றும் ஒளி சுடர்கள், வலியின்றி உடலில் இருந்து வடியும் சில துளிகள், அடுத்தவர் வாழ்வில் ஏற்றும் ஒளி சுடர்கள், சாதி மதம் கடந்து சஞ்சீவியாய் மாறும் தானத்தில் சிறந்ததாய் என்றும் இது திகழும், சாதி மதம் கடந்து சஞ்சீவியாய் மாறும் தானத்தில் சிறந்ததாய் என்றும் இது திகழும், இறைக்கும் கிணறுதான் தானே ஊறும், இரக்கத்துடன் இரத்தம் தந்தால் தானே ஊறும், இறைக்கும் கிணறுதான் தானே ஊறும், இரக்கத்துடன் இரத்தம் தந்தால் தானே ஊறும், உதவிடும் உள்ளமே மனிதனின் மகத்துவம், உதிரம் தந்து உதவுவது உயர்ந்த உள்ளம், உதவிடும் உள்ளமே மனிதனின் மகத்துவம், உதிரம் தந்து உதவுவது உயர்ந்த உள்ளம், மனிதனை மனிதன் காப்பது கடமை, மனிதனாக பிறந்ததன் அர்த்தம் விளங்கும், கொடைகளில் சிறந்த கொடை குருதி கொடை, கொடை கொடுத்து காப்போம் உயிர்களை, மனிதனை மனிதன் காப்பது கடமை, மனிதனாக பிறந்ததன் அர்த்தம் விளங்கும், கொடைகளில் சிறந்த கொடை குருதி கொடை, கொடை கொடுத்து காப்போம் உயிர்களை, இழந்த உயிரை மீட்டெடுக்க இயற்கை தந்த வரம், இரத்த தானம் செய்வோம் நாமும் பெறுவோம் புண்ணியம், இழந்த உயிரை மீட்டெடுக்க இயற்கை தந்த வரம், இரத்த தானம் செய்வோம் நாமும் பெறுவோம் புண்ணியம். இரத்த தானம் குறித்து சுத்த தமிழில் சுந்தர கவிதை படைத்திருக்கிறார் கரூர் ஆத்தூர் சரவணன்.

உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை. தந்திருக்கிறார் கரூர் ஆத்தூர் சரவணன். சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு இரத்த தானம். இரத்த தானம், உதிரம் கொடுப்பீர் உயிர் மீட்டிடுவீர், உதிரம் கொடுப்பீர் உயிர் மீட்டிடுவீர். பணம் தந்து வாங்கும் பொருள் அல்லவே இரத்தம், மனம் வீசும் மனிதத்தின்

0: இனி வருகின்ற வாரத்திற்கான சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுக்கின்ற தலைப்பு ஜாமன்ட்ரி பாக்ஸ். ஜாமன்ட்ரி பாக்ஸ்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு.

0: மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரம் சாமி வள்ளுவர் பிராண்டரசி.
1: பண்பலை படைப்பாளிகளில் இனி ஈரோடு மாவட்டம் காகம் குளத்து பாளையம் TMR இளங்கோவன் தந்திருக்கும் தலைப்பு பிறந்த நாள் வாழ்த்து. பிறந்த நாள் வாழ்த்து. புது வருடத்தில் பூத்த புதுவரவே, நீ பூத்தாலும் மணப்பாய், உன் பெயரை சொன்னாலும் மணப்பாய். நீ மேக திரையை கிழித்து முகம் காட்டிய முழு நிலவா, என் கவிதைக்கே கவிபாடும் பாக்கியம் பெற்ற கவிஞன். வயது உனக்கில்லை, வயதுக்குத்தான் வயது கூடுகிறது. வாழ்த்துகள். வயது உனக்கில்லை, வயதுக்குத்தான் வயது கூடுகிறது. வாழ்த்துகள் என பிறந்த நாள் வாழ்த்தை சொல்லியிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் காகம் குளத்து பாளையம் TMR இளங்கோவன்.

கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனிவரும் கவிதை கோவை செல்வராஜ் தந்திருக்கும் போதும். கோவை செல்வராஜ் தந்திருக்கும் போதும். குடியிருக்க ஆங்கூர் காணி நிலம் போதும். குடியிருக்க ஆங்கூர் காணி நிலம் போதும். காக்கை குருவிகளும் தூய காற்றும் இருக்க வேண்டும். காக்கை குருவிகளும் தூய காற்றும் இருக்க வேண்டும். காசு வனம் வேண்டாம், காசு வனம் அவ்வளவாய் வேண்டாம், காசு வனம் அவ்வளவாய் வேண்டாம். மற்றவர்கள் வந்து களவாட முடியாத கல்வி மட்டும் போதும். மற்றவர்கள் வந்து களவாட முடியாத கல்வி மட்டும் போதும். வாழ்க்கை வசந்தமாகுமே, இது மட்டும் போதும் என கவிதை தந்தார் கோவை செல்வராஜ்.

0: வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கப் போவதாக கூறியுள்ளார். பிரான்சின் நைஸ் நகரில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி மூலம் இந்திய புத்தாக்க நிறுவனங்களுக்கு உலகளாவிய முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் ஸ்லோவாக்கியா செல்லும் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பெலி கிரினி, பிரதமர் ஃபிகோ உள்ளிட்டோருடன் பிராட்ஸ்லாவா நகரில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். ஸ்லோவாக்கியாவுடன் எரிசக்தி ஒப்பந்தம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியா பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சின் இவியான் நகரில் வரும் 16-17 தேதிகளில் நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது சர்வதேச அளவில் பொருளாதார சக்தியாக நம் நாடு உருவெடுத்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 8வது முறையாக G7 உச்சி மாநாட்டிற்கு இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். வரும் 18 தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவாடெக் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பாரிஸில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாட தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளி, செமிகண்டக்டர், ட்ரோன் மற்றும் உற்பத்தி துறைகளில் இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று கூறியுள்ளார். கிராமங்களிலிருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் வரும் இளையோர் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்கள் அமைப்பதில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இளம் வீரர்கள் பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, திறன்மிகு இந்தியா, அடல் புத்தாக்க இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் இளையோர் தொழில் தொடங்குவதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 ஆண்டுகளாக இளையோரின் பங்களிப்புடன் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திறன் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டின் ராணுவ திறனை மேம்படுத்துவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் பங்கு முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். கப்பல்களையும் கப்பல்களிலிருந்து ஏவப்படும் ஏவுகணை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை சோதனையை கடந்த புதன்கிழமை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கத்திற்கான நிபுணர் குழு மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த குழுவின் தலைவராக முனைவர் பி எல் கௌதம் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்க ஒரு வருடத்திற்கு இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பல்லுயிர் பெருக்க சட்டத்தை செயல்படுத்த இந்த நிபுணர் குழுவின் பங்கு முக்கியமானது என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு.

0: தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: 12 ஆண்டுகளில் மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய வளர்ச்சி, அதேபோல மக்களினுடைய நலன், இதை சார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கு உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள்கிட்ட 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்லையும் கட்டப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் கிராமங்கள் ODF திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத உருவாக்கப்பட்டிருக்கிறது.
1: ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஃபின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்டோனன் ஆதரவு தெரிவித்துள்ளார். ஃபின்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் பேசிய அவர், இந்தியா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். ரஷ்யாவிலிருந்து குறைந்த அளவில் கச்சா எண்ணெய் வாங்க மேற்கத்திய நாடுகள் அனுமதி அளித்திருந்தது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதித்திருந்ததை அடுத்து மேற்காசிய நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி அதிகரித்துள்ளதாக எலினா வால்டோனன் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறியுள்ளது. இருப்பினும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அணுசக்தியை மின் உற்பத்திக்காக பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பான அம்சங்கள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இடம்பெறும் என்று கூறியுள்ள அமெரிக்கா, அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதும் மின்சாரத்திற்காக அணுசக்தியை பயன்படுத்துவதும் தனித்தனியாக பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்பட உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற பொருட்களை அகற்ற ஈரான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனிடையே தங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த பேட்டியில், விரைவில் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று கூறினார். ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தொற்றால் 689 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இட்டூரி மாகாணத்தில் 17 பேர் புதிதாக இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்ட காங்கோவிற்கு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் 2.15 கோடி டாலர் நிதியுதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் அசாமில் விபத்துக்குள்ளானது. ஜோர்ஹட் விமானப்படை தளம் அருகே இவ்விபத்து நேரிட்டதாகவும் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய விமானப்படை கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கட்டார் சுவிட்சர்லாந்தையும், நாளை அதிகாலை 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோவையும் எதிர்கொள்கின்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 100.5.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாய வலை மீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: மாய வலை மீள வழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு உதவி பேராசிரியர் என் ஸ்ரீ தேஜஸ் நடராஜன் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த சைபர் அவேர்னஸ் பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரீசெண்டா தமிழ்நாடுல நடக்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கேம் பத்தி தான். இந்த ஸ்கேம் எப்படி நடக்குதுன்னா, சைபர் கிரிமினல் ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் எடுத்துறாங்க. இந்த டீடைல்ஸ்ல என்னவா இருக்கும்னா, எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எந்த கிளாஸ்ல படிக்கிறாங்க, இல்ல அவங்க பாஸ் அவுட் ஆன பேட்ச் என்னது, அவங்க பேரண்ட்ஸோட நம்பர், இதெல்லாம் எடுத்துட்டு உங்க பையனோ பொண்ணோ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு செலக்ட் ஆயிருக்காங்க. இது எப்படின்னா, ஒரு கேட்சியான நேம்ஸா இருக்கும், ஏற்கனவே கவர்மெண்ட் யூஸ் பண்ற ஸ்கீமா இருக்கும். உங்க அக்கௌண்ட்டுக்கே இந்த அமௌண்ட் வந்துடும், நீங்க பண்ண வேண்டியது இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம்ல என்ன இருக்கும்னா, நம்ம பேங்க் டீடைல்ஸ், பிரைவேட்டான விஷயம் எல்லாம் கேட்டிருப்பாங்க. சைபர் அவேர்னஸ் இல்லாத பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட், எப்பயுமே ஸ்கேமர்ஸ் கேட்கிற ஒரு விஷயம், ஓடிபி. இந்த ஓடிபி சொன்னீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே எல்லா அமௌண்ட்டும் வந்துரும் அப்படின்னு சொல்லி ஓடிபி வாங்கி இந்த பேரண்ட்ஸ் அக்கௌண்ட்ல இருக்க எல்லா அமௌண்ட்டையும் டெபிட் பண்ணிடுறாங்க. இப்படிதான் இந்த ஸ்கேம் நடக்குது. சோ எப்பயுமே ஒரு ஸ்காலர்ஷிப்போ அது கால் வழியா நடக்காது. அதே மாதிரி எந்த ஸ்காலர்ஷிப்லயுமே உங்களோட ஓடிபி கேட்க மாட்டாங்க, அண்ட் தென் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கேட்க மாட்டாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து நடக்கும் போது, ஒரு வெரிஃபைடான கவர்மெண்ட் தானா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுங்க. ஸ்கேம்ல விழுந்துராம உங்களோட அமௌண்ட்டை சேஃபா வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.
3: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளித்தார் என் ஸ்ரீ தேஜஸ் நடராஜன் அவர்கள். நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாய வலை மீள வழி.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: பண்பலை படைப்பாளிகளில் எனி விருதுநகர் குமரன் தெரு கே வரதராஜ பெருமாள் தந்திருக்கும் தலைப்பு கதிரவன். உன் ஒளியால் இருளை விரட்டி இந்த பூமியை நாளும் பொன்னிறம் ஆக்குகிறாய். உன் ஒளியால் இருளை விரட்டி இந்த பூமியை நாளும் பொன்னிறம் ஆக்குகிறாய். பாப்பா, நம்ம படிமேல வெயில் ஏறிடுச்சு, பொம்பளை பிள்ளைக்கு இன்னும் என்ன தூக்கம். இப்படி என் பாட்டி பல நாள் திட்டுவதற்கு நீயே காரணமாக இருக்கிறாய். ஆமாம், உன்னால் மட்டும் எப்படி குறித்த நேரத்தில் குறித்த திசையில் உதிக்க முடிகிறது. இப்போதெல்லாம் உன் ஒளியின் வெப்பம் கூடிக்கொண்டே போகிறதே, ஏன்? நல்ல வேளை இது தெரிந்துதான் என்னவோ இயற்கை அன்றே உன்னை வெகு தூரத்தில் கொண்டு நிறுத்தியிருக்கிறது. நல்ல வேளை இது தெரிந்துதான் என்னவோ இயற்கை அன்றே உன்னை வெகு தூரத்தில் கொண்டு நிறுத்தியிருக்கிறது. இல்லாவிட்டால் நீ அந்த மன்மதனை எரித்த ஈசன் போல் எங்களை எரித்தாலும் எரித்திருப்பாய். இல்லாவிட்டால் நீ அந்த மன்மதனை எரித்த ஈசன் போல் எங்களை எரித்தாலும் எரித்திருப்பாய். உன் ஒளி தாவரங்களின் இலைகளின் மேல் பட அதில் உள்ள பச்சையத்தை பயன்படுத்தி தங்களுக்கான உணவை தயாரிக்க நீ உதவுகிறாய். கடல் நீரை ஆவியாக்கி வானில் கொண்டு சேர்த்து கருமேகமாகி குளிர்ந்த மழையாய் பொழிய நீயே காரணமாகிறாய். கடல் நீரை ஆவியாக்கி வானில் கொண்டு சேர்த்து கருமேகமாகி குளிர்ந்த மழையாய் பொழிய நீயே காரணமாகிறாய். பெய்த

மழையால் பூமியில் பயிர்கள் செழித்து விவசாயம் சிறக்க உதவுகிறாய். பெய்த மழையால் பூமியில் பயிர்கள் செழித்து விவசாயம் சிறக்க உதவுகிறாய். எத்தனை உதவிகள் செய்த உனக்கு தைத்திருநாளன்று பொங்கல் வைத்து படையலிட்டு வணங்கினோம். இத்தனை உதவிகள் செய்த உனக்கு தைத்திருநாளன்று பொங்கல் வைத்து படையலிட்டு வணங்கினோம். இதுபோல் என்றும் உன் கரிசனம் தொடர்ந்திட உன் அருளை வேண்டினோம். இதுபோல் என்றும் உன் கரிசனம் தொடர்ந்திட உன் அருளை வேண்டினோம் என கதிரவனை வர்ணித்து பண்பலை படைப்பாளிகளுக்கு கதிரவன் என்ற தலைப்பில் தந்திருந்தார் விருதுநகர் குமரன் தெரு கே. வரதராஜ பெருமாள்.

0: இந்த வார பண்பலை படைப்பாடிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் மகேஸ்வரி, உதய சூரியன், சசிரேகா ஜெயகாந்த், அபுபக்கர் சித்திக், சுமலதா, ஜே பி ரமேஷ்குமார், சுபா, ஜான் டி பிரிட்டோ, நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், அமைப்பில் ஒரு துணை ஆர் சிவகுமார்.
1: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
2: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
0: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
2: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
2: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
0: கோடை பண்பலை 100.5
2: பண்பலை படைப்பாளிகள்.
5: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
0: நிலைய இயக்குனர்,
5: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
2: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
6: பண்பலை படைப்பாளிகள்.

0: கோர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: பண்பலையின் 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பார்த்து வாங்கணும். ஏனா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: வணக்கம் நேயர்களே, கருப்பு வெள்ளை காட்சிகளை நினைவுபடுத்தும் பாடல். காலம் கடந்த நினைவுகளை திருப்பி தரும் பாடல்.
4: அமுதே பொழியும் நிலவே, நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ.
1: காவியமாய் நிலைத்துவிட்ட பழைய திரைப்பாடல்.

0: மனதில் ஓவியங்கள் வரையும் ஒரு இனிய திரைப்பாடல்.
1: என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே,
2: முன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே.
0: அதன் தொகுப்பாய் நேயர்களின் விருப்பமாய் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளவிருக்கிறது உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியோடு மகேஸ்வரி. நிகழ்ச்சியின் தொடக்க பாடலாக 1966 வெளிவந்த அன்பே வா திரைப்பட பாடல் வருகிறது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கேரளா வண்டல்மேடு ஜமால்.

அந்த இனிய பாடல் உங்கள் மனதின் பக்கம் வந்து சென்று நேரம் 1:07 இணைந்திருக்கிறோம் உங்கள் நெஞ்சில் நிறைந்தவையோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 1960 வெளிவந்த இரும்பு திரைப்பட பாடல் வருகிறது. எஸ் வி வெங்கட்ரமன் இசையில், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வரிகளில். பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி லீலா. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் தேனி, ராசிங்காபுரம், மாயாண்டி, மஞ்சமலை, செம்புலி, பூங்கொடி, செந்தமிழ்.

0: இது என்றென்றும் உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பலை கோடை பண்பலை. 100.5 சொல்லும் நேரம் 1:11.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: நீ பொண்ணு மாதிரியே இருந்த, அப்படியே பையனா மாறிட்ட, மண்டலா கொழும்புதுரா எனக்கு.
6: பென்ஸ் மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி வெட்டு நடை போடுகிறது.
0: நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1964 வெளிவந்த வேட்டைக்காரன் திரைப்பட பாடல் வருகிறது. கே.வி. மகாதேவன் இசையில், கவியரசு கண்ணதாசன் வரிகளில். பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சௌந்தரராஜன், பி. சுசீலா. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் பெருந்துறை, திருவாச்சி, சினியம்பாளையம், சோமசுந்தரம், ஜானகி, ரஞ்சித்.

0: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நேரம் 1:17 இணைந்திருக்கிறோம் உங்கள் நெஞ்சில் நிறைந்தவையோடு. அன்பு நேர்களே, உங்கள் விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பெயரோடு இடம்பெற வேண்டுமா? எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர், நெஞ்சில் நிறைந்தவை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல் 624-1-01 என்ற முகவரிக்கு. நிகழ்ச்சியில் இனி 1965 வெளிவந்த காக்கும் கரங்கள் திரைப்பட பாடல் வருகிறது. கே.வி. மகாதேவன் இசையில், பாலியின் வரிகளில். பாடலை பாடியிருக்கிறார்கள் டி.எம். சௌந்தரராஜன், பி.சுசீலா. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கரூர் உழவர் சந்தை, முகமது இப்ராஹிம், ஹாஜிரா பேகம், சாகுல், தாஜ் நிசா, நஜ்மு நிஷா.

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
3: கூடை பண்பலை 100.5. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
4: ஒரு 1:22 நாம் இணைந்திருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியோடு. இனி 1963 வெளிவந்த இது சத்தியம் திரைப்பட பாடல் வருகிறது. விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், கவியரசு கண்ணதாசன் வரிகளில். பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேலூர், கோட்டநத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன், ரிஷி கிருஷ்ணா, சாம்ராஜ், மகிழரசன், சுதர்ஷன்.

0: அன்பு மனங்களின் சங்கமம்.
1: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா,
0: ஆசை பாடல்களின் இசைவனம்.
1: எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிர்தில்லானா,
0: கோடை பண்பலை நுறுபுளியைந்து
1: இசையின் ஸ்வரங்கள் தேனா.
0: நமது மக்களின் நாடு நாளும் உங்களை நாடி
1: இசைக்கும் குயில் நீதானாவா.
2: கொடை பண்பலை நூறுபுளை ஐந்தில் இதுவரை கேட்டோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
3: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
4: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
3: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
4: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: அன்பு நேயர்களே, நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் இடம்பெற வேண்டுமா? எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் நெஞ்சில் நிறைந்தவை பகுதி பண்பலை வானொலி கொடைக்கானல் 624101 என்ற முகவரிக்கு. நிகழ்ச்சியில் இனி 1974 வெளிவந்த என் மகன் திரைப்பட பாடல் வருகிறது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கவியரசு கண்ணதாசன் வரிகளில் பாடலை பாடி இருக்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கமலாபுரம் ராஜேந்திரன், லலிதா, ஜீலா, ராம் பிரசாத், சித்ரா பாரதி, முருகன்.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
5: காவிய கானங்களை காற்றலையில் தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. சொல்லும் நேரம் பிற்பகல் 1:35. நிகழ்ச்சியில் இனி 1975 வெளிவந்த பல்லாண்டு வாழ்க திரைப்பட பாடல் வருகிறது. KV மகாதேவன் இசையில், புலமை பித்தன் வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் வாணிஜெயராம். விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கிருஷ்ணகிரி, கங்காவரம், தேன்மொழி, ரமேஷ், கோகுல்.

அன்பு நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு வரவிருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி விருதுநகர் மாவட்டம் லிங்க் ரோடு ஜெயசேகர் அவர்களின் பாடல் தொகுப்போடு வலம் வர இருக்கிறது. 1:39 இணைந்திருக்கிறோம் உங்கள் நெஞ்சில் நிறைந்தவையோடு. நிகழ்ச்சியில் இனி 1966 வெளிவந்த நாம் மூவர் திரைப்பட பாடல் வருகிறது. இசை எஸ்எம் சுப்பையா நாயுடு, பாடலுக்கான வரிகள் கவிஞர் வாலி, பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் பழைய தர்மபுரி, சுதா, சத்யராஜ்.

0: என்னப்பா பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்க, என்ன எதுவும் பிரச்சனையா?
1: அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, கலக்கல் பண்ற ஆளுகிட்ட போய் பிரச்சனையை கிளப்பிட்டு வந்துட்டாங்க.
0: என்ன பிரச்சனையை கிளப்புறாங்களா?
1: அதாவதுங்கய்யா, கலக்கல்ல வித்தியாசம் கேட்கும் போதெல்லாம் அவங்க கையை பிடிச்சி வச்சிருக்காங்க.
0: ஏற்கனவே அவங்களுக்கும் நமக்கும் வாக்கிய தகராறு இருக்கு, இதுல இது வேறையா? ஏப்பா தம்பி, அவங்க கையை பிடிச்சி இழுத்தையா?
2: என்ன கையை பிடிச்சி இழுத்தியா?
0: அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சி இழுத்தையாப்பா?
2: என்ன கையை பிடிச்சி இழுத்தியாப்பா?
0: ஏன் தம்பி, மாமனும் மாப்பிளையும் கலக்கல்ல இருக்கும் போது கையை பிடிச்சி இழுத்தையா?
2: என்ன கையை பிடிச்சி இழுத்தியா?
0: ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் நமக்கும் வாக்கிய சண்டை இருக்கு.
2: என்ன வாக்கிய சண்டை இருக்கு?
0: ஏன், நான் கரெக்டா பேசுறேனா?
1: சரி தங்க.
0: அவங்கள நீ கையை பிடிச்சி இழுத்ததுனால புதுசா ஊருக்குள்ள தகராறு வரும்.
2: என்ன தகராறு வரும்?
0: ஏயா, நான் கரெக்டா பேசுறேனா?
1: கரெக்ட்ங்கய்யா.
0: ஊரை விட்டு.
2: என்ன ஊரை விட்டு?
0: வித்தியாசம் கேட்ட ஆளுகளை கையை பிடிச்சி இழுத்தையா?
2: என்ன கையை பிடிச்சி இழுத்தியா?
0: ஏய், நான் பேசுறது உனக்கு புரியுதா? கையை பிடிச்சி இழுத்தியாடா?
2: என்ன கையை பிடிச்சி இழுத்தியாடா?
0: கையை பிடிச்சி இழுத்தியாடா? கையை பிடிச்சி இழுத்தியாடா?
3: உங்கள் கோடை பண்பலை 100.5 சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு கலக்கல் வண்ணத்தோரிகை.
4: சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டெய்ன் பண்ணு.
3: 1:45 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1967 வெளிவந்த இரு மலர்கள் பட பாடல் வருகிறது. MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் TM சௌந்தரராஜன். விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் திண்டுக்கல் பாரதிபுரம், JJ நகர் ஜெயந்தி, ஜெயந்தி பாஸ்கர், லக்ஷ்மி, சுப்பிரமணி, தட்சிணாமூர்த்தி.

பதனி சனித தனத ஜம் தப ஜுனத ஜம் ஜம் பதனி பதப ஜம் தஜம் பவதனகு ஜம் ஜம் சமபதீம் தகிட நிதம ஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரிணி ததரித ஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிரித தன தாப ஜனும் தரிகம பதனி சாரிகதி நீதம்

நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி 1962 வெளிவந்த ஆலயமணி திரைப்பட பாடல் வருகிறது. விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கவியரசு கண்ணதாசன் வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன். விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் தஞ்சாவூர் மணிமுத்து, ஷாஜிரா, காதர் சுல்தான், ஜின்னா.

நினைவில் நின்ற கானங்களை உங்கள் நெஞ்சம் இனிக்க தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் உங்கள் நெஞ்சம் நிறைக்க வரும் நாளை பிற்பகல் 1 மணிக்கு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் மகேஸ்வரி.

அன்புநேர்களே, இன்னும் 15 நிமிடங்களில் வரவிருக்கிறது பொன்னியின் செல்வங்கள். 100.5 இனி கேட்கலாம் ஆங்கில செய்தியறிக்கை டெல்லி அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: சோதிடர் அப்போதுதான் மாலை வேளை பூஜைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இவனை பார்த்ததும்,
1: வாப்பனே, வானர்குலத்து வல்லத்தரகன் தானே
0: என்றார். ஆம் சோதிடரே, உம் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் உம்முடைய ஞாபக சக்தி பிரமாதம் என்றான் வந்தியத்தேவன்.
1: தம்பி, ஜோதிட சாஸ்திரம் பயில்வதற்கு ஞாபக சக்தி மிக அவசியம். கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசைகள், புக்திகள், யோகங்கள் இவை லட்சம் விதமான சேர்க்கை உள்ளவை. அவ்வளவையும் மனதில் வைத்துக்கொண்டு வருஷம், மாதம், நாள், நாழிகை, வினாடி ஒரு வினாடியில் நூறில் ஒரு பங்கு நேரம் இவ்வளவையும் கணக்கிட்டு பார்த்தல்லவா சொல்ல வேண்டும்? போகட்டும், என் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் என்றாயே, அதன் பொருள் என்ன? நான் உனக்கு சொன்னது ஒன்றும் பலிக்கவில்லையோ?
0: அதையும் உங்கள் ஜோசியத்திலேயே கண்டுபிடித்துக் கொள்ள வழி இல்லையா?
1: உண்டுண்டோ, ஜோசியத்தினாலும் கண்டுபிடிக்கலாம், ஊகத்தினாலும் கண்டுபிடிக்கலாம். உனக்கு நான் கூறியவை பலித்துத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீ திரும்பவும் இந்த குடிசைக்குள் வருவாயா?
0: ஆமாம் ஆமாம், உம்முடைய சோதிடம் பலிக்கத்தான் செய்தது.
1: அப்படி சொல்லு, எந்த விதத்தில் பலித்தது அப்பனே?
0: நீர் எனக்கு சொன்னது அப்படியே பலித்தது. நீ போகிற காரியம் நடந்தால் நடக்கும், நடக்காவிட்டால் நடக்காது என்றீர். அந்தப்படியே நடந்தது. நடந்தது என்று நான் சொல்வது கூட பிசகு. என்னை கண்ட உடனேயே ஓட்டம் பிடித்து ஓடிற்று.
1: தம்பி, நீ பெரிய வேடிக்கைக்காரனாயிருக்கிறாய்.
0: உண்மையான வார்த்தை. நான் வேடிக்கைக்காரன்தான், அத்துடன் கொஞ்சம் கோபக்காரன்.
1: இந்த குடிசைக்குள் வரும்போது கோபத்தை வெளியில் மூட்டை கட்டி வைத்துவிட்டு வர வேண்டும்.
0: அப்படி செய்யலாம் என்றுதான் பார்த்தேன். ஆனால் உம்முடைய சீடனை வீட்டு வாசலில் காணவில்லை. கோப மூட்டையை திண்ணையில் வைத்தால் யாராவது அடித்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்கிறது என்று உள்ளே கொண்டு வந்து விட்டேன். உம்முடைய சீடன் எங்கே சோதிடரே? போன தடவை அவன் என்னை வாசலில் தடுத்து நிறுத்த பார்த்தது அப்படியே நினைவில் இருக்கிறது.
1: இன்றைக்கு ஐப்பசி அம்மாவாசை அல்லவா, அதற்காக அவன் கொள்ளிடக்கரைக்கு போயிருப்பன்.
0: அமாவாசைக்கும் கொள்ளிடக்கரைக்கும் என்ன சம்பந்தம்?
1: கொள்ளிடக்கரையில் காலாமுகர்களின் மகா சங்கம் இன்று நடைபெறுகிறது. என் சீடன் காலாமுகத்தைச் சேர்ந்தவன்.
0: சோதிடரே, நான் சைவ மதத்தையே விட்டுவிடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.
1: விட்டுவிட்டு
0: உமது சிநேகிதர் ஆழ்வார்க்கடியார் நம்பி இருக்கிறாரே,
1: திருமலையை சொல்லுகிறாயாக்கும்.
0: ஆம், அவரிடம் தீட்சை பெற்று உடம்பெல்லாம் நாமத்தை போட்டுக்கொண்டு வீர வைஷ்ணவனாகிவிடலாம் என்று உத்தேசிக்கிறேன்.
1: அது ஏன் அப்படி?
0: காலாமுகச் செய்வர்கள் சிலரை பார்த்தேன். இங்கே வருகிற வழியிலே கூட பார்த்தேன். அவர்களையும் அவர்கள் வைத்திருக்கும் மண்டை ஓடுகளையும் பார்த்த பிறகு சைவத்தை விட்டுவிடலாம் என்று தோன்றுகிறது.
1: தம்பி, இத்தனையோ போர்க்களங்களை பார்த்திருக்கும் உனக்கு மண்டை ஓடுகளைக் கண்டு என்ன பயம்?
0: பயம் ஒன்றுமில்லை, அருவறுப்புத்தான். போர்க்களத்தில் பகைவர்களை கொல்வதற்கும் மண்டை ஓடுகளை மாலையாக போட்டுக்கொள்வதற்கும் என்ன சம்பந்தம்?
1: உன்னுடைய எஜமானர் ஆதித்த கரிகாலர் வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து ஊர்வலம் விடவில்லையா?
0: அவர் ஏதோ சபதம் செய்திருந்தபடியால் அவ்விதம் செய்தார். அதற்காக பிறகு எவ்வளவோ வருத்தப்பட்டார். அவர் கூட மண்டை ஓட்டை மாலையாக போட்டுக்கொள்ளவில்லையே, கையிலும் எடுத்துக்கொண்டு திரியவில்லையே. காலாமுகர்கள் எதற்காக இப்படி செய்கிறார்கள்?
1: வாழ்க்கை அனிச்சியம் என்பதை மறந்து விடாமல் இருப்பதற்காக அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். நீயும் நானும் திருநூறு பூசிக்கொள்கிறோமே, அது மட்டும் என்ன? இந்த மனித உடம்பு நிலையானது அல்ல, ஒரு நாள் சாம்பலாகப் போகிறது என்பதை மறந்து விடாமல் இருப்பதற்காகத்தானே திருநீர் பூசிக்கொள்கிறோம்.
0: மனித தேகம் மனித்தியம் என்பது சரிதான். இது எரிந்து சாம்பலாகும் அல்லது மண்ணோடு மண்ணாகும். சிவபெருமானுடைய திருமேனி அப்படி அல்லவே? பரமசிவன் ஏன் கையில் மண்டை ஓட்டை வைத்திருக்கிறார்?
1: தம்பி, சிவபெருமானுடைய கையில் உள்ள மண்டை ஓடு ஆணவத்தை குறிக்கிறது. ஆணவத்தை வென்றால் ஆனந்த நிலை ஏற்படும்.

0: ஓடும் என்பதை காட்டுகிறது. சிவபெருமான் கையில் மண்டை ஓட்டுடன் அனந்த நடனம் செய்கிறார் அல்லவா? மண்டை ஓடு எப்படி ஆணவத்தை குறிக்கும்? எனக்கு தெரியவில்லையே.
1: உனக்கு தெரியாதது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது தம்பி. மண்டை ஓடு ஆணவத்தை குறிப்பது எப்படி என்பதை மட்டும் இப்போது தெரிந்து கொள். பிரம்மதேவனும் திருமாலும் ஒரு சமயம் கர்வம் கொண்டார்கள். நான் பெரியவன், நான் பெரியவன் என்று சண்டையிட்டார்கள். சிவன் அவர்களுக்கு நடுவில் வந்தார். என்னுடைய சிரசை ஒருவரும் என்னுடைய பாதத்தை ஒருவரும் கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள், யார் பார்த்துவிட்டு முதலில் வருகிறாரோ அவர்தான் உங்களில் பெரியவர் என்றார். மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு சிவனுடைய பாதங்களை பார்ப்பதற்காக பூமியை குடைந்து கொண்டு சென்றார். பிரம்மா அன்னப்பறவையின் உருக்கொண்டு வானத்தில் பறண்டு சென்றார். திருமால் திரும்பி வந்து சிவனுடைய அடியை காண முடியவில்லை என்று உண்மையை ஒப்புக்கொண்டார். பிரம்மா திரும்பி வந்து சிவனுடைய முடியை பார்த்துவிட்டதாக பொய் சொன்னார். அப்போது சிவன் பிரம்மாவுக்கு இருந்த 5 தலைகளில் ஒன்றை கிள்ளி எடுத்து அவரை தண்டித்தார். ஆணவம் காரணமாக பிரம்மா சண்டையிட்டு பொய் சொன்னபடியால் அவருடைய தலை ஆணவத்துக்கு சின்னமாயிற்று.
0: வந்தியத்தேவன் எதையோ நினைத்து கொண்டவன் போல இடியடி என்று சிரித்தான்.
1: என்னத்தை கண்டு இப்படி சிரிக்கிறே தம்பி?
0: ஒன்றையும் கண்டு சிரிக்கவில்லை, ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது, அதனால் சிரித்தேன்.
1: அது என்ன விஷயம்?
0: ரகசியம் ஒன்றும் இல்லையே.
1: ரகசியம் என்ன?
0: பிரம்மாவை தண்டித்தது போல என்னையும் தண்டிப்பதாயிருந்தால் குறைந்தபட்சம் 10,000 தலையாவது எனக்கு இருந்தால்தான் சரி கட்டி வரும். அதை எண்ணித்தான் சிரித்தேன்.
1: அத்தனை பொய்கள் சொல்லுகிறார்க்கோ?
0: ஆம் சோதிடரே, அது என் ஜாதக விசேஷம் போல இருக்கிறது. பொன்னியின் செல்வரை சந்தித்த பிறகு உண்மையே சொல்வதென்று தீர்மானித்திருந்தேன். ஒரு தடவை ஒரு முக்கியமான உண்மையையும் சொன்னேன். அதை கேட்டவர்கள் நகைத்தார்கள், ஒருவரும் நம்பவில்லை.
1: ஆம் தம்பி, காலம் அப்படி கெட்டு போய்விட்டது.
2: இந்த நாளில் பொய்யையே ஜனங்கள் நம்புவதில்லை, உண்மையை எப்படி நம்ப போகிறார்கள்?
0: உம்முடைய சோதிடத்தின் கதியும் அப்படித்தானாக்கும்.
2: சோதிடரே,
0: இளவரசர் அருள்மொழிவர்மரை பற்றி நீர் கூறியது நினைவிருக்கிறதா? வானத்திலே வடதிசை அடிவாரத்தில் நிலைத்து நின்று ஒளிரும் துருவ நட்சத்திரம் போன்றவர் பொன்னியின் செல்வர் என்று நீர் சொல்லவில்லையா?
1: சொன்னேன். அதனால் என்ன?
0: அவரை பற்றிய செய்தியை நீர் கேள்விப்படவில்லையா?
1: கேள்விப்படாமல் எப்படி இருக்க முடியும்? நாடு நகரமெல்லாம் அதே பேச்சாகத்தானே இருக்கிறது.
0: துருவ நட்சத்திரம் கடலில் மூழ்கிவிட்டதென்று நீர் கேள்விப்பட்டதுண்டா?
1: துருவ நட்சத்திரம் கடலில் மூழ்காதே, ஆனால் அந்த நிலை குலையா நட்சத்திரத்தையும் மேகங்கள் சில சமயம் மறைக்கலாம் அல்லவா? இன்றைக்கு கூட வடதிசையில் மேகங்கள் குமுறுகின்றன. இன்று இரவு நீ எவ்வளவு முயன்றாலும் துருவ நட்சத்திரத்தை காண முடியாது. அதனால் அந்த நட்சத்திரம் இல்லாமல் போய்விடுமே.
0: அப்படியா சொல்கிறீர்? பொன்னியின் செல்வரை பற்றிய உண்மையான செய்தி ஏதாவது உமக்கு தெரியுமா?
1: எனக்கு எப்படிப்பா தெரியும்? நீதான் அவருடன் கடைசியாக கடலில் குடித்தாய் என்று பேச்சாயிருக்கிறது. தெரிந்திருந்தால் உனக்கல்லவா தெரிந்திருக்க வேண்டும்? உன்னை கேட்கலாம் என்று எண்ணி இருந்தேன்.
0: வந்தியத்தேவன் பேச்சை மாற்ற விரும்பி, சோதிடரே, வால் நட்சத்திரம் எப்படி இருக்கிறது என்று வினவினான்.
1: மிக மிக நீளமாக பின்னிரவு நேரங்களில் தெரிகிறது. இனிமேல் நீளம் குறைய வேண்டியதுதான். தூமகேட்டுவினால் விபத்து ஏதும் ஏற்படுவதாயிருந்தால் அதிசீக்கிரத்தில் அது ஏற்பட்டாக வேண்டும். கடவுளே, ராஜகுலத்தில் யாருக்கு என்ன நேரிடுமோ என்னவோ என்றார் சோதிடர்.
0: வந்தியத்தேவனுடைய உள்ளம் அதிவேகமாக அங்குமிங்கும் பாய்ந்தது. தஞ்சையில் பாரிசவாயு பீடித்து படுத்த படுக்கையாயிருக்கும் சுந்தர சோழரும், நாகைப்பட்டினத்தில் நடுக்கு சுரம் வந்து கிடக்கும் பொன்னியின் செல்வரும், கடம்பூர் மாளிகையில் நந்தினியை சந்திக்கப் போகும் ஆதித்த கரிகாலரும், ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு மக்களின் கோபத்துக்கு பாத்திரமாகியிருக்கும் மதுராந்தகரும், கையில் கொலைவாளை வைத்து கொண்டு கொஞ்சும் நந்தினியும் அவனுடைய உள்ளத்தில் வரிசையாக பவனி வந்தார்கள். அதெல்லாம் போகட்டும் ஜோதிடரே, ராஜகுலத்தாரின் விஷயம் நமக்கென்னத்திற்கு? நான் இப்போது மேற்கொண்டு போகும் காரியம் எப்படி முடியும் அது சொல்லுங்கள்.
1: முன்னே உனக்கு சொன்னதைத்தான் இப்போதும் சொல்ல வேண்டியிருக்கிறதப்பன. எத்தனையோ விபத்துக்கள் உனக்கு வரும், அவற்றையெல்லாம் வெற்றி கொள்வதற்கு எதிர்பாராத உதவி கிடைக்கும்
0: என்றார் சோதிடர். இப்போது வாசலில் வந்து கொண்டிருப்பது விபத்தா உதவியா என்று வந்தியத்தேவன் எண்ணமிட்டான். ஏனென்றால் அந்த சமயம் வாசலில் ஆடவர்களின் குரல்களுடன் பெண்களின் குரல்களும் கேட்டன. இருவரும் வாசற்புறத்தை நோக்கினார்கள்.

0: மறுநிமிடம் வானதி தேவியும் அவளுடைய பாங்கியும் உள்ளே வந்தார்கள். வந்தியத்தேவன் எழுந்து நின்று மரியாதையுடன், தேவி மன்னிக்க வேண்டும், தாங்கள் இங்கே வரப்போகிறீர்கள் என்று தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் என்றான்.
1: ஐயா, என்னிடம் ஏன் அவ்வளவு கோபம்? தங்களுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்
0: என்ற குடும்பாளூர் இளவரசியின் தீனமான குரல் வந்தியத்தேவனை உருக்கிவிட்டது. இந்த பெண்ணிடம்தான் உண்மையில் எதற்காக கோபம் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. பூங்குழலி ஒரு கணம் அவன் மனக்கண் முன் வந்து மறைந்தாள். அவளுக்காக இந்த பெண்ணிடம் கோபம் கொள்ளுவது என்ன நியாயம்?

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: குதிரை மேலிருந்து வந்தியத்தேவன் பார்த்த பல்லக்குல வானதி இருந்தது தெரிஞ்சு போயிட்டது. இருந்தாலும் சோதிடர் வீட்டுக்குள்ளாவ வந்ததும் தனக்கே உரிய நகைச்சுவுடன், தாங்கள் இங்கே வரப்போகிறீர்கள் என்று தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன்னு சொன்னான். பூங்குழலியின் காரணமா அவ மேல வந்தியத்தேவன் கோபம் கொண்டிருந்தான் அல்லவா? சூதுவாது அறியாத வானதிக்கு இதுவே வருத்தம் தந்துடுச்சு. அவளுடைய இனிய சுபாவத்தை பார்த்திருக்கிற வந்தியத்தேவனும் தான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு உணர்றான். இலங்கைக்கு போக வந்தியத்தேவன் ஆயத்தமாயிருந்த போது குந்தவையும் இந்த பெண்ணும் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு ரெண்டையும் அப்படியே சொல்லிடுறேன்னு சொன்னதுன்னு நினைவு இருக்கும். ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொன்னதா மட்டும் மாத்திட வேண்டாம்னு வானதி ஒரு குழந்தையை போல கேட்டுக்கிட்டது இப்ப அவன் நினைவுக்கு வந்தது போலும். சில தொடர்களை பத்தி விரிவாக பார்ப்போம். ஐப்பசி அமாவாசை, சூரியனை மையமாக கொண்டு எல்லா கோள்களும் நீள்வட்ட பாதையிலே சுத்தி வருகின்றன அல்லவா? சந்திரன் பூமியும் சுத்தி வர்றதுனால பூமியை பொறுத்தவரை வளர்பிறை தேய்பிறை என்கிற பார்வை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. கணிப்பு வசதிக்காக வானவியல் ஏற்படுத்திக்கிட்ட ராசி சக்கரத்துல ஒண்ணு துலாம். ஐப்பசியில சூரியன் 30 பாகைகள் கொண்ட இந்த வீட்டில் இருப்பதாக கொள்ளப்படுகிறது. இதே துலா ராசியில சந்திரன் சூரியனுடன் இணையும் போது ஒரு குறிப்பிட்ட கோணத்துல, அதாவது அந்த கோணத்துல உள்ளதாக கொள்ளப்படுற நட்சத்திரத்துல சந்திரன் வரும்போது பூமியில் இருப்பவங்களுக்கு சந்திரன் கண்ணுக்கு தெரியாது. சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரங்கள்ல இது பெரும்பாலும் நிகழும். அரிதாக சித்திரை நட்சத்திரத்திலும் நிகழ்வதுண்டு. ஐப்பசி அமாவாசை இதுதான். அனித்யம், நித்தியம் நிலையானது, அனித்யம் நிலை அற்றது. அ என்கிற முன்னோட்டு எதிர்மறை பொருளை தருது. தர்மம் அதர்மம் ஆவது போல ஆணவம் உயிரின் அறிவை மறைச்சு அறியாமையை தருவது. நான் என்கிற அகங்காரம், எனது என்கிற மமக்காரம் ரெண்டையும் உருவாக்கி பற்றை ஏற்படுத்தி பிறவி சுழற்சியில தள்ளுவது இதன் வேலை. வெளியில இந்த மாதிரி விஷயங்களை பத்தி யார் சொல்ல போறாங்க? நேரமானாலும் இங்க கொஞ்ச நேரம் இருந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆழ்வார்க்கடியானுக்கு ஈடு கொடுக்க உதவுமே.
0: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஹாட்டை துடிக்க வைக்கும் பீட்டுகளோடு, ஆட்டம் போட வைக்கும் பாட்டுகளோடு இப்பொழுது வருகிறது டோல் தமாக்கா தோல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத் தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத் தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

இசை பண்பலையாம் நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 11 மணிக்கு இரவு சிறகு. 10 மணிக்கு நினைவே சுகம் இன்று தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக.

0: நீங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரெழுத்து. நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் 1 மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: ஆம் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 பிற்பகல் 3 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம் உயிரெழுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்று விருதுநகர் மாவட்டம் லிங் ரோடு ஜெயசேகர் அவர்களின் தெருவில் வளம் வளருக்குங்க.
2: I think my heart just skipped a beat. Yes, I'm falling in love with you. I need you.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின்
8: பூமக்ஸினர் 27வது
9: உதயநாளை சிறப்பிக்கும் வகையில்

0: வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 மணிக்கு சிறப்பு வென்றார் வந்தார்.
1: ஒரே ஒரு பெயர் தான்
2: கோடை பண்பலை.
1: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
3: வெறித்தனமா இருக்கும்.
4: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம் பாடி
1: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்.
4: கோடை பண்பலை 100.5.
5: எல்லா நாளுமே
1: நல்ல நாள் தான்,
5: எல்லா நேரமும்
1: நல்ல நேரம் தான்.
0: சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
1: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
0: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
6: எத்தனை

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இசை மேகம் 100.5 என்று

0: 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். நாளைய கொடை தென்றல் நிகழ்ச்சியில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை பாரதி அண்ணாநகர் கிராம மக்களோடு ஒரு சந்திப்பு.
4: பல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு நம்ம எழுதியத படிச்சிருக்கோம். பார்க்கணும்னா கொடைக்கானல்ல இந்த பேத்துப்பாறை பகுதியில கீழ்மலை பகுதியில பார்க்கலாம். இங்குதான் 5000 வருடத்திற்கு முந்தைய கற்றுட்டைகளை நம்ம பார்க்கலாம். அதுல ஆடுபுலி ஆட்டம், பரமபத விளையாட்டு, குகை ஓவியங்கள்லாம் நம்ம பார்க்கலாம்.
3: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

வேணிகோபி ஆனந்த். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்படுவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் மற்றும் உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடைய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழக அரசு பாடுபட்டு வருவதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று மாநில நிதியமைச்சர்

திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனி மாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்துக்கு எதிராக டாஸ் வென்ற அயர்லாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

பூந்தமிழ் வணக்கம் நேர்களே. அன்பின் அலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. எப்போது இந்த ஒரு மணி நேரமும் கேட்கலாம் உயிரெழுத்து. அகமும் புறமும் இணைந்திருக்கும் இனிய கானங்களை உங்கள் சுவாசத்தில் சுவாசமாக வீசி, மூச்சினில் முகிழ்ந்தெழும் பூவின் வாசமாக, வண்ணங்களுக்கு 1000 தீட்டி எண்ணங்களை மகிழ்விக்க கோடை பண்பலை 100.5 கேட்போம் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சிறப்பான பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறார் விருதுநகர் மாவட்டம் லிங்க் ரோட் ஜெயசேகர். அவர் தெரிவு செய்திருக்கும் தலைப்பு, கார்மேகம் சூழ்ந்த வானத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் தோன்றி மறையும் விந்தை, இருளை கிழிக்கும் ஒளியில் இயற்கையின் பேரழகை கொடுக்கும் மின்னல் என தொடங்கும் பாடல்களை கொண்டு ஒலிக்கவிருக்கிறது இன்றைய உயிரெழுத்து. கேட்போமா நேயர்களே, இந்த ஒரு மணி நேரமும் ஜொலிக்கும் பாடல்களோடு நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். நேயர் தன்னை பற்றி இவ்வாறாக சொல்லியிருக்கிறார், கொடைக்கானல் வானொலி நிலையத்திற்கு எனது பணிவான வணக்கம். அனைத்து உள்ளங்களையும் மகிழ்வோடு எண்ணி பார்க்கிறேன். நான் ஒரு ஓய்வு பெற்ற வணிக நிறுவனர், நீண்ட காலமாக வானொலி ரசிகர். எனக்கு ஒரே மகள், பேரனுடன் அன்பாக நடந்து வருகிறார்கள். பேரன் சென்னையில் இருக்கிறார். கொடைக்கானல் வானொலியின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எனக்கு பிடித்தது. ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 3 மணிக்கு ஒளிபரப்பாகும் உயிரெழுத்து நிகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்ச்சி. அதனை தெரிவு செய்து மின்னல் எனும் தலைப்பிட்டு சில பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறேன். எனக்காகவும் என் மகள் பேரன் மருமகனுக்காகவும் பாடல்களை நேயரோடு இணைந்து கேட்க விரும்புகிறேன். ஒளியேற்றுங்கள் என சொல்லியிருக்கிறார் நேயர் விருதுநகர் லிங்க் ரோட் ஜெயசேகர். நிகழ்ச்சியில் ஒலிக்க காத்திருக்க முதல் பாடல் விஐபி திரைப்படத்திற்காக. வைரமுத்துவின் பாடல் வரிகள் ஹரிஹரன் சித்ரா இவர்களின் கூட்டணியில் அமைந்த இந்த பாடல் மனதை வருடுகிறது, மட்டுமல்ல மென்மையான காதல் உள்ளங்களையும் கவர்கிறது. ஒலி ஏற்றுங்கள்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156
4: மீடியா மற்றும் அப்டி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி வெட்டு நடை போடுகிறது.
5: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து

0: தயாராகுது. பூமக் சினிமாஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: முந்தி வரும் கவிமுகில் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து. நிகழ்ச்சி ஜெயம் திரைப்படத்திற்காக மனம் அமைதியில்லாத நேரத்தில் இந்த பாடலை கேட்டால் மயிலிறகால் வருவது போல் மிகவும் ஆனந்தமாக இருக்கும். பாடல் வரிகள் தேனில் கலந்த திராட்சை போல் தித்திப்பாக இருக்கும். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நேயர்களோடு இணைந்து கேட்க விரும்புகிறேன் என சொல்லியிருக்கிறார் நேயர்.

கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்து தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சியினை ஷாஜஹான். தன் காதலியின் அழகை வரிகை வரிகளில் வர்ணித்த பாடல். பெண்மையின் தனித்துவமான அழகான இந்த பாடல் மென்மையாக கேட்டு ரசிக்க முடியுமா எனது ஆசையாக.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965 2399.
2: கூடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸின் நல்வாழ்த்துக்கள்.

மின்னல் கீதங்களோடு இது உங்கள் கோடை பண்பலை நொறுப்புள் ஐந்தின் உயிரெழுத்து நிகழ்ச்சியிலே. அமரன் திரைப்படத்திற்காக இந்த திரைப்படம் புதிய காதலின் அத்தியாயம். அதில் ஒலிக்கும் இந்த பாடல் காதலுக்கு சுகம் சேர்க்கும் இதம் தரும் பாடல்.

இதயங்களை வருடும் இணைய காதமாக இது உங்கள் கோடை பண்பலை நூறுபுழியை இந்த தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சியணி மே மாதம்

இதயங்களை வருடும் இணைய காதமாக இது உங்கள் கோடை பண்பலை நூறுபுழியை தந்து கொண்டிருக்கிறது. உயிரெழுத்து நிகழ்ச்சியணி மே மாதம் திரைப்படத்திற்காக காதலின் வழியை அருமையாக மென்மையாக பாடகர் எஸ்பிபி தனது காந்த குரலில் நம்மை தாளாட்டி இருப்பார்.

0: ஆர் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கோடை பண்பலை 100.5 இது உயிரெழுத்து நிகழ்ச்சியணி என்றென்றும் காதல் திரைப்படத்திற்காக. பாடலின் அழகான வரிகள் ஆனந்த வெள்ளத்தில் நான் மூழ்கும் நேரத்தில் என் முச்சிறைக்க வைக்கிறது. மூச்சு முட்டி திண்டாடி இருக்கிறேன். பாடல் பாடிய SVB சித்ராயவர்களின் அற்புத குரல் மனதில் இன்னிசையாக வருடிச் செல்கிறது.

அன்பினலை இது உங்கள் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்து தந்து கொண்டிருக்கிறது. உயிரெழுத்து இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறார் விருதுநகர் மாவட்டம் லிங்க் ரோடு ஜெயசேகர்.

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ண தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: அன்பின் இது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து. இப்போ மாணவர்களே,

மழையில்லா வானத்தில் இடைவிடாமல் தோன்றும் மின்னலின் அழகோடு வளம் வந்து நிறைவு பெறுகிறது. கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தின் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து தந்திருந்தார் விருதுநகர் மாவட்டம் லிங்க் ரோடு ஜெய்சேகர் அவர்களுக்கு பண்பலின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் கலக்கல் கேள்வி. வருமுன் செவி கொடுப்போம் செய்திச் சுருக்கத்திற்கு.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் மற்றும் உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடைய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் தடைக்கு காரணம் மின்சார பற்றாக்குறை அல்ல என்றும் பழைய மின் விநியோக கட்டமைப்புகள்தான் முக்கிய காரணம் என்றும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனிமாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலோ வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.

எட்டு திசையும் இசை மெட்டுக்களை தரும் உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்டு ரசிக்கலாம் வண்ணத்துருகையில் கலக்கல் கேள்வி. கலக்கல் கேள்வி நிகழ்ச்சியில் பங்கு பெற பொதுவான அன்பர்கள் 2442426 சகோதரிகள் 2442429 அறிமுக உள்ளங்கள் 2442424 வரலாம். முன்னிணைப்பிற்கு 0452 இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வண்ணத்துருகையில் கலக்கல் கேள்வி. நிகழ்ச்சியில் மாமன் மாப்பிள்ளை என அளப்பறையோடு இணைகிறார்கள் ஜாண்டி பிரிட்டோ ரவிச்சந்திரன்.

0: என்ன நிக்க மாட்டேங்குது,
1: என்ன
0: சொல்லி கல்யாணம்
1: என்பவள் கரும்பு மாதிரி
0: அப்படின்னு சொன்னா உனக்கு அடியை பத்தி தெரியாது, அது இரும்பு மாதிரிங்கிறது கல்யாணத்துக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சு.
1: என்ன செய்யற மாப்பிள்ள, எங்க அப்பாவோட ஒய்ஃபை பார்த்து நானும் நம்பிட்டேன்.
0: அது யாரு மாமா, உங்க அப்பாவோட ஒய்ஃப்?
1: எங்க அம்மா தாண்டா.
0: அதை ஏன் மாமா இப்படி சுத்தி சுத்தி சொல்ற
1: மாப்பிள்ள? கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தி சுத்தியே வரதாயி போச்சு மாப்பிள்ள.

0: சரி சரி, நடந்த விஷயத்தை கேளு.
1: என்ன இல்ல இவ்வளவு வருத்தம் படுறையே, அதுக்கு என்ன காரணம்?
0: ஒரு 5 லட்சம் ரூபாய கையில கொடுத்து,
1: யாரு
0: உங்க அக்கா கையில கொடுத்து,
1: சரி
0: இத பேங்க்ல போட்டுருமான்னு.
1: என்ன மாமா சொல்ற?
0: அதையும் மேலே இங்கிலையும் பாத்துட்டு, சரிங்க ஓ அக்கௌண்ட்ல போட்டுருமான்னு. சரிங்க பரவாயில்ல, எம்எல் ஒரு ஆசை நம்பிக்கை வந்துருச்சு, என் தம்பி வருமா அவன்கிட்ட கொடுத்து போட சொல்றேன்.
1: சரி
0: வேணா வேணா, நீயே போட்டுரு, உன் தம்பி கொண்டு ஓடிப்பீங்க அப்படின்னு. ஏன் மேல அவன் நம்பிக்கையா? என்னம்மா அப்படி கேட்டு விட்ட? உன்னே நம்பாம வேற யார நம்புறது
1: அப்படின்னு பெரிய ஐசா தூக்கி வச்சிருக்கேன்.
0: ஆமா ஆமா ஆமாப்ல, நான் எடுத்துட்டு ஓடிட்டா அப்படின்னா
1: அப்படி அக்கா கேட்டு.
0: ஆமா, நான் மைண்ட் வாய்ஸ்ல பேசல நினைச்சிட்டு
1: என்ன சொல்லி
0: சத்தம் போட்டு பேசினேன்.
1: என்ன சொல்லிட்டா?
0: எடுத்துட்டு ஓட்டலதான் பரவாயில்லையே, அதனாலதான் 1 லட்சத்துல 5 லட்சம் வரைக்கும் நிக்குது, போக மாட்டேங்கிறியே அப்படின்னு.
1: ஓ, 1 லட்சத்துல இருந்து ஒன்னொன்னா கூட்டிட்டு வந்திருக்கேன், இப்ப கடைசியா 5 லட்சம் கொடுத்துருக்க,
0: போக மாட்டேங்கிறேன். அப்பதான் மாப்பிள அந்த இரும்பு வேலை செஞ்சு.
1: அதான் நான் சொல்றேன்ல, நம்ம நினைக்கிற மாதிரி கரும்பு அப்படின்னு யாராவது சொன்னா அந்த ஆளுகளை கொண்டு வந்து கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிக்க வேண்டியதா.
0: சரி மாப்பிள, எல்லாம் மறுபடியும் சொல்றேன், எங்க அப்பாவோட ஒய்ஃபை பார்த்து நான்
1: நம்பினேன். சுத்தி சுத்தி பேசாத.
0: சரி மாப்பிள, இப்ப சொல்லு, நான் கேக்குறேன்
1: என்னன்னு.
0: இரும்பா கரும்பா இருந்த இந்த மனைவி இரும்பா மாறிட்டான்.
1: சரி,
0: இரும்புக்கும் கரும்புக்கும் என்ன வித்தியாசம்?
1: கரும்புக்கும் இரும்புக்கும் என்ன வித்தியாசம்?
0: ஆமா ஆமா.
1: சரி, இந்த பங்காளிய கூப்பிடுறேன்.
0: சரி சரி சரி,
1: கூப்பிட்டு என்னது? இரும்பு
0: கரும்பு
1: கரும்பு.
0: வாங்க
1: வாங்க. வணக்கங்க.
0: யாரு?
2: வணக்கங்க,
0: சொல்லுங்க.
2: அண்ணன் ஒரு கோவில் என்றா, தங்கை ஒரு தீபம் என்றோ.
1: தங்கச்சி யாரு? கோம.
2: கரூர் மாவட்டம் நெருந்து அருதை பேசுறேன். நல்லா
0: இருக்கு. ஓ அப்படியா?
1: பாத்தீங்களா,
0: அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு அருமையான வயசு. ஏன் மாப்பிள, நம்ம ஒரு வித்தியாசமா? மனைவி ஒரு கோயில் என்றார், குழந்தையா ஒரு
1: தெய்வம்
0: ஒரு.
1: நல்லா இருக்கு மாமா இந்த பாட்டு. இவ்வளவு நாளா நீ இந்த பாட்டை ஒழிச்சு வச்சிருந்துருக்க.
0: சரி மாப்பிள, சரி மாப்பிள, சொல்லுங்க, கரும்புக்கு இரும்புக்கு என்ன வித்தியாசம்?
2: கரும்பு
1: இரும்பு சக்கரை.
0: சந்தோஷம், நாங்க அடுத்த ஒருத்தர் வழி கொடுக்கறோம்.
1: வணக்கங்க, யாருங்க?
3: பங்காளிக்கு மாமாவுக்கும் வணக்கம்.
0: சொல்லுங்க
1: யாரு?
3: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே கே என்கின்ற கருப்பண்ணன்.
0: கருப்பண்ணன் சொல்லுங்க அண்ணன்.
3: ம்,
0: கரும்புக்கும் இரும்புக்கும் என்ன வித்தியாசம் அண்ணன்?
3: மாமா, அடி கரும்பு நுனி கரும்புன்னு இருக்கு.
0: ஆஹா, அடி இரும்பு நுனி இரும்பு
1: அப்படி கிடையாது,
0: அடி இரும்பு இருக்கு.
3: கரும்பு தின்ன கூலி கேக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: கரும்பு தின்ன கூலி வேணுமா,
1: இரும்பு தின்ன கூலி வேணுமான்னு கேட்க மாட்டாங்க மாமா.
0: சரி சரி, அப்ப நாங்க ஒரு கரும்பு சூஸ் குடிக்கிறோம்.
1: என்ன சூஸ்?
0: கரும்பு சூஸ்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9996552399.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: நீ பொண்ணு மாதிரியே இருந்த, அப்படியே பையனா மாறிட்ட, மண்டலம் கொழும்புதுரா எனக்கு.
11: பெட்ஸ் மீடியா மற்றும் அம்மி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி வெட்டு நடை போடுகிறது.
12: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
3: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக்
2: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
4: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி,
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
7: சாயத்தையாவது
8: போட்டு
7: வணக்கங்க. வாங்க,
8: யாருங்க
7: சொல்லுங்க,
8: என்னங்க நீங்க
7: கிளப்புங்கள்.
8: ஆமாங்க,
7: அவ்வளவுதான். அவர்
8: ஏதோ
7: சூசு சாப்பிட்டு வருவாரு. வணக்கம்,
8: வாங்க.
9: வணக்கம் சார், மாமாவுக்கு பங்காளிக்கு வணக்கம்.
7: யாரு?
9: சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் மாங்குளிலிருந்து எஸ் கண்ணன்.
7: கண்ணன் தானா? ஏன் அப்படி டங்கு சிலிப் ஆகுது?
8: வேற ஒண்ணும் இல்ல மாமா, திக்குமுக்கு கேள்வி. அப்படி
7: சொல்லுங்க, இரும்புக்கும் கரும்புக்கும் என்ன வித்தியாசம்
9: சொல்றேன் மாமா.
7: இரும்புல பல விஷயங்கள் செய்யலாம், கரும்புல வெள்ளம் தயார் பண்ணலாம்.
8: எழுதிக்கிறேன், எல்லாத்தையும் எழுதிக்கிறேன்.
7: அடுத்து ஆறு வரும்போது பார்த்து சொல்லிக்கலாம். வாங்க வாங்க வாங்க.
8: வணக்கங்க,
7: யாருங்க
8: சொல்லுங்க. தங்கக்குட்டி யாரு?
10: நிதீஷ்.
8: என்ன படிக்க, பள்ளிக்கூடத்துக்கு போலயா இன்னைக்கு?
10: விடுமுறை.
7: சரி,
8: பாத்தீங்களா,
7: சொல்லுங்க, இந்த இரும்புக்கும் கரும்புக்கும் என்ன வித்தியாசம்
8: நிதீஷ்?
7: வணக்கம்,
8: யாருங்க?
10: செந்தரும்பு தங்க கட்டின்னு அதை விட ரகசியம் படத்துல பாத்துருக்கு.
8: செவ்விரும்பு
10: இரும்பு திரைங்கிறது படம் இருக்கு.
7: சரி,
8: கரும்பு திரை கிடையாது. அடுத்து
7: கரும்பு மனிதன் இல்ல,
8: கிடையாது.
7: அவர் சொல்லிக்கே இருப்பாரு, அடுத்த ஆண்டு வார்த்தை தானே, அடுத்து வாய்ப்பு தர
8: முடியும்.
7: அடுத்த ஆண்டு வாரு. வணக்கம்,
8: யாருங்க?
7: என்ன
10: சொன்ன?
8: ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஏய் பங்காளி முத்துராமன்,
7: ஏங்க ஒன்னையும் என்னையும் வச்சு ஊர் சனம் கும்மி அடிக்குதா? அவ்வளவுதான், என் வீட்டுக்காரி தெரிஞ்ச கொண்டே விடுவா.
10: கரும்பு சக்கரை இருக்குது,
8: இரும்பு சக்கரை

0: முடியாது.
1: இப்ப தொடர்ந்து அந்த பாட்டு கன்யூ பண்ணிட்டே இருக்குங்க, நாங்க அடுத்த ஆண்டு பாக்குறேன். வாங்க
0: வணக்கங்க.
1: வாங்க. யாரு
0: தங்கச்சி?
1: பரமேஸ்வரி. சொல்லுங்க பரமேஸ்வரி.
2: கரும்பு
1: சாறு.
0: இரும்பு சாறு கிடையாது.
2: அடுத்து
1: இரும்பு ஆலை இருக்கு.
0: அடுத்து
1: வசந்தம் நகர்.
0: சரி.
1: சாகுல் அமீது, அதாவது மனவை சாகுல் அமீதுன்னு சொல்லுவாங்க. கரும்புக்கு இரும்புக்கு என்ன வித்தியாசம்?
0: என்ன வித்தியாசம்?
1: இரும்ப உருக்கலாம்,
0: கரும்ப உருக்க முடியாது.
1: கரும்ப கடிக்கலாம்,
0: இரும்ப கடிக்க முடியாது.
1: கரும்ப எறும்பு சாப்பிடும்,
0: இரும்பு கரும்பு சாப்பிடாது.
1: இரும்பு சத்து இருக்கு.
0: எறும்பு கரும்பு சத்து? கரும்பு சத்து கிடையாது.
1: இரும்பு கட்டில் இருக்கு.
0: கரும்பு கட்டில் கிடையாது.
1: இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம்.
0: கரும்பு கோட்டை கரட்டு சிங்கம் படம் கிடையாது.
1: இரும்பு திரை.
0: இரும்பு கரும்பு திரை இல்லாம.
1: இரும்பு குதிரை இருக்கு.
0: கரும்பு குதிரையும் கிடையாது. மாமா,
1: கட்டி கரும்பே கண்ணான்னு பாட்டு.
0: கட்டி இரும்பே கண்ணா இல்ல
1: பாட்டு. அவ்வளவுதானா?
0: இருக்கிற வரைக்கும்
3: செய்கிறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும்.

0: சேவை சமூக சேவைன்னு சொல்லிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறீங்களே, அப்படி என்னடா பண்றீங்க?
1: ஏ கிழவி, விவரம் புரியாம பேசாத. டேய், என்னடா பேசாம இருக்கீங்க, எடுத்து விட்டுங்கடா.
2: பாலிப பையன் வயது பொண்ணையும் காதல் பண்ணின ஜோடிகளுக்கெல்லாம்
3: கல்யாணம் பண்ணி வைப்போம்.
2: கல்யாணம் பண்ணின அன்னைக்கு ராத்திரி
3: செஞ்சு வைப்போம்.
2: இவங்க கண்டபடி பெற்று கஷ்டப்படாம
3: கட்டுப்பாடு பண்ணுவோம்,
2: குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவோம்.
0: என்ன மாதிரி கேள்விக்கு என்னடா பண்ணுவீங்க?

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
7: கூடை பண்பலை 100.5. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள். கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன் சன்ரீஸ்
7: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்,
10: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
11: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக்
10: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
12: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன் சன்ரீஸ்
7: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்,
10: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
11: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக்
10: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: என்ன மாமா
1: சொல்லு மாப்பிள்ள,
0: என்ன அக்காவுக்கு ஏதோ உடம்புக்கு முடியலன்னு கேள்விப்பட்டேன்.
1: மாப்பிள்ள ஒரு வாரமா சொல்லிக்கே இருந்தா,
0: சரி
1: உடம்பு சரியில்லை டாக்டரை பார்க்கணும்னா சரி வா அவன் டாக்டர் கூட்டு போய்
0: சரி
1: டாக்டர் பார்த்துட்டு அந்த சின்ன பிள்ளை
0: இருக்குங்கல்ல
1: பில் எழுதி குடிச்சு உள்ள போச்சு.
0: சரி
1: உள்ள போயிட்டு வந்தா டாக்டர் என்னமா சொன்னார்னு
0: கேட்டேன். விசாரிச்சு அன்போட விசாரிச்சு
1: அன்போட கேட்டேன். ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க நீங்க, அதனால வந்து நீங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிக்கிறாரு.
0: சரி
1: அத்தோட விட்டா பரவாயில்ல, மைண்ட் ரிலாக்ஸ்க்காக நீங்க பாரிஸ், மாலத்தீவு, அந்தமான் தீவு இல்ல தாய்லாந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாருங்க.
0: சரி
1: வாமா போலானே உடனே ஆர்வத்துல, எங்க எங்க தாய்லாந்துக்கா இல்ல வேற டாக்டரை பார்க்கலாமா?
0: நீ யாருன்னு தெரியாம கேட்டிருக்க அக்கா,
1: வேற நல்ல டாக்டரா பார்க்கலாம் சொல்லிட்டு இருந்தேன். நீ வீட்டுக்கு போ, ஜாமான் போயிட்டா.
0: சரி
1: வீட்டுக்கு போனோன்னு பல்லு வலிக்குதுமா, வரும்போது மறந்து வாங்கினாமான் போன் அடிச்சேன்.
0: சரி
1: வாராமாப்பிள வந்து இந்த கண்ணில் ஊத்துமல பிதுக்கு மருந்து அதை கொண்டு வராமாப்பிள. ஏ என்னாண்ட
0: நீ
1: தான் கண்ணு வலின்னு சொன்ன? அட பாவி மகளே, பல்லுக்கும் கண்ணுக்கும் வித்தியாசம் தெரியுமா கேட்டேன்
0: அப்படின்னு கேட்டிருக்கேன். நீ இப்ப எங்க வந்திருக்கேன்னு இப்ப எனக்கு தெரியுது.
1: ஒரு லிங்க் கொடுக்க எவ்வளவு நேரம்
0: பாரியா என்ன
1: பாரு சக்தி.
0: இப்ப நம்ம என்ன கேட்கணும்?

0: பல்லுக்கு
1: கண்ணுக்கு என்ன வித்தியாசம்?
0: அதைத்தான் கேட்கலாம். வணக்கங்க.
1: வாங்கம்மா.
0: வணக்கங்க.
1: யாருங்க
0: சொல்லுங்க.
2: நல்லா
1: மாப்பிள்ள சொல்லுங்க. மாப்பிள்ள
0: திருவாச்சி சோமசுந்தரத்துக்கு
1: பிறந்த நாள் வாழ்த்து.

0: பதில் வருமா இல்லை நாங்கள் அடுத்து யாருன்னு பார்த்துக்கிறேன். வாங்க, பிறந்த நாள் சொல்லியாச்சுல,
1: சொல்லியாச்சு,
0: இன்னும் ஒருத்தர் பார்ப்பாங்க.
1: வாங்க, வணக்கங்க.
2: நல்லா
1: இருக்கோம் தங்கச்சி, நீங்க எப்படி இருக்கீங்க
0: சொல்லுங்க.
2: சூப்பரா இருக்கிறமே.
0: கண்ணுக்கும் பல்லுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க.
2: பல்லுக்கும் கண்ணுக்கும்,
0: பல்லு பல்லு
1: பல்லு பல்லு கண்ணு
2: எப்படி
1: கண்ணாக்கு கதிரையில கவரி வரும். எப்படி ரேடியோ கேட்டுட்டே இருக்கிறதுனால
0: மதுல மாப்பிள்ள இதுல விஷயம் பாரு. ஒரு பதில அண்ணன் சொல்லுது, ஒரு பதில மாமாட்ட சொல்லு.
1: பாத்தீங்களா எந்த பதில எங்க சொல்ல.
0: ரொம்ப களைச்சு போயிருக்க, உனக்காக சிகப்பு கலர்ல
3: வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
8: வழங்கிய வண்ணத்துரிகை கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள்.
8: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: வழங்கும் வண்ணத்துரிகை.

0: என்ன ரொம்ப கவலைப்படுற, அப்பப்ப கவலைப்படுற, அப்பப்ப யோசிக்கிற, வர பேசுற
1: இந்த மனைவி காண மனைவி.
0: ஆமா,
1: யாருக்குமே சரியில்லை
0: மாப்பிள்ளை.
1: நாம நினைக்கிற மாதிரி, இந்த ஆண்கள் வந்து விரும்பி நினைக்கிற மாதிரி, உயர்வா நினைக்கிற மாதிரி எந்த மனைவி
0: அமைப்புமே கிடையாது.
1: அதனாலயே பல சண்டை மாப்பிள்ள.
0: என்ன
1: மூன்றாம் நாள் கூட பலமான சண்டை மாப்பிள்ள.
0: சரி, வீட்டுல
1: கோபத்துல ஒரு பாட்டு எடுத்து விட்டேன்.
0: எப்படி
1: எழுதுங்கள் என் கல்லறையில் இவள் இரக்கம் இல்லாதவள் என்று
0: அப்படின்னு
1: கிச்சன் சொல்றான். அவள் எழுத முடியாது, தோற்றம் மறைவு மட்டும் எழுத முடியாது,
0: அதுக்கு மேல இடம் இருக்காது.
1: அவள் எழுதுறதுக்கு இடம் இருக்காது, தோற்றம் மறைவு மட்டும் எழுதுவோம்.
0: ஏமாமா, நம்ம நிலைமை எவ்வளவு மோசமாகும் நினைச்சு கூட பாக்கல.
1: சரி மாப்பிள, ஆறு வாரம் பாரு.
0: வணக்கங்க, யாருங்க?
1: என்ன வித்தியாசம்?
2: பல்லாங்குழி
1: கிடையாது, கண்ணுக்குள்
2: நிலவு படம் இருக்கு.
0: பாத்தீங்களா,
1: இவ்வளவு வரிசையா வந்து
0: நிறைய படம்
1: பாக்கலாம். வாங்க,
0: வணக்கங்க. யாருங்க?
3: மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டத்தம்பட்டி
1: ராதாகிருஷ்ணன். ரொம்ப நாளாகி போச்சு, கடிதம் வர மாட்டேங்குது, எழுதி போடுங்க.
3: கடிதம் எழுத கையில கொஞ்சம் பிரச்சனை.
1: அப்படியா, சரி சரியா சொல்லுங்க.
0: கைய முறுக்கி இருப்பாங்களோ.
3: பாட்டை கேட்ட உடனே நான் தூக்குனவே எந்திரிச்சு கலந்துக்கிறேன்னு. மாமாவையும் தம்பியும் பாக்கணும்னு
1: சொல்லுங்க. கண்ணுக்கும் பல்லுக்கும் என்ன வித்தியாசம்?
3: கண்ணுல வந்து மாலை கண்ணு இருக்கு,
0: மாலை பல்லு.
3: கண்ணு வர போகுதையா ஜான் பிரிட்டோ.

0: பல்லு பட போகுதையா
1: பான் பிரிட்டோ
0: அப்படின்னு இல்ல.
1: சரி அப்புறம்
0: அடுத்து
2: பல்லுல சொத்த பல்லு இருக்கு,
1: சொத்த கண்ணு
0: கிடையாது,
2: பல்லு 32 பல்லு இருக்கு,
1: கண்ணு 2 தான் இருக்கு. மாப்ளா
0: நல்ல வேளை
1: சக்தி தெரிஞ்சுக்கப்பா. அடுத்து வரப்போட காலம் உங்க காலம். சரி அடுத்து ஆண்டு வாப்பா.
0: வணக்கங்க.
2: வணக்கம்ங்க.
1: சொல்லுங்க
0: யாருங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்க. யாரு?
2: யா நாங்க திருச்சி மாவட்டம் தூரங்குறிச்சி கிராம ரசூல் பேசுறேன்.
1: ஓ ரசூல் ஐயாவா, சொல்லுங்க.
2: கோடை பண்பலை உதய தின வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன்.
1: வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. சொல்லுங்க, பல்லுக்கும் கண்ணுக்கும் என்ன வித்தியாசம்?
2: கல் உப்பு இருக்குங்கயா.
1: கல் உப்பு இருக்கு, அது
0: கண்ணு உப்பு கிடையாது.
1: சரி சரி சரி.
0: அடுத்து
2: அரிசியில கல் இருக்குங்கயா.
1: அரிசியில கல் இருக்கும்,
0: கண்ணு இருக்காது. அடுத்து
2: கல் அணை, கல்லணைன்னு ஒரு அணை இருக்குங்கயா.
1: இப்ப நம்ம சொன்னதுக்கே வரல.
0: அவர் என்னன்னா
1: கல்லுக்கும் கண்ணுக்கும் நினைச்சாரு
0: பல்லு அது அப்படின்னு.
1: முடிச்சுக்கலாம்,
0: முடிச்சுக்கலாம்.
1: பிரச்சனை காரணமான கே என் பாளையம் பேசி முத்து அவர்களே
0: என்ன சொல்லிருக்காப்ல,
1: கண்டெய்னர் இருக்கு,
0: பல்டைனர் கிடையாது மாமா.
1: பல்லவி இருக்காங்க,
0: கண்ணவி கிடையாது மாமா.
1: கண்ணாத்தாள்,
0: பண்ணாத்தாள் கிடையாது.
1: பல் பொருள் அங்காடி,
0: கண் பொருள் அங்காடி கிடையாது.
1: கண்மணியே பேசு
0: அப்படின்னு சொல்லுவோம், பல்மணியே பேசு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க.
1: சென்னையில பல்லாவரம் இருக்கு,
0: கண்ணாவரம் கிடையாது.
1: இல்ல கண்ணாமூச்சி ஆட்டம்,
0: பண்ணாமூச்சி ஆட்டம் கிடையாது.
1: கண்டிசன் இருக்கு,
0: பண்டிசன் கிடையாது மாமா.
1: கண்மணி அன்போட,
0: பண்மணி அன்போட காதலி,
1: பல்ல விளக்கலாம்,
0: கண்ணை விளக்க முடியாது மாமா.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965-23999.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
7: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
9: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
8: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபி செட்டிப்பாளையம்.
11: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபி செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபி செட்டிப்பாளையம்,
12: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபி செட்டிப்பாளையம்.
13: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
14: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலைசிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
13: தொடர்புக்கு 9524936156.
8: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
8: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபி செட்டிப்பாளையம்.
11: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபி செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபி செட்டிப்பாளையம்,
12: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
11: காலேஜ் கோபி செட்டிப்பாளையம்.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.

0: ஏமாமா
1: என்னப்பா
0: இந்த திட்டு வாங்குறது அடி வாங்குறது இதெல்லாம் நமக்கே வா எழுதி வச்சிருக்கு.
1: ஏன்
0: என்றைக்குமே அவங்கள நம்ம திட்டினோம், அவங்கள நம்ம சங்கடப்பட்டோம், கோவப்பட்டோம், இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குது.
1: அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு.
0: எங்க
1: முந்தானாலும் ஒக்காவை நான் சர மாதிரி திட்டுவிட்டேன்.
0: என்ன மாமா சொல்கிறேன்,
1: கொஞ்சம் நஞ்சம் இல்லை.
0: இரு மாமா,
1: 10 நிமிஷம் திட்டிருக்கேன்.
0: இரு, நான் நீ தொட்டு பார்த்துக்கிறேன். ஆமாம், நிஜம்தான்.
1: என்ன
0: எப்படி மாமா, அதெல்லாம் நடக்காதே மாமா.
1: வீட்டில் நுழைஞ்சேன்,
0: சரி
1: படு தூங்கி இருந்தா,
0: சரி
1: அப்படியே மொட்டை மாடிக்கு போய்
0: மெதுவா
1: மெதுவா இவ்வளவு கண்டமா திட்டேன். நீ தூங்கி இருந்த மொட்டை போயிட்டு வந்தேன். இல்லங்க, திட்டின மாதிரி கேடுச்சு. ஏதாவது கனவு கொண்டிருப்ப அப்படின்னு
0: அப்படி சமாளிச்சிருக்கேன்.
1: இல்லங்க, நெசமாவே திட்டின மாதிரி கேடுச்சு. அப்படிலாம் திட்ட முடியுமாமா, திட்ட முடியுமா? உனக்குமா கனவுக்கு நினவுக்கு வித்தியாசம் தெரியாம
0: வாழ்ந்துட்டேன்.
1: எடுத்த மாதிரி எந்த வீடு இல்ல. அவையும்
0: பிரமாதமான விஷயம்.
1: வாங்க,
0: வணக்கங்க.
1: சொல்லுங்க.
2: நான் கரூர் மாவட்டம் வெங்கமேட்டில இருந்து உலகநாதன் பேசுறேங்க. நிலையத்தில் உள்ள அனைவருக்கும், மாமா உங்களுக்கும், உடனிருக்கும் பங்காளிக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: அதெல்லாம் சரித்தன் மணி மாசம் மட்டும் அனுப்பிச்சுட்டு அங்க இருந்தீங்க.
2: என்ன மாமா பண்ணிட்டேன் நானு, இன்னைக்கு சனிக்கிழமை நாள் மாமா, கொஞ்சம் வேலை வெளியில போறதா இருந்தது.
1: சரி,
2: வந்துதான் ஆகணும்ட்டேன்.
1: சரி,
2: இன்னைக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க, அடுத்த டைம் வரும்போது நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லி
1: சொல்லுங்க. கனவுக்கு நினைவுக்கு என்ன வித்தியாசம்?
2: கனவு தானும்
1: மனைவியால் பாதிக்கப்பட்டு பாடுகிற பாடுற மாதிரியே தெரிகிறது. அடுத்து நாங்க யாருன்னு பாக்குறேன், நேர காலம் குறைவாக இருப்பதால். வாங்க.
0: வணக்கங்க.
1: யாருங்க? வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள பழனிசாமியா மாணிக்கமா?
0: நான் சொல்றேன் இப்ப.
1: மாணிக்கம்.
0: ஒரு வழியா கண்டுபிடிச்சா
1: பார்த்தேன், சும்மாவே போட மாட்டேங்கிறாங்க. கனவுக்கு நினைவுக்கு என்ன வித்தியாசம்?
3: ரெண்டு விஷயம் சொல்றேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
3: கனவே கலையாதுன்னு படம் இருக்குது மாமா.
1: நினைவே நினையாதுன்னு படம்
0: கிடையாது.
3: நம்ம ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்கள் சொல்றாரு மாமா.
1: நினைவு காணுங்கன்னு ஐயா சொல்ல
0: சொல்லல,
1: அது நினைவாக்கணும். சரி,
0: அடுத்து
4: குளித்தலை.
0: இந்த குரல இன்னும் மனப்பாடம் பண்ண முடியல.
1: சகோதரி இல்லையா,
0: அடிச்சு காது கிழிஞ்சதுல இருந்து
1: பேர் வேற பாக்கியா. உனக்கு பயமா தான் இருக்கும். சொல்லுங்க
0: சொல்லுங்க தங்கச்சி.
1: கண்ணாடிக்காருக்கும் கனிமொழிக்கும் வாழ்த்துக்கள். திருமண நாள் நமக்கு இருந்தாலும் பதிலுக்கு வந்துடலாம். அதாவது மாப்பிள்ள, அருப்புக்கோட்டை குற்றாலலிங்கம் அமிர்தபுரம் கணேசன்.
0: சரி, என்ன சொல்றாங்க?
1: ஒரு செட்டா தான் தர்றாங்க.
0: என்ன சொல்றாங்க?
1: கனவுக்கும் நினைவுக்கு என்ன வித்தியாசம்?
0: என்ன வித்தியாசம்?
1: பகல் கனவு காணாதரா,
0: பகல் நினைவு காணாதரா சொல்ல மாட்டாங்க
1: மாப்பிள்ள. கனவுகள் கற்பனைகள் படகு,
0: நினைவுகள் நிற்பனைகள்னு படல.
1: பார்த்திபன் கனவு,
0: பார்த்திபன் நினைவு கிடையாது.
1: கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரிரும்,
0: நினைவுகளே நினைவுகளே நீளமெல்லாம் நீரிரும் அப்படின்னு கிடையாது.
1: அப்புறம் நினைவு நினைத்தாலே இனிக்கும்,
0: கனவுனாலே கணக்கும் கிடையாது.
1: உன்னை நினைத்து படகு,
0: உன்னை கனவு
1: கிடையாது. நீங்காத நினைவு,
0: நீங்காத கனவு இல்லை.
1: அவ்வளவுதான். அவ்வளவுதான்.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன் சன்ரீஸ்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்,
5: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
6: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக்
5: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
7: எனக்கு ரொம்ப வருத்தமா தேமாமா.
8: ஏமாப்ல
7: இல்ல, நேரடியா ஒரு நாளும் கூட திட்ட முடியாம இப்படி போய் மாமன் போய் மொட்டை மாடியில போய் அதனும் திட்டிட்டு வந்திருக்கியே.
8: யார் சொன்னா? நேரடியா நல்லா திட்டிருக்கேன்.
7: மொட்டை மாடிக்கு போகாம,
8: மொட்டை மாடி போகாம
7: வீட்டுக்குள்ள
8: திட்டிருக்கேன்.
7: என்ன வீட்டு என்ன? இதைத்தானே நான் எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட.
8: தூங்கிருக்கும் போது ஒரு கனவுல வந்தா மாப்பிள, அப்ப திட்டினே மாப்பிள, அதையும் கண்டுபிடிச்சு எழுப்பி அடிக்கிற மாப்பிள. அதனால மாப்பிள, திட்டனுங்கிற எண்ணத்தையே நாம மறந்துடணும்.
7: நல்ல விஷயமா அது.

0: அனைவருக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை. நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலையின் இன்றைய வண்ணத்துரிகை. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார்கள் ரவிச்சந்திரன், ஜான்டி பிரிட்டோ. நிகழ்ச்சிக்கு பொறியநுட்பம் ஆர் கே ராஜேஷ், என் மணிவண்ணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு எம் செந்தமிழ் செல்வி. கணினியாக்கம் வி சக்திகுமார். கோடை பண்பலில் இனி இடைக்கால இன்ப ராகங்களோடு அரங்கிற காத்திருக்கிறது சித்திர செவ்வானம். வருமுன்பாக்கி கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கனியப்பன். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு DK சிவக்குமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை இவ்வாண்டு June 12 குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனி மாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

இந்த காற்றின் வாசமும் நாசியை தாண்டி மனதை கவர, அதனுடன் சேர்ந்து வரும் இன்னிசை நாதங்களை செவிகள் நுகரும் தருணம் இது. ஆம் நேயர்களே, உதிர்ந்து பரவிய கொன்றை பூக்களைப் போல இந்த மாலை நேரம் முழுவதும் செந்நிற கம்பளமாக விருந்து செவிகளுக்கு இனிய இசை விருந்து பரிமாற மெல்ல மெல்ல மலர்ந்து வருகிறது சித்திரச் செவ்வானம். இசை சாரலோடும் இன்னிசை நாதங்களோடும் இணைந்து பயணிக்கலாமா நேயர்களே? நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். வீணா வீரபத்ரன்.

மலையின் படுகை தழலெங்கும் மழைச்சாரலின் மென்மையான தூறல் கொன்றை பூவிதழ்கள் போல அமைதியாக உதிர்ந்து கிடக்கிறது. வீசும் தென்றலில் மண்மணத்தோடு கலந்து

0: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
9: தொடர்புக்கு 9524936156.
10: கூடை பண்பலை 100.5. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
11: நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து
12: இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்
11: முனைவர் என் ஃபெலிக்ஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
13: அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம், தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் சட்டம் 2012 படி மாநில அரசு நிதி உதவியுடன் 2012 ஆண்டு ஜூன் 19 நாள் அன்று நாகப்பட்டினத்தில் நிறுவப்பட்டது. இது ICAR ஆல் பரிந்துரைக்கப்பட்ட மாநில வேளாண் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களை பின்பற்றி செயல்பட்டு வருகிறது. இப்பல்கலைக்கழகத்தில் 8 இளநிலை பட்ட படிப்புகள், மொத்தம் 11 கல்லூரிகள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதை தவிர இப்பல்கலைக்கழகத்தின் மூலம் ஒரு கல்லூரி இணைப்பு கல்லூரியாகவும் செயல்பட்டு வருகிறது. BFSC என்ற இளநிலை பட்டப்படிப்பு இப்பல்கலைக்கழகத்தில் 3 உறுப்பு கல்லூரிகள் மூலமும், 1 இணைப்பு கல்லூரி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தூத்துக்குடியில் 61 இடங்களும், டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரியில் 60 இடங்களும், டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைநாயிறு நாகப்பட்டினம் அதில் 60 இடங்களும், மற்றும் மிடாலத்தில் உள்ள இணைப்பு கல்லூரியில் 60 இடங்களும் இதில் உள்ளது. அடுத்தபடியாக பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் இளநிலை மீன்வள பொறியியல் என்ற பட்டப்படிப்பு மீன்வள பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினத்தில் 52 இடங்கள் உள்ளது. பிடெக் பயோடெக்னாலஜி என்ற இளநிலை பட்டப்படிப்பு மீன்வள உயிர் தொழில்நுட்பவியல் நிலையம் வாணியஞ்சாவடி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 43 இடங்கள் உள்ளது. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி மீன் ஊட்டச்சத்து மற்றும் உணவு தொழில்நுட்ப கல்லூரி மாதவரம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 42 மொத்த இடங்கள் உள்ளது. BBA ஃபிஷரிஸ் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் மீன்வள

இந்திய கல்லூரி புட்டுக்காடில் 21 இடங்கள் அமைந்துள்ளது. பிஓ இண்டஸ்ட்ரியல் பிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி மீன்வள தொழிற்சார் கல்லூரி மாதவரம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 21 இடங்கள் இருக்கின்றது. பிஓ இண்டஸ்ட்ரியல் பிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி மாதவரத்தில் உள்ள மீன்வள தொழிற்சார் கல்லூரியின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 26 இடங்கள் உள்ளது. பிஓ இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் முட்டுக்காட்டில் அமைந்துள்ள மீன்வள தொழிற்சார் கல்லூரி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 31 இடங்கள் உள்ளது. பிஓ இண்டஸ்ட்ரியல் பிஷிங் டெக்னாலஜி தூத்துக்குடியில் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 21 இடங்கள் உள்ளது. மொத்தமாக இப்பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆண்டில் இளநிலை பட்டப்படிப்பில் 477 இடங்கள் உள்ளது. இப்பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான தகுதிகள் 12 வகுப்பு முடித்த அரசு பள்ளி, அரசுசார் பள்ளி மற்றும் ஏனைய பள்ளிகளில் பயின்றோர், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேரலாம். இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்குரிய பாடப்பிரிவுகள் மற்றும் தகுதிகள் பற்றிய விவரங்களை பல்கலைக்கழக வலைதளத்தில் www.tnjfu.ac.in மூலம் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் நேரடியாக www.tnjfu.ac.in என்ற இணையதளத்தில் யுஜி அட்மிஷன் 2026-27 ஐ கிளிக் செய்து விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி நாள் ஜூன் 14 தேதியாகும். அச்சிடப்பட்ட விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட மாட்டாது. இந்த விண்ணப்பத்தினுடைய ஃபீஸ் 500 ஆகும். எஸ்சி எஸ்சிஏ மற்றும் எஸ்டி வகுப்பினருக்கு 250 ஆகும். மேலும் விவரங்களுக்கு மாணவர் சேர்க்கை குழு தலைவரை அலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண் 8122144031. மீண்டும் அலைபேசி எண் 8122144031. மின்னஞ்சல் மூலமாகவும் நீங்கள் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அந்த மின்னஞ்சல் முகவரி admission.ug@tnfu.ac.in. மீண்டும் மின்னஞ்சல் முகவரி admission.ug@tnfu.ac.in. எல்லா வகையான விவரங்களையும் தெரிந்து கொள்ள நீங்கள் பார்க்க வேண்டிய வலைதளம் www.tnjfu.ac.in. நன்றி, வணக்கம்.

நேரம் சரியாக மாலை 5:17. உன்னை நினைத்ததும் என்னை சூழ்ந்து கொள்கிறது மல்லிகை பூவின் வாசம். அந்த வாசத்தின் நேசத்தை கொண்டாடி தீர்க்க வல்லவோ நீ என்னை சேர்ந்திருக்கிறாய்.

0: ஹாய், நான் உங்கள் சிங்கர் ஹரிணி பேசுகிறேன்.
1: ஆலங்குயில் பூங்கையில் ஆறிறாரோ ஏலேலேலோ, யாவும் இசையாகுமடா கண்ணா.
0: கோடை பண்பலை 100.5 என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
2: ஏப்ரல் மாதத்தில் ஓரர்த்த கிராமத்தில்
0: நல்ல இசையை கேளுங்க, சந்தோஷம்.

கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக, 9 மணிக்கு வானவில் செய்திடுவோம் இரத்த தானம் என்ற வண்ணத்தில், முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை, தர்மபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி ஆத்துப்பாலம் அருணாச்சலேஸ்வரர் கோயில் அருகிலிருந்து, பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி அடங்கியிருக்கிறார் உசிலம்பட்டி பேரையூர் ரோடு மூர்த்தியவர்கள், மாலை

0: வண்ணத்தூரிகை செப்புக செந்தமிழாக. இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு. 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. 10 மணிக்கு நினைவீசுகம் சேலம் மாவட்ட நேயர்களுக்காக. இவையாவும் நாளை அரங்கேற காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தீருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை உங்கள் கூடை பண்பலை 100.5.
1: கோடைப்பண்பலை 100.5.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள், TN பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: JKKM இன்ஜினியரிங் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம், AICTE ஐடியா லேப், ARVR லேப், ட்ரோன் லேப் அண்ட் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட a leading autonomous institution.
3: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோபிச்செட்டிப்பாளையம்.
2: கவுன்சிலிங் கோட் 2758.

0: இதயங்கள் இடம் மாறிக்கொள்ளும், உணர்வுகள் உள்வாங்கிக் கொள்ளும், மூச்சுக்காற்று மட்டும் பெரியதாக இருக்கும். கல்லும் கரைந்திடும், கவலைகள் கரைந்திடும், எண்ணில் இணைந்திடும், இன்பம் தந்திடும், உள்ளம் துளைத்திடும், இந்த காதல் பெருகிடும்.
1: தொண்டையில தான் நினைச்சே.

இதயங்கள் இடம் மாறிக்கொள்ளும், உணர்வுகள் உள்வாங்கிக் கொள்ளும், மூச்சுக்காற்று மட்டும் பெரியதாக இருக்கும். கல்லும் கரைந்திடும், கவலைகள் கரைந்திடும்,

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
2: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.

எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் மனோ. கோடை பண்பலை 100.5 என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம் AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology கோபிச்செட்டிப்பாளையம்.
1: Counseling Code 2758.
3: நம்கோ

0: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 6, சிற்பியின் வீடு, தொடர்ச்சி. சித்திர மண்டபத்தில் இரவில் தங்கியிருந்த ஒற்றர் தலைவனும் விக்ரமனும் பாட்டி கொடுத்த பொரிமாவை சாப்பிட்டார்கள். அப்போது விக்ரமன் ஒற்றர் தலைவனின் பெயரை கேட்டான். அவனோ வீரசேனன் என்று சொல்லிவிட்டு விக்ரமனின் பெயரை கேட்டான். விக்ரமன் தன் பெயர் தேவசேனன் என்று கூறினான். இனி ரொம்ப நல்லது, நம் இருவருக்கும் பெயர் ஒற்றுமை இருக்கிறது. ஆகையால் நீர் மனம் விட்டு என்னிடம் பேசலாம். உறையூருக்கு நீர் இவ்வளவு அவசரமாக போக விரும்பிய காரணம் என்ன? ரத்தின வியாபாரம் செய்வது உமது நோக்கமாயிருந்தால் முதலில் காஞ்சி நகருக்கல்லவா போக வேண்டும் என்று கேட்டான் ஒற்றர் தலைவன். ஒற்றர் தலைவனிடம் நன்றியும் அன்பும் கொண்டிருந்த விக்ரமனுக்கு இப்போது சந்தேகமும் பயமும் தோன்றின. ஒருவேளை இவன் நம்முடைய உண்மையை கண்டுபிடித்து விட்டால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். என்னுடைய தாயார் உறையூரில் இருக்கிறாள். அவளை பார்க்கும் ஆவலில்தான் சீக்கிரமாய் போக விரும்புகிறேன் என்றான் விக்ரமன். இதென்ன, நீர் செண்பகத்தீவை சேர்ந்தவர் என்றல்லவா சொன்னீர் என்று கேட்டான் ஒற்றர் தலைவன். என்னுடைய சொந்த ஊர் உறையூர்தான். சில வருஷங்களுக்கு முன்பு பொருள் தேடுவதற்காக செண்பகத்தீவு சென்றேன். உறையூர் பல்லவ ராஜ்யத்துடன் சேர்ந்துவிட்ட பிறகு அதன் பழைய செழிப்பெல்லாம் தான் போய்விட்டதே. ராஜ குடும்பம் இல்லாத ஊரில் இரத்தின வியாபாரம் என்ன நடக்கும் என்றான் விக்ரமன். ராஜ குடும்பத்தை பிரஸ்தாபித்தால் ஒருவேளை ராணி அருள்மொழியை பற்றி வீரசேனன் ஏதாவது சொல்லக்கூடும் என்று விக்ரமன் எதிர்பார்த்தான். ஆனால் அவனுடைய எண்ணம் நிறைவேறவில்லை. அதன்பின் வீரசேனன் சாப்பிட்டு முடியும் வரையில் மௌன விரதத்தை மேற்கொண்டிருந்தான். சாப்பாடு முடிந்த பிறகு விக்ரமன் மறுபடியும் அந்த சிற்ப மண்டபத்தின் கதையை சொல்லும்படி கேட்டான். ஐயா தேவசேனரே, உமக்கு மரணத்தில் நம்பிக்கை உண்டா என்று ஒற்றர் தலைவன் கேட்டபோது விக்ரமனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இதென்ன கேள்வி, மரணத்தில் நம்பிக்கை உண்டா என்றால் என்று கேட்டான். அதாவது மனிதர்கள் உண்மையில் மரணமடைகிறார்கள் என்பதாக நீர் நினைக்கிறீரா? உயிர் போய்விட்டது என்று நாம் சொல்லும் போது உண்மையில் உயிர் போகிறதா, அல்லது உடல் மட்டும் போய் உயிர் இங்கேயே இந்த உலகத்திலேயே சுற்றி கொண்டிருக்கிறதா? இறந்து போனவர்கள் நம்மை பற்றி நினைக்கிறார்களா? நம்மை பார்க்க வருகிறார்களா? நம்முடைய நடவடிக்கைகளை அவர்கள் கவனிப்பதுண்டா என்று கேட்டார் ஒற்றர் தலைவன். விக்ரமனுக்கு ஏனோ தன்னுடைய தந்தை பார்த்திப மகாராஜாவின் நினைவு வந்தது. அவருக்கு தான் கொடுத்த வாக்குறுதியும் ஞாபகம் வந்தது. அவர் இப்போது இவ்வுலகில் இருந்து தன்னுடைய செயல்களை கவனித்துக் கொண்டு வருகிறாரா? எனக்கும் உங்களை போல் சில சமயம் தோன்றுவதுண்டு. அந்த சந்தேகத்தை தீர்ப்பாரைத்தான் காணோம் என்றான் விக்ரமன். எனக்கென்னவோ மரணம் என்பதே பொய் என்று தோன்றுகிறது. மரணத்துக்காக விசனப்படுவதும் பெரும் மூடத்தனம் என்று நினைக்கிறேன். இதோ இந்த வீட்டில் 30 வருஷத்துக்கு முன்னால் ஆயனச் சிற்பியும் அவருடைய மகள் சிவகாமியும் வாழ்ந்தார்கள். அப்போதெல்லாம் இங்கே ஜல்ஜல் என்ற சதங்கை ஒலியும் கல்கல் என்ற கல்லுளி ஒலியும் மாறி மாறி கேட்டுக்கொண்டிருக்கும். சிவகாமி அற்புத நடனம் ஆடுவாள். அவளுடைய நடன தோற்றங்களை பார்த்து பார்த்து ஆயனச் சிற்பி சித்திரம் எழுதுவார், சிலைகள் அமைப்பார் என்றார் ஒற்றர் தலைவன். ஓஹோ, இந்த தெய்வீக கலையுள்ள பெண் அந்த சிவகாமிதானா என்றான் விக்ரமன். ஆமாம், அப்போது நான் இங்கே அடிக்கடி வருவதுண்டு. மகேந்திர சக்கரவர்த்தியின் காலம், அவருடைய புதல்வருக்கு அச்சமயம் உம்முடைய வயதுதான் இருக்கும்.

0: நரசிம்மவர்மருடன் நானும் வருவேன். தூரத்தில் வரும்போதே இந்த வீட்டுக்குள்ளிருந்து சதங்கையின் ஒலி கிளம்புவது கேட்கும். ஆயனரும் சிவகாமியும் இப்போது இங்கே இல்லை என்று என்னால் நம்பவே முடியவில்லை. அவர்கள் இன்னும் இங்கே இருக்கிறார்கள் என்றே நினைக்கின்றேன். இதோ உற்று கேட்டால் சதங்கையின் ஒலியும் கல்லுளியின் ஒலியும் என் காதுக்கு கேட்கின்றன என்று கூறினார் ஒற்றர் தலைவன். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்.
1: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்
2: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
1: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.

5:47 இசை பாடிக்கொண்டிருக்கிறது சித்திரச்சிவானம். காணவில்லை என்று தேடி பார்த்தால் காதல் கடத்திச் சென்று இருக்கிறது என்னை, உன்னிடமும் உன்னை என்னிடமும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
2: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
1: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.

இசைச்சாரல் நினைத்த இந்த மாலை இன்னிசை நாதங்களால் இதயங்களை நிரப்பி அமைதியின் அரவணைப்பில் மெல்ல மெல்ல மறைய காற்றோடு கலந்த இந்த ராகங்கள் உங்கள் உள்ளம் தழுவி நீண்டு நீண்டு ஒலிக்கட்டும். மீண்டும் சித்திரச் செவ்வானம் இன்னிசை பாட வரும் நாளை மாலை 5 மணிக்கு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேயர்களே, விடைபெறுகிறேன். வீணா வீரபத்ரன்.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்கியோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள், TN பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
3: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
4: இனி கேட்கலாம் ஆலய தரிசனம்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று தஞ்சை மாவட்டம் திருமாந்துறை அட்சயநாத சுவாமி ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

தஞ்சை மாவட்டத்திலுள்ள திருமாந்துறை என்னும் ஊரில் அமைந்துள்ளது அட்சயநாத சுவாமி திருக்கோவில். இவர் ஐஸ்வர்யங்களை அருள்பவர். இவருக்கு மாந்துரைநாதர், ஆம்பரவனேஸ்வரர் என்ற திருநாமங்களும் உள்ளன. இந்த ஆலயம் மூன்று நிலை ராஜகோபுரத்தை உடையது. இந்த கோவில் ரோகிணி நட்சத்திரத்திற்கு உரிய கோவிலாகவும் கூறப்படுகிறது. லிங்க திருமேனியில் ஸ்ரீ அட்சயநாத சுவாமி கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இவரை மாங்கனி கொண்டு அர்ச்சிப்பது மிக விசேஷமாக கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தில் பிறை வடிவில் சந்திர தீர்த்த கிணறு அமைந்துள்ளது. இந்த கிணற்றில் வளர்பிறை நாட்களில் தண்ணீர் அதிகரிப்பதும் தேய்பிறை நாட்களில் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதுமான அதிசயம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தக்ஷனுடைய யாகத்தில் பங்கேற்றதால் சந்திரனுக்கு ரோக பிரச்சனை உண்டானது. அதற்கு குருவின் அறிவுரைப்படி சந்திரன் இத்தலத்திற்கு வந்து தன் பெயரால் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி நீராடி சிவபெருமானை வழிபட்டு சாம விமோச்சனம் பெற்றார். அதேபோல் இந்த தீர்த்தத்திற்கு உள்ள மகிமையை கூறுவதற்காக இன்னொரு வரலாறும் உண்டு. காலமா முனிவருக்கும் நவ கிரகங்களுக்கும் நோய் ஏற்பட்டது. அதிலிருந்து தங்களை காத்திட ஈசனிடம் வேண்டிக் கொண்டனர். அப்பொழுது சிவபெருமான் கூறியபடி அட்சயநாதர் கோவிலில் அமைந்துள்ள சந்திர கிணறு தீர்த்தத்தில் நீராடி தங்கள் உடல் ரோகத்திலிருந்து விடுபட்டதாக கூறப்படுகிறது. ஒருமுறை பார்வதி தேவி கிளிமுகம் கொண்ட சுக முனிவரை பார்த்து

சிரித்ததால் கோபமடைந்த சிவபெருமான் பார்வதியை பூலோகத்தில் கிளியாக பிறக்கும்படி சாபமிட்டார். பிறகு சாப விமோச்சனம் பெற சிவபெருமான் பார்வதியை மாமரங்கள் நிறைந்த இந்த திருமாந்துறைக்கு சென்று அங்குள்ள சுயம்புலிங்கத்தை வழிபடுமாறு கூற பார்வதி தேவி கிளி வடிவம் எடுத்து திருமாந்துறை வந்து அக்ஷயநாத சுவாமியை வணங்கி இத்தலத்தின் அருகே பாயும் காவிரியில் தை மாத மகர சங்கராந்தி நாளில் நீராடி சாப விமோச்சனம் பெற்றார் என்பது ஐதீகம். இதனால் இக்கோயிலில் தைப்பொங்கல் மற்றும் மகர சங்கராந்தி நிகழ்வுகள் வரலாற்று ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாடாக கடைபிடிக்கப்படுகிறது. இன்றும் இந்த தலத்தில் அம்பிகை கிளி வடிவில் அருள் பாலிப்பதாகவும் கருதப்படுகிறது. அம்பிகையின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்து திருமணம் செய்து கொண்ட தெய்வீக கோலமே இங்கு தனிச்சன்னதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சிறப்பு.

0: யோகநாயகி என்ற திருநாமத்தில் தெற்கு நோக்கிய அபய முத்திரை மற்றும் வரத முத்திரை காட்டி அருள் புரிகிறார். யோக நிலையில் இருப்பதால் இவர் மிகவும் அமைதியுடன் சாந்தம் நிறைந்த தோற்றத்துடன் காட்சி தருகிறார். ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள விநாயகர் மிகவும் தனித்துவமான அரிய உஜிஷ்ட கணபதி அமைப்பில் உள்ளார். இங்கு விநாயகர் தனது தேவியான வல்லபையை தன் மடியின் மீது அமர வைத்தபடி தம்பதி சமேதரராக கல்யாண கோலத்தில் காட்சி தருகிறார். கோவிலின் உள் பிரகாரத்தில் வள்ளி தெய்வானை சமேதரராக முருகப்பெருமான் தனிச்சன்னதியில் எழுந்தருளியுள்ளார். சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய நால்வரின் திருமேனிகள் ஒரே சன்னதியில் உள்ளன. கோயிலின் மூலவர் அட்சயநாத சுவாமி என்ற திருநாமத்தை கொண்டவர் என்பதால் இத்தலத்தில் அட்சய திருதியை விழா மிகவும் விமர்சையாக நடத்தப்படுகிறது. பார்வதி தேவிக்கு சாப விமோச்சனம் அளித்த திருமாந்துரை அட்சயநாத சுவாமி நம் பாரங்களை போக்கட்டும். இன்று தஞ்சை திருமாந்துரை அட்சயநாத சுவாமி ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:08.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அந்த நினைவு நாளை அவங்க கொண்டாடினது ரொம்ப வியப்புக்கு உள்ளாக்குச்சு. எப்படின்னா, எலக்ட்ரிசிட்டியை பூரா ஒரு நிமிஷம் ஃபெயிலியர் பண்ணாங்க. ஃபெயிலியர் பண்ணிட்டு பிறகு ஒரு வினாடி கழிச்சு அந்த ஸ்கிரீனில் அழகான சொற்களோடு வந்தது. இப்படித்தான் இருண்டு கிடந்தது உலகம். தாமஸ் ஆல்வா எடிசன் தோன்றினார், மின்சார பல்பை உருவாக்கினார், உலகம் ஒளிமயமானது. அவரை நாம் நினைக்கிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம். இப்போ 1300 முறை இவர் கண்டுபிடிச்சாருன்னா, அந்த 1299 முறை அவர் பட்ட பாட்டிருக்கு பாருங்க. இப்போ நமக்கு வேணா இது ஈஸியா இருக்கலாம், 1200 நம்ம சுலபமா இருக்கலாம். 8வது முறை 9வது முறை நம்ம ஒத்துக்குறோமா? இதை இல்லை. இப்போ இந்த ராசி இல்லை மற்றது மாதிரி நம்ம நினைச்சிருந்தோம்னா தொடர்ந்து செய்ய முடியுமா? முடியாது. இப்போ இன்னொன்று ஆச்சரியத்தை பாருங்க, ஒருத்தன் 9 முறை கீழே விழுந்து 10வது முறையும் கீழே விழுந்து எந்திரிக்கிறான். அப்போ இத்தனை முறை விழுந்து எந்திரிச்சிட்டமே அப்படின்னு கொஞ்சம் வருந்துறான். பூமியை பார்த்து கேட்டானா, நான் வந்து 9 முறை விழுந்துட்டேன்னு நீ வருத்தப்பட்டியா அப்படின்னு கேட்டானா பூமியை. சொல்லுது, இல்லை இல்லை, நீ 9 முறை விழுந்தாலும் 10வது முறை எழுந்தா எல்லவா, அதுக்கு நான் உன்னை பாராட்டுறேன். அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். என்னன்னா, அந்த வெற்றிகளுக்காக காத்திருக்க வைக்கணும். என்னுடைய நண்பர் அவர் ஒரு கவிதை தொகுதி வெளியிட்டார்,

0: ரொம்ப அழகான கவிதைகளை பாசிட்டிவா கொடுக்கிறார். அதாவது நீங்க நேர்முக சிந்தனையாக இருந்தாலும் நல்லது. எப்படி அப்படின்னா, ஒரு வகுப்புல பள்ளிக்கூடத்துல சறுக்கு விளையாடுறத பத்தி ஒரு கவிதை வருது. எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், இப்படி ஏறுவோம் சறுக்குவோம், இப்படி ஏறுவோம் சறுக்குவோம். அப்போ ஒரு குழந்தை ஓடி போய் என்ன பண்ணுது, வாத்தியாரை பார்த்து கேட்குது, சறுக்குன்னா என்ன, சறுக்கு ஏறி ஏறி சறுக்கிறதானே அப்படின்னு கேட்குது. இல்லை இப்படி கூட வைக்கலாம், வாழ்க்கைன்னா என்ன, ஏறி ஏறி சறுக்கிறதானே அப்படின்னு அந்த குழந்தை போய் கேட்குது. அதுக்கு அவர் சொன்னாரு, வாழ்க்கைன்னா ஏறி ஏறி சறுக்கிறது இல்லை, சறுக்க சறுக்க ஏறுறது அப்படின்னார். எதெல்லாம் சிறப்பு அப்படின்னா, வெற்றி பெறுவதற்காக முயற்சி எடுப்பது ரொம்ப சிறப்பு. தோல்வி அடைஞ்சா என்ன செய்யறது, ஒரு கேள்வி கேட்குறோம். உடனே அந்த தோல்வி அடைஞ்ச உடனே இனி நான் வாழ்க்கையில் லாயக்கப்படவே மாட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். மரம் வெட்டுறப்ப ஒவ்வொரு வெட்டிலையும் அந்த மரம் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி தான் தோணுது. 59 வெட்டு, 60வது வெட்டில் அந்த மரம் கீழே விழுகுது அப்படின்னா, அந்த முதல் வெட்டு வேஸ்ட்னு நினைக்கப்படாது. இப்படி கூட வைங்களேன், ஒருத்தன் ஹோட்டலுக்கு சாப்பிட போனான், சாப்பிட போனப்போ முதல்ல 2 இட்லி தின்னா பசி அடங்கலை, 2 தோசை பசி அடங்கலை, பூரி நடக்கலை, எல்லாம் சாப்பிட்டு கடைசியாக ஒரு ஆமாவோட வாங்கி சாப்பிட்டான், கப்புன்னு வயிறு நிறைஞ்சிருச்சு. அப்போ எதனால் வயிறு நிறைஞ்சதுன்னா, அவன் ஏற்கனவே ஒவ்வொரு பொருளாக சாப்பிட்டுக்கிட்டே வந்திருக்கான், அது மேலே மேலே மேலே மேலே வந்து வடையோடு நிப்பாட்டிருந்தான். அப்போ இந்த 60வது வெட்டுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி பாருங்க, 59 வெட்டு வந்து நம்முடைய அந்த வெட்டப்பட்டது வந்து வெட்டியான வெட்டான்னா இல்லை, 59 வெட்டுக்கு பிறகுதான் 60வது வெட்டுக்கு பயன்பாடு இருக்கு. அது மாதிரி நாம் வந்து ஒரு முயற்சி எடுக்கிற போது சிறு தோல்வி, சிறு அவமானம், சிறு சங்கடங்கள், இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அதை தாண்டி தாண்டி தாண்டி தாண்டி தாண்டி நாம் வெற்றி பெறது தான் முக்கியமான ஒன்று. இப்போ அறிவியலில் பார்க்குறோம், அதே மாதிரி விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிற போது இதே மாதிரி இருக்குது. இன்னும் இலக்கிய உலகில் வாழ்ந்துருக்கவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா இதே மாதிரி உண்டு. வறுமை தடையாக இருக்காதுன்னு சொன்ன மாதிரியே முயற்சி வந்து கட்டாயமாக கை கொடுக்குங்கிறது நம்ம உண்மையாக புரிஞ்சுக்கிறோம். என்னால் முடியுமா அப்படின்னு சிலர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நான் எப்படி இதை சாதிக்க முடியும், என்னால் முடியுமா அப்படிங்கிறாங்க, எனக்கு இந்த திறமை இருக்கா அப்படிங்கிறாங்க, இருக்குங்கிறாங்க. விவேகானந்தத்தை கேட்டபோது இந்த உலகத்தில் முட்டாள்கள்னு இருக்கவே முடியாது அப்படின்னார் அவர். எல்லாருக்கும் எல்லா சக்தியும் இருக்கிறது, ஒருங்கு திரண்டால் அதை சாதிக்க முடியும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள், வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
6: தொடர்புக்கு 9524936156.

0: முன்னணி நிறுவனங்கள் வேலைவாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
2: நீ பொண்ணு மாதிரியே இருந்த, அப்படியே பையனா மாறிட்ட, மண்டலம் கொழும்புதுரா எனக்கு.
3: பென்ஸ் மீடியா மற்றும் அம்மி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி வெட்டு நடை போடுகிறது.
4: கூடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் ஐஐடி போன்ற பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் மாவட்ட அளவிலான திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் வினாத்தாள் வெளியானது போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவதாக தெரிவித்தார். இந்த தேர்வினால் பல ஆண்டுகளாக மாணவ மாணவியர் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக உயர்கல்வித்துறை ஊழலற்றதாகவும் வெளிப்படைத் தன்மையை உடனும் செயல்படும் என்றும் அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறினார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் துணை மின் நிலையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியிலும் மின் விநியோகத்திலும் எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என்று தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பழைய மின் கம்பங்கள், புதைவட கேபிள்கள் மற்றும் மின் மாற்றிகள் பழுதடைந்துள்ளதால் சில பகுதிகளில் அவ்வப்போது மின்தடை ஏற்படுவதாகவும், மின்வாரிய பணியாளர்கள் உடனுக்குடன் சரிசெய்து மின்தடை நீக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சாலை விரிவாக்கம் மற்றும் பிற தேவைகளுக்காக தோண்டும் பணிகளின் போது கவனக்குறைவாக புதைவட கேபிள்கள் சேதமடைந்து விடுவதாகவும், இதனால் மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கோடைக்கால உச்ச மின் தேவையை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பழைய மின் கட்டமைப்புகளை படிப்படியாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், தேவையான மின் கம்பங்கள் மற்றும் உபகரணங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: The கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிச

0: சமமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவி நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவி நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும், ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையும் இன்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் அவர் கூறினார். பருவமழையின் போது ஏற்படும் பேரிடர்களை சமாளிக்க தீயணைப்புத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளையும் திரு நிர்மல்குமார் பார்வையிட்டார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12 குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும், காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வடக்கு கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மாநிலத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 24 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பான அளவிலேயே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த கடற்காற்று வீசக்கூடும் என்றும், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாவட்ட செய்திகள். தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலை தொப்பூர் கணவாய் பகுதியில் நடைபெற்று வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான திட்டப்பணிகளை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான சந்திரசூடேஸ்வரர் மலைப்பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட டெலிஸ்கோப் ஹவுஸை அம்மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு உணவு ஊட்டச்சத்துவியல், உடல் எடை சீரமைப்பு போன்றவற்றில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும், தகுதி உள்ளவர்கள் தாட்கோ இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயணர் கோமதி அம்பாள் திருக்கோவிலில் உள்ள கோவில் யானை கோமதியின் உடல் நலன் மற்றும் பராமரிப்பு தொடர்பாக வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த தெக்களூர் ஊராட்சி ஏரிப்பாளையம் ஏரியில் கேரளாவிலிருந்து ஏற்றி வந்த 7 கழிவுகளை கொட்ட முயன்ற லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 8 3 விக்கெட் இழப்புக்கு 60 எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து அணி 40 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வித் திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இது உங்கள் கோடை பண்பலை 1.5.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன
3: இன்று சின்ன வெங்காயத்தின் சீர்மிகு சாகுபடி முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ. சதீஷ் அவர்கள்.
4: வணக்கம் வேளாண் பெருமக்களே, எனது பெயர் முனைவர் கோ. சதீஷ், இணை பேராசிரியர் தோட்டக்கலை, பல அறிவியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளம். நான் தற்போது உங்களிடம் சின்ன வெங்காயம் சீர்மிகு சாகுபடி முறைகளை பற்றி பேச இருக்கிறேன். தமிழகத்தில் சின்ன வெங்காயம், பல்லாரி வெங்காயம் மற்றும் மட்லூர் வகை சின்ன வெங்காயம் ஆகிய 3 வகை வெங்காய வகைகள் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த மட்லூர் வகை சின்ன வெங்காயம் என்பது கடலூர் மாவட்டத்தில் உள்ள நானல்மேடு, பஞ்சகுப்பம், சிதம்பரம் ஆகியிலுள்ள மட்லூர் ரகங்களை சாகுபடி செய்கின்றனர் மற்றும் திண்டிவனம் அருகில் உள்ள மயிலம் போன்ற பகுதிகளில் ஆரம்ப காலத்தில் சின்ன வெங்காயம் சாகுபடி பெருமளவில் செய்யப்பட்டுள்ளன. அதனால் தற்போது தமிழகத்தில் பரவலாக திண்டுக்கல், கோவை, ஈரோடு, விருதுநகர், திருநெல்வேலி, மதுரை, தேனி போன்ற மாவட்டங்களில் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக ரகங்களை பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மொத்தம் 6 ரகங்கள் வெளியிட்டுள்ளன. கோயம்புத்தூர் 1 சின்ன வெங்காயம், கோயம்புத்தூர் 2 சின்ன வெங்காயம், கோயம்புத்தூர் 3 சின்ன வெங்காயம், கோயம்புத்தூர் 4 சின்ன வெங்காயம், கோயம்புத்தூர் 5 சின்ன வெங்காயம் மற்றும் MDU1 அதாவது மதுரையில் வேளாண்மை கல்லூரியில் வெளியிட்ட ரகத்தில் 1 வெளியிடப்பட்டன. இதை இல்லாமல் நானல்மேடு உள்ளூர் வகை மற்றும் மட்லூர் வகை போன்ற ரகங்களும் உள்ளன. இப்போது KON5 என்ற ரகத்தை பற்றி பார்ப்போம். இந்த ரகமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட ரகமாகும். இந்த ரகம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஞானமேடு என்ற உள்ளூர் ரகத்திலிருந்து தேர்வு முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 40 நாட்கள் வரை மகசூல் தரும், அதாவது 90 நாட்கள் வரை மகசூல் தரும், அதிலிருந்து 18.9 டன் வரை மகசூல் தரவல்லது. காய்கள் பெரிய அளவுடையதாகவும் ரோஸ் கலரில் செந்நிறத்திலும் காணப்படும். ஒரு கொத்திற்கு 4 முதல் 50 காய்கள் இருக்கும். ஒரு கொத்தின் எடை 90 கிராம். மொத்த கரையும் திட்டப்பொருள் 13.1 அளவிற்கு இருக்கின்றன. அடுத்ததாக நானல்மேடு உள்ளூர் வகை. இந்த வகையானது வெங்காயம் கடலூர் மாவட்டத்தில் அதிக அளவில் பயிர் செய்யப்படுகின்றன. தமிழகத்திலும் பிற பகுதிகளிலும் பரவலாக சாகுபடி செய்யப்படுகின்றன. காய்கள் பெரிய அளவுடையதாகவும் ரோஸ் நிறத்திலும் காணப்படும். மகசூல் என்று பார்த்தால் 15 முதல் 16 டன் வரை தரவல்லது. ஒவ்வொரு கொத்திற்கும் சராசரி 4 முதல் 5 காய்கள் காணப்படும். இந்த ரகத்தின் வயது 90 நாட்கள் ஆகும். அடுத்ததாக மட்லூர் வகை. இந்த வகை வெங்காயம் விதைகள் மூலம் நாற்று பெறப்பட்டு இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றன. அதிக வெங்காயம் மகசூல் தரவல்லது. காய்கள் பெரிய அளவுடையதாகவும் இருப்பதால் விற்பனை செய்யும் போது விலை அதிகம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சேமிப்பிற்கும் உகந்த வகையாகும். விதை உற்பத்திக்கு காய்கள் எந்த மாதத்தில் எடுக்க வேண்டும் என்றால் நவம்பர் முதல் டிசம்பர் மாதங்களில் நடவு செய்து பிப்ரவரி முதல் மார்ச் மாதங்களில் விதைகளை முற்றிய பூக்களிலிருந்து அறுவடை செய்யலாம். விதை மகசூல் 300 கிலோ வரை தரவல்லது. அடுத்ததாக நாற்றாங்கால் தயாரித்தல். மேற்பாத்திகளில் விதைகள் விதைக்க வேண்டும். மணற்பாங்கான நிலைகளில் சாதாரண பாத்திகளில் விதைக்கலாம். நாற்று பாவதற்கு 45 நாட்களுக்கும் முன்னர் நாற்று பாவிக்கும் இடத்திற்கும் நீர்ப்பாய்ச்சி 250 காஜ் அளவிலுள்ள வெள்ளை நிற பாலித்தீன் சீட்டுகளை வைத்து மூடி மண்ணை சூரிய வெப்ப காய்ச்சலுக்கு செய்ய வேண்டும். பின்னர் 100 சதுர மீட்டர் அளவிற்கு நாற்றாங்காலுக்கு 12.5 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடியை 1.25 குவிண்டால் மக்கிய தொழு உரத்துடன் கலந்து பாத்திகளில் இட வேண்டும். பின்னர் மேட்டு பாத்திகளில் 15 முதல் 20 சென்டிமீட்டர் உயரத்திலும் 70 முதல் 75 சென்டிமீட்டர் அகலத்திலும் நீளத்தை 3 முதல் 5 மீட்டர் வரையிலும் அமைக்க வேண்டும். இவ்வாறு பாத்திகளை அமைக்க பின்னர் நன்கு மக்கிய தொழு உரத்தை 2 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தூவி விட வேண்டும். பின்னர் விதைகளை 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தூவி விட வேண்டும். அதற்கு பின்னர் விதைகளை 5 சென்டிமீட்டர் இடைவெளியில் 1 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு விதைக்க வேண்டும். விதைப்பதற்கு முன்பு திரம் 2 கிராம் 1 கிலோவிற்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து கொள்ள வேண்டும். பின்னர் பாத்திகளில் வெப்ப

0: வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை தக்க வைக்க விதைகள் முளைக்கும் வரை பாத்திகளை காய்ந்த புற்கள் மற்றும் வைக்கோல் அல்லது கரும்தோகை வைத்து மூடி வைக்க வேண்டும். மேலும் விதைகள் முளைக்கும் வரை பூவாளி கொண்டு நீர் பாய்ச்ச வேண்டும்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: இதுவரை சின்ன வெங்காயத்தின் சீர்மிகு சாகுபடி முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ. சதீஷ் அவர்கள்.
3: ஏசிப்பாடு மண்பிளை இது உங்கள் கூடி பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கும் கதம்ப மலர்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு கோடி பண்பிலிருந்து அறிஞர காத்திருக்கிறது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் அன்போடு அழைக்கிறது தூத்துக்குடி மாவட்ட நேய உறவுகளை. தூத்துக்குடி மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம், உங்களுக்கு பிடித்த இனிய பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். இன்றிரவு 10 மணிக்கு கோடை பண்பலையின் நினைவே சுகம் நிகழ்ச்சியில்.

மாலை நேர இசைச்சரம் தொடுத்து இனிதி நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலையின் இன்றைய கதம்பமலர்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மெலன் ரமேஷ், நன்றி நேர்களே.

0: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வட்டம் சடையம்பட்டி அகிலா. அவர் கடந்த மே மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சி குறித்து தனது எண்ணப்பதிவை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார். அன்றைய வானவில்

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்
2: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
2: உங்கள் பிரியமுடன் பௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
2: வாழ்த்துக்கள் நேயர்களே. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வான வீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது சத்ரியன் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேனி மாவட்டம் கொண்டமநாயக்கன்பட்டி கணேசன், கலைச்செல்வி, சுகுமாரன் மற்றும் நந்தினி.

0: இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965233999.
4: மற்றும் அப்படி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி வெட்டு நடை போடுகிறது.

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மழையில் நனைய தயாராகுவோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த மே மாதம் 27 புதன்கிழமை முதல் இந்த மாதம் ஜூன் 2 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் கடிதம். கடந்த மே மாதம் 27 புதன்கிழமை அன்று காலை 8 அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் திருச்சி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இனிமையான புது திரைசை பாடல்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருச்சி மாவட்ட நேர்கள் அனைவரும் சந்தோஷமாக இணைந்து தனக்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் மீனா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேனி மாவட்டம் சுக்கான்கல்பட்டி கங்காதரன் முத்துலட்சுமி, தருமபுரி மாவட்டம் கெங்கு செட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி, தாராபுரம் DS கார்னர் நாகராஜன்.
1: அடுத்ததாக கடந்த மே மாதம் 27 புதன்கிழமை அன்று இரவு 10 ஒழித்து சென்ற நினைவே சுகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் நாமக்கல் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் மனம் பெரும்பும் இடைக்கால பாடல்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் இரவின் இனிமையோடும் நிகழ்ச்சியோடு பயணித்து தனக்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சசிரேகா குமரகுரு அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். கரூர் தமிழ்ச்சோலை கணேசன், தனலட்சுமி ஹரிஹரன், சேலம் சுப்பிரமணியன், திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் அனிதா.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்,
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராசுக்குட்டி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி, மோகன்குமார், கார்த்திகா, யஸ்மிதா மற்றும் தாமோதரன்.

0: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி

0: தொலைபேசி எண்ணோட முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
0: அடுத்ததாக கடந்த மே மாதம் 28 வியாழக்கிழமை அன்று காலை 7 அரங்கேறிய சுகமான காலை நிகழ்ச்சியின் இடையே ஒழித்த தக்குமுக்கு தர்பார் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் வாழைப்பழத்தின் மகத்துவம் குறித்த தகவல்களை தெரிந்து கொண்டோம். வாழைப்பழம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு அரிய இயற்கை உணவு. இதில் பொட்டாசியம், வைட்டமின் B6, வைட்டமின் C மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இது உடனடி ஆற்றலை தருவதோடு செரிமானத்தை மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைத்து இதய ஆரோக்கியத்தையும் காக்கிறது போன்ற தகவல்கள் பயனுள்ள வகையில் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் கஜேந்திரன் மற்றும் கோபாலகிருஷ்ணன் இருவருக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் கரூர் தான் தோன்றிமலை செல்வராஜ், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், தேனி காமாட்சிபுரம் மாடசாமி, திண்டுக்கல் மகாலட்சுமி மற்றும் கரூர் மனவை சாகுல் ஹமீத்.
2: அடுத்ததாக கடந்த மே மாதம் 28 வியாழக்கிழமை அன்று காலை 8 அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பக்ரீத் தின வாழ்த்து தென்றலாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது அன்பான வாழ்த்துக்களை ஆசையோடும் ஆனந்தமாகவும் பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ரகுநாதன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் உசிலம்பட்டி பாபு, தொண்டையூர் பால்சாமி, கரூர் மணவை சந்திரசேகர், தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல் மற்றும் நன்னிலம் நாராயணன்.
0: நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், லிங்கேஷ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா இவர்களுக்காக எங்க தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த மே மாதம் 29 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 வண்ணம் தந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தவறுகளில் பெரிய தவறியது என்ற கேள்வியோடு விடை தேடும் வகையில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் அவரவர் கருத்துக்களை யதார்த்தமாக பதிவு செய்தார்கள். தவறுகளிலேயே மிகப்பெரிய தவறு நாம் செய்யும் தவறை உணராமல் இருப்பதும் அதை ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்ளாமல் இருப்பதும் தான். அறியாமல் செய்யும் தவறுகள் அனுபவத்தை கொடுக்கும், ஆனால் தெரிந்தே செய்யும் பிழைகளும் தவறை மறைப்பதும் பெரிய இழப்புகளை ஏற்படுத்திவிடும் என்றும் கூறினார்கள். நிகழ்ச்சியை சிறப்பாக நெறியாளிகை செய்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன். கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், லிங்கே, சிவராஜ். சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, திண்டுக்கல் ஆரோக்கியசாமி. தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக், புது தெரு ஜிப்ரலி பாபு மற்றும் சிவகாசி சுதா சந்திரன்.
1: அடுத்ததாக கடந்த மே மாதம் 29 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6 இடம்பெற்ற கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திரை இசை பாடல்கள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. பாடல்களை மிகவும் அழகாக படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் மகேஸ்வரி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், பெரியகுளம் இளங்கோவன் நாகலட்சுமி, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி கௌரிநாதன் மாரிமுத்து மற்றும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சந்திரமோகன்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல்

0: 4101 என்ற முகவரிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சந்திக்க வந்த கிளி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த மே மாதம் 30 சனிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் மௌனம் எப்போது பலன் தருகிறது, எப்போது பலவீனம் ஆகிறது என்ற கேள்விகளுக்கு விடை தேடும் வகையில் விவாத மன்றமாக அரங்கேறியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது அனுபவ கருத்துக்களை ஆசை தீர பதிவு செய்தார்கள். மௌனம் என்பது சூழ்நிலையை பொறுத்து மாறும் ஓர் ஆயுதம். சரியான இடத்தில் கையாளும் போது அது பலமாகவும், தவறான இடத்தில் பயன்படுத்தும் போது பலவீனமாகவும் மாறிவிடுகிறது என்றும், எந்த இடத்தில் பேச வேண்டும், எந்த இடத்தில் மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதே உண்மையான முதிர்ச்சியாகும் என்பதையும் உணர்த்தி சென்றது அன்றைய வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளுகை செய்த மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோ, திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சுமதி முருகேசன், திண்டுக்கல் அறிவொளி சீதாராமன், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக், புதுத்தெரு ஜிப்ரலி பாபு, கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா மற்றும் ஸ்ரீசுதன்.
1: அடுத்ததாக கடந்த மே மாதம் 30 சனிக்கிழமை அன்று பகல் 12 இடம்பெற்ற பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில் அரங்கேறிய கவிதைகள் ஒவ்வொன்றும் சிந்தைக்கு விருந்தாக அமைந்திருந்தன. கவிதைகளுக்கு தகுந்த பாடல்களையும் இணைத்து நிகழ்ச்சியை ரசிக்க செய்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு, விஜய கரிசல் குளம் பாண்டியன், தருமபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி மற்றும் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலன் குணசீலன்.
0: அடுத்ததாக கடந்த மே மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் 1 அரங்கேறிய நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்களின் கடிதவழி காவிய கானங்கள் ஒவ்வொன்றும் தித்திப்பாக இருந்தன. மனம் விரும்பிய பாடல்களை எல்லாம் கடிதங்களில் எழுதி அனுப்பிய நேயர்களுக்கும் பாடல்களை ஒலிக்க செய்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் கரூர் ராயனூர் மனைவி சாகுல் ஹமீத், காரைக்குடி கனகவல்லி நாராயணன், கல்யாணி மற்றும் அஸ்வினி. நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. வானவீதி எங்கும் இசைமலையை தூவி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடிதவழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி மற்றும் பாலமுருகன் இவர்களுக்காக தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: அடுத்ததாக இந்த மாதம் June 1 திங்கட்கிழமை அன்று மாலை 5 இசையால் இனிமை சேர்த்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனங்களை வருடி சென்றன. பாடல்கள் ஒவ்வொன்றும் இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் வீணா வீரபத்ரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தேனி காமாட்சிபுரம் மாடசாமி, தாராபுரம் DS கார்னர் நாகராஜன், திருச்சி மாவட்டம் வெள்ளக்கோயில் அனிதா, மடத்துக்குளம் பஞ்சலிங்கம் மற்றும் பெரியகுளம் இளங்கோவன் நாகலட்சுமி.
1: அடுத்ததாக இந்த மாதம் June 2 செவ்வாய்க்கிழமை அன்று காலை முதல் இரவு வரை நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறிய அத்தனை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக இருந்தது என பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சந்திரமோகன், ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோ, திண்டுக்கல் அறிவொளி சீதாராமன், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில் மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக், பெரியகுளம் இளங்கோவன் மற்றும் நாகலட்சுமி.
0: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்களன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த மே மாதம் 27 புதன்கிழமை முதல் இந்த மாதம் June 2 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மல்லவேட்டி மைனர் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் தொண்டையூர் பால்சாமி.

0: பயணிகளுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94 43 88 64 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கொடை பண்பலை 100.5.
1: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5.
2: தங்கள் அன்புடன்
3: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
1: புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வட்டம் சடையம்பட்டி அகிலா. அவர் கடந்த மே மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார். அன்றைய வானவில் நிகழ்ச்சியானது தவிர்க்க வேண்டும் புகையிலேயே என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருச்சி ஹர்சமித்ரா மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை நிபுணர் கோவிந்தராஜ் அவர்கள் பங்கு பெற்று புகையிலையால் ஏற்படும் தீமைகள் பற்றி எடுத்துக் கூறினார். நேயர்கள் கேட்ட கேள்விக்கும் இடையிடையே தெளிவாகவும் விளக்கமாகவும் எடுத்துக் கூறினார். புகையிலையை மறக்க மாற்று வழி என்ன என்று கேட்டதற்கு முறையான மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்றும் உடனே அவற்றை கைவிட வேண்டும் என்றும் எடுத்துக் கூறினார். மேலும் புகையிலை பயன்படுத்துவதால் அவருக்கு மட்டும் பாதிப்பில்லாமல் அருகில் இருப்பவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்றும் எடுத்துரைத்தார். புகையிலை பயன்பாட்டால் மூளைமந்தம் மற்றும் சிந்திக்கும் திறன் குறையும் என்றும் அதன் தீமைகளையும் எடுத்து கூறினார். நிகழ்ச்சியானது பயனுள்ள வகையில் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளுகை செய்த மூத்த அறிவிப்பாளர் ஜே பி ரமேஷ்குமார் அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வட்டம் சடையம்பட்டி அகிலா. அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்.
1: மீண்டும் எதிர்பார்க்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு.

இசை வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம் இவரின் தெரிவாக ஒலிக்க காத்திருக்கிறது கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன், குறிப்பாக ஸ்லோவாக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அஸ்ஸாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வீரர்களின் தைரியத்தையும் சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவுகூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை

வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் ஐஐடி உள்ளிட்ட பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வக்பாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லை பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் மாதம் 12 தேதி குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாத நிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவி நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவி நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும், ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. புதிய கல்வியாண்டில் புத்துணர்வோடு தங்களின் கல்வி பயணத்தை தொடங்கியுள்ள பள்ளி கல்லூரி பயிலும் அனைத்து பட்டாம்பூச்சிகளையும் சிறகெடுத்து பறந்து நிகழ்ச்சியில் வண்ணம் சேர்த்துட்டு அழைக்கிறது கூடி பண்பலையின் இன்றைய இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியை நமக்காக தந்திருக்கிறது பஞ்சதந்திரம் தை தை தத்தை. இந்த இரண்டு விளையாட்டுகளையும் விளையாடுறதுக்காக மாணவ கண்மணிகள் வரலாம். பண்பலைக்கு இன்னைக்கு தான் பேச வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிமுகம் தரக்கூடிய மாணவர்கள் 24 24 24 மற்ற அனைத்து மாணவ கண்மணிகளும் 24 24 29 இணையலாம். முனையப்பிற்கு 0 4 5 4 2 பஞ்சதந்திரம் விளையாட்டு கொடுக்கப்படும் தலைப்பிற்கு தொடர்புடைய 5 சொல்லலாம். தை தை தத்தை ஒரே ஓசையுடைய சொற்களை தொடர்ந்து சொல்லணும். இப்படி விளையாண்டிங்க அப்படின்னா விளையாட்டில் வெற்றி பெறலாம். பஞ்சதந்திரம் தை தை விளையாட்டுகளை விளையாட அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 இன்றைய இளமை பேசுகிறது.

0: நிகழ்ச்சியில் இனி காத்திருக்கும் முதல் மாணவ கண்மணி யாரு, எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம், திண்டுக்கல் மாவட்டம் அயலூரில் இருந்து கெங்கையூர் வடக்கி களம் யுவஸ்ரீ.
0: யுவஸ்ரீ, எப்படி இருக்கீங்க யுவஸ்ரீ?
1: நல்லா இருக்கேன் காணி, நீங்க நல்லா இருக்கீங்களாக்கா?
0: நலமா இருக்கும் யுவஸ்ரீ. எந்த வகுப்புக்கு இப்ப போயிருக்கீங்க?
1: 12ஆம் வகுப்புக்கா.
0: ஆஹா, இப்ப எல்லாருமே சொல்லியிருப்பாங்களே முதல்லயே பொது தேர்வு, அதனால வந்து படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா?
1: ஆமாக்கா.
0: யுவஸ்ரீ தான் நல்லா படிப்பீங்களே எப்பயுமே, சமத்தா அப்படித்தானே?
1: ஆமாக்கா.
0: சரி சரி, எப்படி இருந்துச்சு விடுமுறைக்கு அப்புறமா பள்ளிக்கு போனப்ப எப்படி இருந்தது?
1: செம்ம ஜாலியா ஸ்கூல்.
0: நம்மளுடைய தோழிகள் எல்லாம் பாத்திருப்பீங்க ரொம்ப நாள் கழிச்சு.
1: ஆமாக்கா.
0: சரிம்மா, இன்னைக்கு விளையாண்டலாமா? உங்களுக்காக பஞ்சதந்திரம் இருக்கு. உங்களுக்காக பழங்கள்,
1: ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், மாதுளை, பலாப்பழம், சீதாப்பழம், முலாம்பழம், சாத்துக்குடி, கொய்யாப்பழம், எலுமிச்சை பழம், பப்பாளி பழம்,
0: என்ன பழம் ரொம்ப பிடிக்கும் யுவஸ்ரீக்கு?
1: மாதுளை பழம்க்கா.
0: மாதுளை ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமாக்கா.
0: சரிம்மா சரி, நிகழ்ச்சியில பங்கு பெற்று ரொம்ப அழகா விளையாண்டீங்க. நன்றிமா பண்பலையோடு இணைந்ததற்கு. கொடி பண்பலையோடு இணைந்திருங்க, தொடர்ந்து விளையாட்டுலையும் பங்கு பெறுங்க. அதே போல் உங்களுடைய தோழிகள் எல்லாரையும் கொடி பண்பலையோடு இணைந்து இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் பங்கு பெறவைங்க. நன்றிமா.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ், உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நீ பொண்ணு மாதிரியே இருந்த, அப்படியே பையனா மாறிட்ட, மண்டல கொழும்புதுரா எனக்கு.
3: வெட்ஸ் மீடியா மற்றும் அம்மி மூவிஸ் வழங்கும்.

0: ஹோட்டல் ஆக்குபென்சி வெட்டு நடை போடுகிறது. இது உங்கள் கூடி பண்பலை நூறுபலை ஐந்து தந்து கொண்டிருக்கும் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. இப்ப நம்ம கூட யாரு பேச போறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறது?
1: திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து காவியா பேசுறேங்கக்கா.
0: காவியா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்கக்கா.
0: ஆஹா, காவியா உங்களுக்காக என்ன விளையாட்டு காத்திருக்குன்னு தெரியுமா?
1: தெரியுங்கக்கா.
0: சரி, விளையாண்டலாம் அப்ப. அப்படிதானே?
1: ம்,
0: உங்களுக்காக தை தை தத்தை, உங்களுக்கான சொல் உடை.
1: கடை.
0: ம்,
1: மடை.
0: ம்,
1: சடை.
0: சொல்லுங்க.
1: வடை.
0: அப்புறம்
1: தடை.
0: ஆ,
1: படை.
0: ம், இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அப்படிதானே?
1: ம்,
0: சரி சரி சரி. இருந்தாலும் ரொம்ப அப்புறம் இப்பதான் யோசித்து சொல்றீங்க. அப்படிதானே? ஆ, அப்புறம் வேற இருக்கா ஞாபகத்துக்கு வந்துருச்சா? ஏன் காவியா?
1: சொல்றேங்கா.
0: ம், சொல்லுங்கக்கா, சீக்கிரம் சொல்லுங்க. அப்புறம் யோவர்லையே ஞாபகத்துக்கு அப்படின்றீங்களா?
1: ஆமாக்கா.
0: பரவாயில்ல காவியா, இருந்தாலும் ரொம்ப அருமையாக விளையாடினீங்க. சொன்ன உடனே வந்து நிறைய சொற்களை சொன்னீங்க. அடுத்த முறை விளையாடும் போது இன்னும் அதிகமான சொற்களை சொல்லணும். சரியாம்மா?
1: சரிக்கா.
0: நன்றி காவியா நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு.

0: நமக்கிட்டிருக்கும் கோடி பண்பலையிலேருந்து இளமை பேசுகிறது. இன்று பஞ்சதந்திரம் தைத்தை தத்தை விளையாட்டுகளோடு நம்ம மாணவ கண்மணி எல்லாருமே ரொம்ப அழகாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ யார் எங்கேருந்து வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். 8:23 பண்பலையோடு இணையக்கூடிய மாணவர் யாரு? வணக்கம்.
1: வணக்கம் அக்கா. தேனி மாவட்டம் ஆண்டிபட்டு வட்டம் ஸ்ரீ மலையாபுரத்துலேருந்து நாகமணி பேசுகிறேன்.
0: நாகமணி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம் நாகமணி. இன்னைக்கு என்ன உங்களுக்கு பள்ளி விடுமுறையா இல்ல போயிட்டு வந்துட்டீங்களா பள்ளிக்கு? அப்படிங்களா? அப்ப நீங்க
1: பன்னிரெண்டாம்
0: வகுப்பு? அப்படியா, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இன்னொரு மாணவியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்துட்டாங்க.
1: உங்களுக்காக
0: பஞ்சதந்திரம் விளையாட்டு இருக்கு, சரியா? விளையாடலாமா? உங்களுக்கான தலைப்பு வடிவங்கள்.
1: கனசதுரம், சதுரம்,
0: கணசதுரம் சொல்லியாச்சு. அப்புறம் ஞாபகம் வந்ததெல்லாம் சொல்லிட்டீங்களா? இப்போ வட்டம் சொன்னோன்னே நீங்கள் வரைவீங்களே வட்டம், இமெல்லாம் வரைஞ்சிருப்போம்ல ஜாமண்டியில, இப்போ வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமா? உதவி படம்லாம் போட்டு வரைவோமே. சரிம்மா சரிம்மா, ரொம்ப அழகா சிறப்பாக வந்து நீங்கள் வடிவங்களோட என்னென்ன வடிவங்கள்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்ததெல்லாம் சொன்னீங்க, அப்படிதானே? சிறப்பு. இதே போல தொடர்ந்து நிகழ்ச்சியில பங்கு பெறுங்க, தொடர்ந்து தேர்வுகள்லாம் எழுதுங்க, வெற்றி பெறுங்க. அதிக மதிப்பெண்களோட வாழ்த்துக்கள்மா. நன்றிமா.

இசைப்பாடு மண்பிள்ளை. இது உங்களுடைய பண்பிளின் ஒரு பிள்ளையா இந்த தந்து கொண்டிருக்கும் எழுமை பேசுகிறத நிகழ்ச்சி நேர்களை இன்றிரவு 10 மணிக்கு கோடி பண்பிளையிலிருந்து அறிஞர் காத்திருக்கிறது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்ட நேய உறவுகளுக்காக தான். தூத்துக்குடி மாவட்ட நேயர்கள் அனைவரும் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். உங்களுக்கு பிடித்த இனிய பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம் இரவு 10 மணிக்கு கோடி பண்பிளையின் நினைவே சுகம் நிகழ்ச்சியில்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மீடியா மற்றும் அப்னி மூவிஸ் வழங்கும் டபுள் ஆக்குபென்சி வெட்டு நடை போடுகிறது.
4: எட்டு மணி 36 நிமிடத்தில் நாம் கேட்டுட்ருக்கோம் குடிப்பான்மலையிலேருந்து இளமை பேசுகிறது. ரொம்ப அழகாக இன்னைக்கு நிகழ்ச்சியில் மாணவ கண்மணிகள் விளையாண்டுட்ருக்காங்க பஞ்சதந்திரம் தைத்தே தத்தே விளையாட்டுகளை. இப்போ இணையக்கூடிய மாணவர் யார் எங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. அருஞ்சுனாவா?
5: அருஞ்சுனை செல்வி.
4: அருஞ்சுனை செல்வி, எப்படி இருக்கீங்க?
5: நான் நல்லா இருக்கேன்.
4: சூப்பரா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க?
5: நல்லா தான் இருக்காங்க.
4: அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னீங்களா நான் பேச போறேன் கோடி பண்பலையிலன்னு?
5: சொல்லிருக்கீங்களா?
4: அவங்களும் பேசுவாங்களா நீங்க பேசுறதை கேட்டுட்டு? சரி, விளையாண்டுலாமா இன்னைக்கு?
5: விளையாடலாம்க்கா.
4: உங்களுக்காக தை தை தத்தை விளையாட்டு இருக்கு. எப்படி விளையாடணும்னு தெரியும்ல உங்களுக்கு?
5: தெரியும்க்கா.
4: சரி, உங்களுக்கான சொல் தேர்.
5: மோர்.
4: சொல்லுங்க.

0: Yes.
1: Hmm.
0: Jalan?
1: Ah. Öbürüm.
0: Kuan?
1: Ha.
0: Mir?
1: Hmm.
0: Jalan?
1: ஆ, பக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்களே அம்மா, இத சொல்லுங்கன்னு சொல்லி. நீங்களே ரொம்ப அழகாவே விளையாண்டீங்களே. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க தொடர்ந்து, சரிங்களா? இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தோம்னா நிறைய சொற்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். புது புது சொற்கள் நமக்கே தெரியாம இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம்ல. சிறப்பா விளையாண்டீங்கம்மா. பண்பலையோட இணைந்து கோடி பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்கள்மா. நன்றிமா.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: 8:08 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு இணையக்கூடிய மாணவ கண்மணி, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ஹரிணி பேசுறேன் மேம்.
0: ஹரிணி
1: மேம்,
0: ஹரிணி வீட்டில் நிறைய செடிகள்லாம் வளர்க்குவீங்களா?
1: ஆ, இருக்கு மேம்.
0: நீங்களே வந்து அதை பராமரிச்சுட்டே வருவீங்களா? அதை பார்க்குறப்பெல்லாம் எப்படி தோணும் உங்களுக்கு? அதை பார்க்குறப்ப
1: ஒரு ஹாப்பியா இருக்கு மேம்.
0: ஆஹா, அப்ப டெய்லி பாத்துருவீங்க அப்படிதானே? அது எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு? இலைகள் இருந்தா அது உதிர்ந்திருக்கா இல்ல பூக்கள் பூத்திருக்கா அப்படிதானே? சரி ஹரிணி, உங்களுக்கான விளையாட்டு பஞ்சதந்திரம் அதுல வரக்கூடியது என்ன அப்படின்னா மரங்கள். என்னென்ன மரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க.
1: வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம், பலாமரம், மாதுளம்பரம், மூங்கில் மரம், தென்னை மரம், பப்பாளி மரம், கொய்யா மரம், வாழைமரம், பலாப்ப மரம், சப்போட்டா மரம்.
0: சொல்லிட்டே போலாம் அப்படிதானே ஹரிணி?
1: ஆமா மேம்.
0: ஹரிணி வீட்டுல என்ன மரம் இருக்கு? மரங்கள் பேர்லாம் சொன்னீங்க, இன்னும் நிறைய மரங்கள்லாம் இருக்குல்ல, தெரியுமில்ல உங்களுக்கு?
1: தெரியும்.
0: இப்ப ஞாபகத்துக்கு வரல அப்படிதானே?
1: ஆமா மேம்.
0: பரவாயில்ல, இருந்தாலும் நீங்க நிறைய மரங்கள் பேர்லாம் சொன்னீங்க சரிங்களா. இதே போல தொடர்ந்து இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில பங்கு பெறுங்க, விளையாடுங்க சரியா. கோடி பண்பலையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிமா.

இன்று எளிமை பேசுகிறது நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில யுவஸ்ரீ, காவ்யா, நாகமணி, செல்வி, ஹரிணி இவங்க எல்லாருமே ரொம்ப அழகா பேசினாங்க, சிறப்பாகவும் விளையாண்டாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பங்கு பெற காத்திருந்த அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் வாழ்த்துகளும் வணக்கங்களும். இலைகள் இல்லாத மரங்கள் எல்லாம் பட்டு போவதில்லை, தடைகள் நிறைந்த பாதைகள் எல்லாம் பயணப்படாமல் இல்லை, தடைகள் வந்தாலும் தொடர்ந்து தாண்டி செல்வோம், வெல்வோம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலையின் இன்றைய இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மெர்லின் ரமேஷ், நன்றி நீர்களே.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். உங்கள் செவி நுழைந்து இதய இருக்கைகளில் இடம் பிடிக்க கொடை தென்றல் இன்று கொண்டு வருகிறது உயிரில் உறைந்தவை.

இதயத்திற்கு இதயத்தின் மேல் இருக்கும் காதல் அலைகள் ஓய்வது இல்லை. இயற்கையை நேசிப்போருக்கு இயற்கையின் மேல் உள்ள காதல் அலைகள் ஓய்வது இல்லை. உள்ளத்தை நேசிப்பவருக்கு உள்ளத்தின் மேல் உள்ள காதல் அலைகள் ஓய்வது இல்லை. மண்ணை நேசிப்பவருக்கு மண்ணின் மேல் உள்ள காதல் அலைகள் ஓய்வது இல்லை. கலையை நேசிக்கும் கலைஞனுக்கு கலை படைப்புகளின் மேல் உள்ள காதல் அலைகள் ஓய்வது இல்லை. நேசநேயங்களே, உங்கள் கோடை பண்பறை 100.5 உயிரில் உறைந்தவையில் இந்த இரவு பொழுதை இசையால் தாளாட்ட அலைகள் ஓய்வது இல்லை. அலைகள் ஓய்வது இல்லை.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

இது பூக்களால் செய்யப்பட்ட பொக்கிஷமான காதல் வீடு. இங்கே நுழைகின்ற பறவைகள் தூக்கத்தை மறக்கலாம், ஏக்கத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கலாம்.

விரல்களை வைத்து விந்தைகள் செய்த நாட்களை மறக்கத்தான் முடியுமா? இதயம் மறந்துதான் போகுமா? அவை உலையில் இடப்பட்ட நிலையான வெப்பமதை உமிழ்கின்ற வெட்கங்கள்.

அது கனவு அல்ல, அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் விழிகள் தூக்க கலக்கமாய் இருக்கும் பொழுது மொழிகள் அதனை கனவு என்றுதானே சொல்லிக் கொள்ளும், இல்லை சொல்லாமலும் கொள்ளும்.

வீதியின் வழியில் நடந்து வந்தது மட்டும் நினைவில் இருக்கிறது. ஆனால் விடியும் போதுதான் தெரிகிறது நடந்து வந்த அந்த பாதைகளில் நடந்த நிகழ்வுகள்.

recording FM 105.5 MHz.

அவனோடு அவள் இருக்கும் வரைதான் அங்கே அமைதி. அவள் அவனை விட்டு தற்காலிகமாக சென்று விட்டால் அவனுக்குள் வீசுகிறது ஆழி பேரலை.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

நெஞ்சோடு நெஞ்சம் வைத்து கொஞ்சி விளையாட கெஞ்சுகிறது மனது. ஒரு கட்டத்திற்கு மேல் கெஞ்சுவது நின்று விடுகிறது, கொஞ்சுவது மட்டும் மிஞ்சி விடுகிறது.

வாழை இலையின் வலதுபுறமாய் வைக்கின்ற இனிப்பு பலகாரமாய் ஒரு பக்கமாய் இருந்து தொடங்குகிறது இங்கே பரிமாறப்படும் காதல் உணவுகள்.

0: மெய்யா பொய்யா
1: மீரா ஐயா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை
0: மெய்யா பொய்யா
1: மீரா

0: மயக்கம்
1: அழகிய கண்கள் துடிக்கும்.
2: குளக்கரையில் இருந்து ரசிக்கின்ற ரசிகனாய் அவனுக்காக மட்டுமே மறந்திருக்கும் அல்லியை தள்ளி நின்று பார்க்கிறான் அந்தி மந்தாரை இவன். அந்த அழகு ராணியின் வண்ண மேனியை தரிசித்த பின் தானாகவே வாடி விடுகிறது அந்தி மந்தாரை.

நேச நேயங்களே, சில காதல்கள் என்றும் எப்பொழுதும் நம் இதயங்களை விட்டு நீங்காமல் இடம் பிடித்திருக்கும். அப்படி ஒரு கலைஞனின் மேல் உள்ள காதல் இன்றைய உயிரில் உறைந்தவையில் இதுவரை வான்வழியே வலம் வந்தது. அலைகள் ஓய்வது இல்லை, அலைகள் ஓய்வது இல்லை. சந்திப்போம் நேச நேயங்களே, சந்தர்ப்பங்கள் சங்கமமாகும் பொழுது. நேசத்தோடு உங்கள் ஜான் டி பிரிட்டோ.

அமைதியான இரவு பொழுது, கடலலையின் ஓசையும் காதுகளில் சத்தமாக விழும் இனிய பொழுது, கருமையின் முழுமையை மனம் உணரும் இந்த அழகிய இரவு வேளையில் இசையால் மனம் நிறைக்க வருகிறது கோடி பண்பலையின் இன்றைய நினைவே சுகம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட நேய உறவுகளை அழைக்கும் நினைவே சுகம் இன்றும் அழைக்கிறது. இன்று முத்து நகரம், ஆமாங்க, தூத்துக்குடி மாவட்ட நேய உறவுகளுக்காக தான் இந்த ஒரு மணி நேரமும் நிகழ்ச்சி அரங்கேற காத்திருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அறிமுகம் தரும் தூத்துக்குடி மாவட்ட நேயர்கள் 24 24 24 மற்ற அனைத்து தூத்துக்குடி மாவட்ட நேய உறவுகளும் 24 24 29 இணையலாம். முன்னிணைப்பிற்கு 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு இணை காத்திருக்கிறேன். மெல்ல ரமேஷ்.

0: நிகழ்ச்சியில் இணைய வரும் நேய உறவு, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: சொல்லுங்கய்யா.
1: தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து சந்திரசேகரன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடலுங்கய்யா கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: திருமதி பழனிசாமி படத்துல நடுத்தாமத்திலே சாமந்திப்பு, அந்த பாடல்மா
0: கேட்கலாங்க. நன்றிங்கய்யா.
1: நன்றி.

0: 10:11 பண்பலையோடு கரம் சீர்க்கும் நெய்ய பரவு வருக. வணக்கம்,
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கய்யா.
1: நான் இந்த பண்பலைக்கு இரவு. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: மேடம், தூத்துக்குடி மாவட்டம் லாத்தியோலம் மட்டம் கே சுப்பிரமணியம் அவர்களிருந்து மளிகைக்கடை கருப்பசாமி மேடம்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணுங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: மேடம், வண்ண வண்ண பூக்கள் இருந்து கனமா காதல்
0: கேட்கலாங்க. நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: இரவு நீரை இசைத்தன்றில் மீட்டுக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் இன்றைய நினைவி சுகம். தூத்துக்குடி மாவட்ட நேய உறவுகளின் இனிய பங்களிப்பில் இப்பொழுது இணைப்பில் யார் எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மட்டும் பேருந்துபட்டி கிராமத்தில்
0: இருந்து சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணுங்க உங்களுக்கு?
1: பொட்டு வச்சு தாங்க கொடம், அந்த பாட்டு போடணும். விஜயகாந்த்.
0: சரி, கேட்டுலாங்க. நன்றிங்க.
1: நன்றிம்மா, நன்றிம்மா.

0: இது உங்கள் கோடி பண்பலின் ஒரு புள்ளி ஐந்து தந்து கொண்டிருக்கும் நினைவீ சுகம். இரவின் கருமையினை ரொம்ப அழகா இசையால் நிரப்பி கொண்டிருக்காங்க தூத்துக்குடி மாவட்ட நேய உறவுகள். இப்போ இனிப்புல யாரு தெரிஞ்சுக்கலாம்? வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம் சொல்லுவது தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சநேயிலிருந்து சிங்காரவேல் பேசுறமா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அம்மா நல்லா இருக்கேன். மெரிலின் ரமேஷ் அம்மா வந்து முதல் பாடல் இந்த பாடலை வந்து அந்த காலத்துல இலங்கையில எத்தனையோ நாள்கள் போட்டு ரிக்கார்ட் ஆன பாடல், அப்பாடலை ஒளிபரப்புங்க.
0: கேட்டலாங்க. நன்றிங்க.
1: நன்றி.

0: 10:27 பண்பலையோடு இணையும் நேயர், வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: கோவில்பட்டியிலிருந்து தீபா பேசுறேன் மேடம்.
0: நலமா இருக்கோம் தீபாமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம் மேடம்.
0: சரிங்க தீபாமா, என்ன பாடல் வேணுங்க?
1: பாட்டுக்கு ஒரு தலைவன் படத்துல இருந்து நினைத்தது யாரோ நீங்க அந்த பாட்டு.
0: சரிங்க, கேட்டுடலாமா? நன்றிமா.
1: நன்றி.

0: கொண்டிருக்கிறோம் பண்பலியோடு தந்து கொண்டிருக்கிறது நினைவே சுகம். இப்போ நம்ம கூட பேசக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட நேயர் யார் என்று தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க ஐயா.
1: மெர்சின் ரமேஷ் மேடத்துக்கு இனி இரவு வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் புள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: சொல்லுங்க பாபு, என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு தலைஞ்சியத்தால் மாதிரி மைதிரி என்னை காதலி படுத்துவது.
0: சரிங்க ஐயா, கேட்டுலாங்க. நன்றிங்க.
1: நன்றி நன்றி.

0: இசையோடு மனமும் இணையும் இனிய நேரமாய் கோடை பண்பலியிலிருந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது நினைவீசுகம். 10:39 நிமிடத்தில் பண்பலியோடு கரம் சேர்க்க வரும் தூத்துக்குடி மாவட்ட நேயர் யார் எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம். தூத்துக்குடி மாவட்டம் சென்னை மாரித்தாயம்மா.
0: மாரித்தாயம்மா, என்ன பாடல் வேணுமா?
1: மணிக்கோயில் படம் பாட்டு வந்து தண்ணீரிலே முகம்பாக்கும் ஆகாய் அந்த பாட்டு
0: கேட்டலாமா? நன்றி.
1: நன்றி மேடம்.

0: இரவு நீரை சித்தன்றல் மீட்டிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம். தூத்துக்குடி மாவட்ட நேய உறவுகளின் இனிய பங்களிப்பில் இப்பொழுது யார் வருக? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் மார்த்தாண்டிப்பட்டியிலிருந்து முத்துராமலிங்கம்.
0: சொல்லுங்க முத்துராமலிங்கம், என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: சந்தன காத்து படத்துல இருந்து ஓ தென்றல் என்ன பாடல்?
0: சரிங்க ஐயா, கேட்டலாங்க. நன்றிங்க ஐயா.
1: நன்றி, தேங்க்யூ.

0: இரவோடே இசையால் கதை பேசிக் கொண்டிருக்கிறது கூடி பண்பலின் இன்றைய நினைவி சுகம். தூத்துக்குடி மாவட்ட நேயவரவுகளின் இனிய பங்களிப்பில் இப்பொழுது இணைப்பில் வரும் நேயவரவு, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்கய்யா.
1: தூத்துக்குடி எட்டயவரம் பேரன் செல்லுமார் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: பாடல் மறந்து வச்சேன்.
0: உங்களுக்காக பாடல் வருது கூடி பண்பலையிலிருந்து கேட்கலாங்க. நன்றிங்க.

6:55 இன்றைய நிதி வீசுகம் நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். தூத்துக்குடி மாவட்ட நேய உறவுகளை சந்தித்து இனி இசையால் இதையும் நிறைத்து நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலின் இன்றைய நிதி வீசுகம். மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 10 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மெரின் ரமேஷ், நன்றி நேர்களே.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. பகலின் பரபரப்பை மெல்ல கழற்றி வைத்து அமைதியின் ஆடையை போர்த்தி கொண்டு இரவு தன் பயணத்தை துவங்கியிருக்கிறது. விண்மீன்கள் ஒவ்வொன்றும் ஒளிப்பூக்களாக மலர தென்றல் தனது மென்மையான மொழியில் கதைகள் பேச துவங்குகிறது. நிலவின் வெள்ளி விரல்கள் வானத்தின் நீலத்திரையை மெல்ல மெல்ல வருடிக்கொண்டிருக்கின்றன. இவ்வழகிய இரவில் இன்னிசையோடு இணைந்து இரவு சிறகை விரித்து பரப்புவோமா நேயர்களே? சிறகில் உங்களோடு இணைந்து பயணிக்க இருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: பிடிக்கும்,
1: விடியாத கிழக்கு பிடிக்கும், விலகாத மேற்கும் பிடிக்கும், திசையாவும் நீயாகிடும், தேசங்களில் வசிக்க பிடிக்கும்.

இன்னிசை ராகங்களோடு இதயம் நிறைத்த மகிழ்வில் நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் சிறகு விரிக்கும் நாள் இரவு 11 மணிக்கு. மற்றொரு நாளில் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன், வீணா வீரபத்ரன்.

0: நமது கோடை பண்பலை 100.5 நாளை வலம் இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் பொதுமறை பொழிவு கேட்கலாம். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 அணில் பாஸ்தா சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி உமன்ஸ் இன்னவேரின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:05 பூமக்ஸ் பனியன்கள் செட்டியில் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியா. 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி. 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசி நெஞ்சில் நிறைந்தவை. 1:45 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 டோல்தமாக்கா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து. உசிலம்பட்டி பேரையூர் ரோடு மூர்த்தி அவர்களின் தெருவில். 3:10 நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு மில்கா வண்ட கேக், அணில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் செப்புக செந்தமிழ். 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் ராயர்களின் செப்புக செந்தமிழ். மாலை 5 மணிக்கு சித்திரச்செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, பண்ணையும் பசுமையும் ஆகியன கேட்கலாம். 7:00 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் சேவை செய்திகள் கேட்கலாம். 8:00 இளமை பேசுகிறது. 9:00 கொடை தென்றல். 10:00 நினைவேசகம் சேலம் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். 11:00 விரியும் இரவு சிறகு. இவையாவும் நமது கோடை பண்பலை 100.5 நாளை வலம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு.

0: தாடையை உடைக்கும் கரங்களை உயர்த்துபவர்களுக்கு அன்றி மற்றவர்களுக்கு சாப்பிட்டு எச்சில் கையை கூட உதரமாட்டார்கள் கயவர்கள். குறள் எண் 1077, அதிகாரம் கயமை.
1: ஈர்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூ

வணக்கம் நேயர்களே. புலர்ந்துள்ள இன்றைய விடியல் புன்னகை சிந்தி மலரட்டும் அனைவரது வாழ்விலும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் இனிய உதயமாகும் எமது நிகழ்ச்சிகளை அனைத்து நேயர்களும் எமது வளமையான அலைவரிசை 100.5 மகாஹர்ட்ஸில் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948, ஜேஷ்ட 24, பராபவ வருடம் வைகாசி திங்கள் 31 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 வருடம் ஜூன் மாதம் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் அதிகாலை 4:57.

விடியல் நேர வணக்கம் நேர்களே. ஆன்மீகமும் இசையும் ஒன்றிணைந்து மனதிற்கு அமைதி தரும் அழகிய விடியலில் அருள் மாலை கொண்டு இசை மாலை புலர்கிறது. கோடை பண்பலை 100.5

துன்பங்கள் நேரும்போது துவண்டு விடாமல் நம்மை காப்பதில் முதன்மையானது இறை நம்பிக்கையே. கொடி பன்மலை 5:05 அருள் மாலை சொல்லிடும் நேரம் விடியற்காலை 5:14.

நற்பண்புகளால் நிறைந்த மனிதன் நான்கு மறைகளும் போற்றும் தெய்வத்தால் கொண்டாடப்படுகிறான். நேரம் விடியற்காலை 5:27, இது கொடி பண்பலை 100.5 அருள்மாலை.